நேரம் 5:39 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூளமங்கலம் சகோதரனுடைய குரலில் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம்.

நேரம் 5:47:53 நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சோபனாவின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நிசிச்சரபதி சம்க்ஷயம் விதித்வ சுரகண மத்யகதோ வஜஸ்பரேதி பானோ பாஸ்கர மார்த்தாண்ட ஷண்டரஷ்மே திவாகர ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 8 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 5:54. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சாவ்காத் மிர்சோசியேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் இருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட்நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது

0: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாகவும், தொடர்ந்து மனதின் குரல் அதன் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சியை இரவு 8 மணிக்கும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இனி ஏனைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, பகல் 1:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. இன்று காலை மணி 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரியுள்ளவர் சந்தை காய்கறி விலை விபரம், நெல் விலை விபரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விபரம் அறியலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்தழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 இளைய பாரதம், இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் வி. இவான்ஷலின் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். 10:30 சிறுவர் குரல் நேரலை, தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 10:55 மன் கி பாத், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாகவும், அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எலி காய்ச்சல் குறித்து விளக்குகிறார் வட்டவிளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே. கனகசபாபதி அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi will hold bilateral talks with President of Uzbekistan Shavkat Mirziyoyev in Tashkent today. The two leaders will review cooperation in trade and investment, defence, digital connectivity, energy, education and people-to-people domains at the Presidential Palace. More from our correspondent.
2: Today, Prime Minister Narendra Modi will first attend a yoga program organized by Yoga Federation of Uzbekistan, and after that, he will directly go to the palace of Uzbekistan President Shavkat Mirziyoyev, where both the leaders will participate in bilateral talks. The leaders will review cooperation in the areas of trade and investment, defense, digital connectivity, energy, education, and people-to-people relations. Cooperation between the two countries is continuously increasing in the field of defense, but both the countries will focus on mining, especially rare earth minerals, metals like gold, other useful minerals. Besides this, the field of medicine, agriculture and skill development, as well as finding new avenues of connectivity, can be focus of discussion between the two leaders. Sushil Chandra Tiwari, Akashwani News, Tashkent.
1: Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in Mann Ki Baat program on Akashwani at 11 a.m. today. It will be 137th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashwani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashwani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. Nepal's flash flood death toll has risen to 675 as search and rescue operations continue amid renewed rainfall and fears of further flooding. Nearly 2,400 people remain missing, including at least 320 foreign nationals. More than 4,400 people have been rescued or evacuated, including 261 foreign tourists who had lost contact. Nepal police reported that 675 bodies have been recovered from 8 districts, with the highest numbers reported in Chitwan, Nawalparasi East and Nawalparasi West. Over 15,000 security personnel have been deployed,

0: while helicopters are carrying out repeated sorties to rescue stranded people and deliver relief supplies. The External Affairs Ministry has said that 108 Indian nationals have been rescued so far in Nepal following flash flood tragedy on Wednesday. In a social media post, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that the contact was re-established with around 50 Indian nationals who were earlier uncontactable. The ministry said 275 Indian nationals are reportedly missing and around 128 people of Indian origin holding other nationalities also remain missing. As per local government source, 598 Indian nationals crossed into Nepal from China in the last 2 days. Meanwhile, 900 Indian nationals who are yet to depart from China are safe, and Indian embassy in Beijing is in touch with them directly or through the local government. Government of India has offered the National Disaster Response Force to support Nepal's search and rescue efforts and also mobilized immediate humanitarian assistance with Indian Air Force aircraft carrying emergency relief material to Nepal. In the meantime, External Affairs Minister Dr. S. Jaishankar said that a fourth aircraft sortie, C-130J Hercules, with 11-ton assistance, was sent to Kathmandu yesterday. Rashtriya Swayamsevak Sangh RSS Chief Mohan Bhagwat has said that a Hindu who believes Muslims should have no place in India ceases to be a Hindu, asserting that Hindutva recognizes the dignity of every human being and accepts different parts to the same truth. Speaking at One World, One Humanity Faith Leaders Conference in New York, Mr. Bhagwat recalled a question posed to him by Muslims during a lecture series in Delhi in 2018, where he answered the same. He said Hindu identity required an acceptance of religious diversity and the equal worth of every individual. In women's cricket, India will begin the T20 Asia Cup campaign against Thailand today at Dubai International Cricket Stadium. The match will start at 8:30 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் தெய்வ புலவர். இந்த உலகிலேயே மிகவும் மேன்மையான தொழில் உழவுத் தொழில். எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் இன்றியமையாத உணவைத் தருவது உழவுத் தொழிலே ஆகும். உலக உயிர்களுக்கெல்லாம் பசி என்ற உணர்வு இருக்கும் வரையிலே உழவனே அனைவருக்கும் தெய்வமாவான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்றார் ஔவை. ஒரு நாட்டின் பெருமை என்பது அந்நாட்டிலுள்ள உழவர்களின் கையில்தான் உள்ளது என்பது சான்றோர் முடிவு. பண்டை தமிழர் வாழ்வியலில் உழவுத் தொழில் ஒரு தனி அடையாளமாக இருந்தது. மண்ணின் வளமறிந்து பயிரிட்ட தமிழரது வாழ்வியல் வேளாண்மையால் சிறப்புற்றிருந்தது. உழவு என்பது தொழில் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களின் உயிர் ஆதாரமாகவும் விளங்கியது. ஒரு நாடென்பது தள்ளா விளைகளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றும், உருபசையும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்றும் தெய்வப்புலவர் மொழிந்தார். குறையாத விளைபொருள்களை தந்து பசியும் பிணியும் இல்லாமல் காப்பவர்கள் உழவர்களே ஆவர். அதனால்தான் தெய்வப்புலவரும் உழுவார் உலகத்திற்கு ஆணி, அஃது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து என்றார். மணிமேகலையும் மண்தினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றும், பாரகம் அடங்களும் பசிப்பினி அருக என்றும் கூறுவதெல்லாம் பசிப்பினி மருத்துவர்களாகிய உழவர்களைத்தான் என்றால் மறுப்புண்டோ? புறநானூற்றிலே நீரின்றி அமையாய் ஆக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று குடமுலவியனார் பாடினார். மேலும் ஔவையார் தம் ஆத்திசூடியில் மேழிச் செல்வம் கோழைபடாது என்று சொல்லி கலப்பை பிடித்து உழுது பயிர் செய்தலால் உண்டாகின்ற செல்வம் ஒருபோதும் குறைவடையாது என்றும், வேளாண் மக்களுக்கு எப்போதும் குறைவு உண்டாகாதவாறு அரசு பாதுகாக்க வேண்டுமென்றும் கொள்வது மிகவும் சிறப்பாகும். மேலும் 770 எழுதிய கம்பர் பெருமான்

0: உழவர்களின் சிறப்பை பல பாடல்களில் உயர்த்தி பிடிக்கின்றார். செழுங்குளத்தில் பிறந்தாரன் சிறப்புடையர் ஆனாரன், உழுங்குளத்தில் பிறந்தாரே உலகுய பிறந்தாரே என்றும், அழும் குழவிக்கு அன்புடைய தாயே போல் அனைத்துயர்க்கும் எழும் கருணை பெருக்காளர் என்றும், ஊழி பெயரினும் தாம் பெயரா உறையுடைய பெருக்காளர், மேழியால் உழைவதல்லால் வேறென்றும் உழையாவே என்றும், உலகலாம் ஒளி விளங்கும் உழவர் உழும் உழவாலேதான் வேதங்களும் விளங்கும், அந்தனர் வேள்விகளும் விளங்கும், பற்பல கலைகளும் விளங்கும், பாவலர்க்கு பாக்கள் விளங்கும், திருமகளும் திருவோங்கி விளங்குவாள் என்றும் கூறியுள்ளமை உழவர்களையும் உழவுத் தொழிலையும் மேம்படுத்தும் சிந்தனையாகும். மேலும் மகாகவி பாரதியார், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியதும் எண்ணத்தக்கதாகும். மேலும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை, தானம் தவம் முயற்சி தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்துவோம் என்றபடி, பசி உண்டாகுமாயின் பலவும் அழிந்துவிடும், வேளாண் மக்கள் உழவுத் தொழிலை செய்து உணவு தானியங்களை உழைத்தலால்தான் உணவு யாவர்க்கும் கிடைத்து பசி என்பதே இல்லாமல் போய்விடுகின்றது. உழவுத் தொழிலின் மேன்மையை உணர்ந்துதான் உலகமெல்லாம் இத்தொழிலை உவந்து போற்றுகின்றது. கம்பர் பாடுவது போல நாமும் பார்வாழி நான்மறை நூல் பருநிதர் ஆகுதி வாழி கார்வாழி வளவர் பிரான் காவேரி நதிவாழி பேர்வாழி பெருக்காளர் பெருஞ்செல்வக் கிளைவாழி ஏர் வாழி இசைவாழி என்று வாழ்த்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள்.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஆரங்களை கோரும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம். குறள் அமுதமாய்

0: நோயாளன், மருத்துவன், மருந்து, அருகிலிருக்கும் மருந்து கொடுப்போன் ஆகிய நான்கு கூறுபாடுகளை உடையது மருத்துவ முறை. குறள் எண் 950 அதிகாரம் மருந்து.
1: உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் கூட்டே மருந்து.
0: நோயாளன், மருத்துவன், மருந்து, அருகிலிருக்கும் மருந்து கொடுப்போன் ஆகிய நான்கு கூறுபாடுகளை உடையது மருத்துவ முறை. குறள் எண் 950 அதிகாரம் மருந்து.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று பகல் மணி 1:10 பூவையர் பூங்கா, இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் நெட்டாங்கோடு ஒலினா சுப்பிரமணியம் பிரசாத் அவர்களுடன் நேர்முகம், அதனைத் தொடர்ந்து நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். 1:55-2:15 திரை இசை வலம் வரும். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம். 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். இன்று மாலை மணி 5:02 முல்லைச் சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குறித்துறை வினிஷா அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபி, இதில் மாடித் தோட்டத்தின் நன்மைகள் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் அசோலாவின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள். 6:00 நிகழ்ச்சிகள், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை. இரவு

பத்துக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே தண்டபாணி அவர்கள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். துபாயில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை 2026 T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையேயான போட்டியின் நேர்முக வர்ணனை இடம்பெறும் நேரங்கள் காலை 7:30 முதல் 7:58 வரை, 8:30 முதல் 8:59 வரை, 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்றிரவு 8 மணிக்கு மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம். 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நமது குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இறை சிந்தனை மன அமைதியை தரும், பயத்தை போக்கும், நம்மை நெறிமுறைப்படி வாழச் செய்யும் ஒரு உயர்வான நிலை. இது நம்மிடம் உள்ள தீமைகளை நீக்கி அன்பு மற்றும் கருணையை வளர்க்கிறது. தினமும் சிறிது நேரம் அமைதியாக இருந்து இறை சக்தியை உணர்வதன் மூலம் நடக்கும் எல்லாவற்றையும் இறைவனின் செயலாக ஏற்றுக்கொள்ளும் மனம் வளரும். இறைவனிடம் ஒரே ஒரு பிரார்த்தனை, உலகில் வாழும் அனைவரும் எந்த வேற்றுமையும் இன்றி இன்பமாய் வாழ வேண்டும். எங்கும் நிறைந்து வழிகாட்டும் ஒளியாக இருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழும் நேரம் இது. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேரம் 6:32. இறைவனை போற்றி வணங்கும் பாடல்கள் வலம் வரும் பக்தி மாலையில் அடுத்ததாக எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி,
3: தட்ஸ் ரைட்.
2: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும்.

0: Wasn't uncle.
1: That's right.
2: நேரம் 6:40. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி பாடல்களின் மலர் மாலையான பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனி நாகூர் E.M. ஹனீஃபா பாடிய பாடல்.

0: இங்கு எவரையும் இருக்கும் மகிழ்வை உண்டாக்கும் யஜமான் சந்தன திருக்கோடு, யஜமான் சந்தன திருக்கோடு. பூலோகத்தில் ஒரு சொர்க்கம் அதுவே பாப்பாவோ.
1: நிறைவு பெற்றது பக்தி மாலை. தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உற்பத்தி பொருட்களுக்கான தரநிலை சான்றிதழ் வழங்குவதற்கான தேசிய சோதனை மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த மையம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தயாரிக்கப்படும் சூரிய சக்தியில் இயங்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சார வாகனங்கள், விமான உதிரி பாகங்களின் தரநிலையை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் என்று கூறினார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரம் குறித்து உலக அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தர சோதனைகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மொபைல் மற்றும் வாகன உற்பத்திக்கான மையமாக இந்தியா உலக அளவில் உருவெடுத்து வருவதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மருத்துவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதுடன் சமூக சேவைகளிலும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஆனந்த் வலியுறுத்தினார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு காந்திராஜ் தெரிவித்தாா்.

0: தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் சிறுவர் மன்றங்கள் மூலமாக அவர்களின் கலை திறமையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு இந்த மன்றங்கள் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு மு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வரும் கீழடுக்கு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வட கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். தெற்கு சூடானில் இடம்பெயர்ந்துள்ள அந்நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் நடவடிக்கைகளில் இந்திய அமைதிப்படை தொடர்ந்து ஈடுபடும் என்று ஐநா அமைதி நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசா மற்றும் பிற வெளிநாட்டினர் தங்களது பணிக்காலம் முடிவடைந்த பிறகு வழங்கப்படும் 60 நாள் விருப்ப அவகாச காலத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவு குறித்து அந்நாட்டு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் முதலாவது சர்வதேச திரைப்பட விழாவை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை காஷ்மீர் கோட்ட ஆணையர் திரு அன்சுல் கர்க் ஆய்வு செய்தார். பஞ்சாபில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக தற்காலிக விடுப்பில் சென்ற அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானாவில் கழிவிலிருந்து எரிவாயு தயாரிப்பதற்கு 4 ஒருங்கிணைந்த ஆலைகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் வருவதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் சோப்பு, ஷாம்பு போன்ற பொருட்களை இயற்கையான முறையில் தயாரிப்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கு

0: போட்டியில் சக நாட்டு வீரரான லால்தா ஜுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்ரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தைபே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:55.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30-31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23-24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 12-14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசுவதால் இளம் ரப்பர் மற்றும் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். அகஸ்தீஸ்வர வட்டார விவசாயிகள் பெருமக்களின் கவனத்திற்கு. அகஸ்தீஸ்வர வட்டாரத்தில் ஒவ்வொரு விவசாயியும் விவசாய அடையாள எண் பெறுவது மிகவும் அவசியமானது. இனிவரும் காலங்களில் விவசாயி அடையாள எண் இருந்தால் மட்டுமே விவசாயத்திற்கு தேவையான உரங்கள், பயிர்க்கடன் மற்றும் அரசு மானிய திட்டங்களை பெற இயலும். ஆதலால் விவசாயிகள் அனைவரும் கண்டிப்பாக விவசாயி அடையாள எண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விவசாயிக்கு விவசாய நிலங்கள் 1க்கு மேற்பட்ட கிராமங்களில் இருந்தாலும் அந்தந்த கிராமங்களில் உள்ள அனைத்து சர்வே எண்களையும் விடுபடாமல் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதுவரை விவசாயி அடையாள எண்ணுக்கு பதிவு செய்யாத விவசாயிகளும், ஏற்கனவே பதிவு செய்திருந்தும் விடுபட்ட சர்வே எண்களை பதிவு செய்யாத விவசாயிகளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிவு செய்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடையாள எண் பதிவு பெற்ற விவசாயிகள் அனைவரும் தங்களது 1க்கு மேற்பட்ட உட்பிரிவு நிலங்களை இந்த அடையாள எண்ணுடன் இணைப்பது கட்டாயமாகும். ஆதலால் கட்டாயம் விடுபட்ட விவசாயிகள் அனைவரும் இணைக்க வேண்டும். அடுத்த தவணை PM கிசான் கௌரவ ஊக்க நிதி பெறுவதற்கு கட்டாயம் அடையாள எண் அவசியம். விரைந்து விவசாயிகள் அனைவரும் அடையாள எண் பெறுவதோடு தங்களுடைய நிலத்தில் உட்பிரிவுகள் அனைத்தையும் அந்த விவசாய அடையாள எண்ணுடன் இணைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி, கோவளம், அகஸ்தீஸ்வரம், தென் தாமரைக்குளம், கொட்டாரங்கிழக்கு ஆகிய பகுதியை சார்ந்த விவசாயிகள் அழகப்பபுரம் 5 கிராமம் உதவி தோட்டக்கலை அலுவலர் அவர்களின் அலைபேசியான 7598-28-70-39 என்ற எண்ணிலும், லீபுரம் பகுதியை சார்ந்த விவசாயிகள் உதவி தோட்டக்கலை அலுவலர் அவர்களின் அலைபேசியான 9486-54-96-50 என்ற எண்ணிலும், நல்லூர், மருங்கூர், இறைபுதூர் ஆகிய பகுதியை சார்ந்த விவசாயிகள் உதவி தோட்டக்கலை அலுவலர் அவர்களின் அலைபேசியான 8056-33-07-89 என்ற எண்ணிலும், சுசீந்திரம், வடக்கு தாமரைக்குளம், குலசேகரம், கொட்டாரம் மேற்கு ஆகிய பகுதியை சேர்ந்த விவசாயிகள் உதவி வேளாண்மை அலுவலர்

0: அவர்களின் அலைபேசியான 9833005318 என்ற எண்ணிலும், தேரூர், தேரைக்கால் புதூர், ராமபுரம் ஆகிய பகுதியை சார்ந்த விவசாயிகள் உதவி வேளாண்மை அலுவலர் அவர்களின் அலைபேசியான 7598051919 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு விவசாயிகள் தங்களுடைய அடையாள எண் சம்பந்தமான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளலாம் என அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் கேட்டுக்கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டாரச் செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றியமைக்கப்பட்ட 3 வழித்தடங்களில் புதிய பேருந்து சேவையினை மாண்புமிகு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கொடியசைத்து நேற்று துவக்கி வைத்தார். சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமினை மாண்புமிகு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் நேற்று துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். நாகர்கோவில் மண்டலம் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 மாற்றியமைக்கப்பட்ட புதிய பேருந்து இயக்க சேவையினை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குளச்சல் மற்றும் விழவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் நேற்று மாண்புமிகு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் சே ராஜேஷ்குமார் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணை கிணங்க, மாண்புமிகு தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் போக்குவரத்து தேவைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும், அந்த வகையில் மாற்றியமைக்கப்பட்ட பேருந்து தடம் எண் 332/M குலசேகரத்திலிருந்து காலை மணி 4:45 மற்றும் மாலை 5:10 புறப்பட்டு குளச்சலுக்கு இயக்கப்பட்ட நடைகள் குறும்பனை வரை வழித்தடம் நீட்டிப்பு செய்யப்பட்டு குறும்பனையிலிருந்து காலை 6:30 கோதையாருக்கும் மாலை 6:50 குலசேகரத்திற்கும் பேருந்து வசதி செய்து கொடுக்கப்பட்டது என்றும், இதன் மூலம் குறும்பனை பகுதியை சார்ந்த பள்ளி மாணவ மாணவியர்கள், மகளிர் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் மாற்றியமைக்கப்பட்ட பேருந்து தடம் எண் 87F மார்த்தாண்டத்திலிருந்து ராமன் துறைக்கு இயக்கப்படும் அனைத்து நடைகளும் கம்விழார் மாதாபுரம் வழியாக வழித்தடம் மாற்றியமைத்து பேருந்து வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், இதன் மூலம் கம்பிளார் தெற்கு மாதாபுரம் வடக்கு மாதாபுரம் பகுதியை சார்ந்த மாணவ மாணவியர்கள், மகளிர் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்றும், மாற்றியமைக்கப்பட்ட பேருந்து தடம் எண் 89CD மார்த்தாண்டத்திலிருந்து காலை 9:40 புறப்பட்டு அருமனைக்கு வரும் நடை மற்றும் அருமனையிலிருந்து மாலை 5:25 புறப்பட்டு மார்த்தாண்டம் வரும் நடைகளில் பயணம் திக்குறிச்சி துண்டத்தாராவிளை வழியாக வழித்தடம் மாற்றியமைத்து பேருந்து வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், இப்பேருந்து சேவையினை பயன்படுத்தி பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பில் கிள்ளியூர் சட்டமன்றத்திற்குட்பட்ட கண்ணவிளை பகுதியில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமினை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் நேற்று துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயிகளால் வளர்க்கப்படும் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு நோய் தடுப்பு மற்றும் நோய் தீர்க்கும் கால்நடை சுகாதார வசதிகளை வழங்கிடவும், விவசாயிகளிடையே கால்நடை வளர்ப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும், சிறந்த 3 கிடேரி கன்று வளர்ப்பு மற்றும் உரிமையாளர்களுக்கு மேலாண்மை நடைமுறை விருது வழங்கிடவும், 1 ஊராட்சி ஒன்றியத்திற்கு 18 முகாம்கள் வீதம் மாவட்டத்தில் 162 சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் நடைபெறுகிறது என்றும் தெரிவித்தார். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மிடாலம் ஊராட்சி கண்ணவிளை கிராமத்தில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் துவக்கி

0: வைக்கப்பட்டுள்ளது என்றும், இம்முகாம்களில் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் அதிக அளவில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் 9 பயனாளிகளுக்கு மாட்டுத் தீவனம் மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கினார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை குடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை,
6: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th வகுப்பு மற்றும் 12th வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரேகால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 890-300-805.
7: வாழ்வின் வழிகாட்டி போல் என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் 7:05. இனி கேட்கலாம்
8: முற்றத்தில் இன்று.
9: ஏய், இது யாருன்னு தெரியலையே. பின் பக்கத்துல இருந்து பார்க்கும் போது புது ஹீரோ மாதிரில இருக்காரு. முடியெல்லாம் பறக்குத. ஆனா எல்லாரும் ஹெல்மெட் போட்டுட்டு போறாங்க. அது யாருன்னு தெரியலையே. கொஞ்சம் வேகமா போய் அது யாருன்னு போய் பாப்போம். ஏலே ஏலே, இது என்னன்னு.
10: ஏ தம்பி, என்னப்பா பேசக்கூடிய இடமாப்பா? வாகனத்துல போகும்போது கவனம் சிதறக்கூடாதுப்பா, ரொம்ப கவனமா போகணும்.
9: ஏலே, கவனத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா?
10: ஏன்பா, என்ன பாருப்பா, தலைமுடிய பாரு. நேத்துக்குதான் முடி வெட்டினேன். எப்படி இருக்கு? அற்புதமா இருக்கா? பலருடைய பார்வையும் என் மேல படுதா?
9: எல்லாம் சரிதான்னு சுத்தி முத்தி பாக்குறீங்களா? எல்லாரும் எப்படி வாகனத்தை ஓட்டுறாங்கன்னு.
10: யாரு போறா யாரு வாரா அப்படின்னே தெரியலையப்பா. உறவுக்காரங்களும் கூட நம்ம பக்கத்துல இருசக்கர வாகனத்துல போனாலும் கூட தலைக்கவசம் அப்படிங்கறத போட்டதுக்கு பிறகு யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே. அதனாலதான் நம்ம கம்பீரமா போவோமே அப்படின்னு இருசக்கர வாகனத்துல எப்படி போயிட்டு இருக்கோம் பாத்தையா?
9: ஹெல்மெட் எதுக்குன்னு? தலைய பாதுகாக்கிறதுக்காக ஹெல்மெட் போடுன்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னு கால வச்சு என்ன பிரயோஜனம்?
10: அதெல்லாம் குறிப்பிட்ட இடம் இருக்குப்பா. அந்த இடம் நெருங்கும் போது தலைக்கவசம் தலைக்கு வந்துருமே.
9: ஏனே, அப்போ ஹெல்மெட் போடுறது உங்க உயிருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற எண்ணம் இல்ல உங்ககிட்ட?
10: என்னப்பா தம்பி, இளம் தலைமுறையா இருக்க எப்படி போற பாரு. பாருப்பா, ஒவ்வொருத்தரும் விரைவா போனாலும் கூட என்ன ஒரு பார்வை திரும்பி பார்த்துட்டுலாம் போறாங்க.
9: ஏனே, எல்லாரும் திரும்பி பாக்குறது உங்க அழகா பாக்குறதுக்காக நினைச்சீங்களா?
10: ஆமா, அதுல என்னப்பா சந்தேகம்?
9: அதுதான் இல்லன்னு. எல்லாரும் ஏளனமா பாத்துட்டு போறாங்கன்னு. இந்த காலத்துல உயிருக்கு பயம் இல்லாம இப்படி போறாரு. ஒருவேளை பணம் ஏதும் கிட்டி வச்சிருப்பாரா அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் பாத்துட்டு போறாங்கன்னு.
10: தம்பி, அலுவலகத்துக்கு 9:30 போகணும். ஏ, அந்த இடத்துல தலைக்கவசத்தை செக் பண்றாங்களாப்பா.
9: ஏனே, நான் வரம்னே.
10: ஒரு நிமிஷம் நெல்லுப்பா, ஒரு நிமிஷம் நெல்லு, கிளம்பிடாதப்பா.
9: ஏ, இந்த அவசர நேரத்துல என்ன தடுத்து நிறுத்துறீங்களே, எதுக்குன்னு?
10: தம்பி, தலைக்கவசத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லு.
9: எவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நீங்க இப்படி கேக்கலாமான்னு. ஏனே, நம்மள மாதிரிப்பட்டவங்க ஸ்கூட்டர் பைக்ல எல்லாம் போகும்போது எதிர்பாராத விதமா ஏற்படக்கூடிய விபத்துகள்ல இருந்து நம்ம தலைய பாதுகாக்குதுன்னு. அது மட்டும் இல்லாம நம்ம போயிட்டே இருக்கும் போது எதிர்பாராத விதமா சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகள் ஏதாவது நம்ம கண்கள்ல படும் போது சிலர் விபத்துக்குள்ளாயிராங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
10: ஏ தம்பி, அப்ப முகத்துக்கு ஒரு பாதுகாப்பு தலைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்காததும் கூட இந்த வண்டு அடித்தலுக்கு ஒரு காரணமாப்பா?
9: ஆமாண்ணே, பொதுவா

0: சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: என்ன பொதுவா சொல்லுவாங்க? சொல்லாமலே
0: ஏதாவது ஒரு விபத்துல பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்தது, சின்ன ஒரு நிகழ்வோட போயிட்டுன்னு சொல்றதுக்காக தலைக்கு வந்தது, தலைப்பகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: ஏ ஆமாப்பா, ஆமாப்பா. ஏ தம்பி, நீ சொல்லும் போதுதான்ப்பா தெரியுது, தலைக்கவசம் உயிர்கவசம் அப்படிங்கறத எப்படி புரிய வைக்கிறப்பா?
0: என்ன தண்ணி ஏதாவது குடிக்க வச்சிருக்கீங்களா?
1: ஒரு நிமிஷம் பொறுப்பா, வண்டி பேக்ல இருக்கு, ஒன்னு திறந்துகிட்டு.
0: ஏனே இது என்னன்னு, தண்ணி பாட்டில எடுங்கன்னு சொன்னா பாக்ஸுக்குள்ளாடி சின்ன ஹெல்மெட் ரெண்டு, பெரிய ஹெல்மெட்ல ஒன்னு, உங்க ஹெல்மெட் கால்ல, என்னன்னு இது?
1: இது ரெண்டு சின்ன ஹெல்மெட்டும் என்னுடைய குழந்தைகளுக்குப்பா, பெரிய ஹெல்மெட் என்னுடைய மனைவிக்கு. இப்ப எல்லாரும் போடணும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் இருந்து பாரு, வண்டிக்குள்ள வச்சிருப்பேன். ஹெல்மெட் பிடிக்கிற மாதிரியான ஒரு தன்மை வரக்கூடிய இடம் இருக்குது பாரு. என் பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கும் ஹெல்மெட்டை போட்டு விட்டு, நானும் ஹெல்மெட்டை போட்டு, என் மனைவியும் ஹெல்மெட்டை போட்டு, அந்த இடத்துல நாங்க எப்பவுமே ஹெல்மெட் பயன்படுத்துறோம் அப்படிங்கிற தன்மையை காட்டுற மாதிரி அந்த இடத்த கடந்துருவோம்ப்பா.
0: ஏனே அதெல்லாம் அந்த காலம்னு, இப்போ நீங்க வண்டியில போகும்போது தானியங்கி எந்திரம் மாதிரி ஒண்ணு அமைச்சிருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக்காவே உங்க நம்பருக்கு ஃபைல போட்டு விட்டுறோம்.
1: என்னப்பா, நான் தான் சொல்லிட்டேனப்பா, திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி. தலைக்கவசம் அப்படிங்கறது உயிர்கவசம் மட்டும் இல்ல, கண்ணுலயோ முகங்கள்லயோ ஏதாவது பூச்சிகள் அடிக்காம இருக்க கூட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது இனி போடாம இருப்பனாப்பா. நான் மட்டும் இல்லப்பா, என்னை சார்ந்த பல நபரையும் தலைக்கவசம் அணிஞ்சுதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவனப்பா.
2: உச்சத்தில் இன்று

0: நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாகவும், தொடர்ந்து மனதின் குரல் அதன் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சியை 8 மணிக்கும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 7:10.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
1: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்க சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு வண்ண தேவதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். உங்க பேர்
3: என்ன?
1: சான்விஸ்ரீ. எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
3: பீச்சல இருந்து.
1: அப்படியா? சரி, ஓகே. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: அம்மா, அப்பா, தங்கச்சி.
1: அவங்க பேர் சொல்லுங்க.
3: அம்மாவோட பேரு ராஜி, அப்பாவோட பேரு கோபி, தங்கச்சியோட பேரு ஈசா.
1: அப்படியா? சரி, உங்க தங்கச்சி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? நீங்களும் உங்க தங்கச்சி உங்க வீட்டுல என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாடுவீங்க? லீவு நாள்லாம் இருக்கும்ல, உங்க அம்மா அப்பா உங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க?
3: கன்னியாகுமரிக்கு, பீச்சுக்கு, பார்க்குக்கு.
1: அப்படியா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல என்ன சொல்ல போறீங்க?
3: திருக்குள்ள
1: யார் சொல்லி கொடுத்தாங்க?
3: மீனம்மா.
1: சொல்லுங்க, கேக்கலாம்.
3: எழுத்தெல்லாம் ஆரியமா முகர்த்தி கடற்கார கடப்பாவே கஷ்டப்பி நிக்காததாக சீனா சிற்றப்பு நுள்ளாடு மாடாவே நவனா சிற்றவடு நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது நன்றியே மறப்பது நன்று செலுத்தும் செல்வம் செவி செல்வா அச்செல்வா செலுத்தெல்லாம் தலை எல்லா உலக உலகில சாயந்திர பையன் உழைக்க உழைக்கும்.
1: சூப்பர், அழகா சொல்லிட்டீங்களே. சரி, அடுத்ததான் என்ன சொல்ல போறீங்க?
3: மீனாமா சொன்னாங்களா?
1: சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
1: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: நடத்துகின்றோம் நேர்களே. இன்று காலை மணி 10:02 இளைய பாரதம். இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் வி இவான்ஜலின் அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எலிக்காய்ச்சல் குறித்து விளக்குகிறார் வட்டவிளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்று மாலை மணி 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குளித்துறை வினிஷா அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபி இதில் மாடித்தோட்டத்தின் நன்மைகள் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் அசோலாவின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசீலா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்ற உள்ளார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஆரன்முளா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவை அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தி தீவில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த அம்சங்கள் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுரங்கம், அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மருத்துவம், விவசாயம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இரு மடங்காக அதிகரிக்க ஏதுவாக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அந்நாட்டில் உள்ள யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, தொழில் கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். லக்னோ கண்டோன்மெண்ட் பகுதியில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 3 பயணமாக உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் தமது பயணத்தின் நிறைவு நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைவதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் லாவோஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா மற்றும் ஜவுளித்துறைகளின் மேம்பாடு குறித்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அந்நாட்டில் உள்ள கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில், இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டக்குழுவுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பஸ்தி தண்டா சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மற்றொரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 669 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக இந்தியா பல்வேறு நிபுணர் குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண ஏதுவாக சடலங்களில் இருந்து DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள சுரங்கத்தில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு தொழில்நுட்ப குழு காத்மாண்டு சென்றடைந்துள்ளது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் காத்மாண்டு மற்றும் பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு உதவிடும் வகையில் 57 டன் எடை கொண்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் விமானப்படை விமானம் காத்மாண்டு சென்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 13 ராணுவ வீரர்கள் அடங்கிய மீட்புக் குழுவும் இந்த விமானத்துடன் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நீரிணை பகுதி மூடப்பட்டுள்ளதாகவும் இந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹார்முஸ் நீரிணை பகுதி கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கியூவ் நகரிலேயே உள்ள பூச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உணவகங்கள் மற்றும் வீடுகளில் பெரிய அளவில் தீப்பற்றி எரிவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அம்மாவட்டத்தில் மைலா கிராமத்தில் உள்ள கிடங்கு ஒன்றும் இந்த தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரு ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18 17-21 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி கானாபுரம் ராதிகா ஷர்மா இணையை வென்றது.

தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. போந்தியானாக் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தன்வி பாத்ரி கொரியாவின் கிம் மின் சுனை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கின்பால் சோனா இந்தோனேஷியாவின் ரிச்சி தூதா ரிச்சோடை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகத் மிர்சியோயே உடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்மோஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேரம் 7:26. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: மேலசூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8:00 மூலஸ்தான விமானம் மற்றும் மூலஸ்தான மூர்த்திக்கு மகா கும்பாபிஷேகம், காலை 10:00 மகா அபிஷேகம், 10:30 மகா தீபாராதனை, இரவு 7:00 தீபாராதனை, 7:30 உற்சவமூர்த்தி, மூஷிக வாகனத்தில் வீதி உலா வருதல். மேலப்பெருவிழை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவில் புனருத்தாரண ஜீர்ணோத்தாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடை விழாவில் இன்று மாலை 6:00 தீபாராதனை, 7:00 சிறப்பு வழிபாடு, நாளை காலை 5:00 திருப்பள்ளி எழுச்சி, 6:00 தீபாராதனை. கருங்கல் திப்பிரமலை அருள்மிகு கருமாணிக்க தாழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் ஸ்ரீ மகா பாகவத சப்தாவர யக்ஞ விழாவில் இன்று காலை 8:00 பந்தீரடி பூஜை, மாலை 6:30 முழுக்காப்பு தீபாராதனை, 8:00 அத்தாள பூஜை மற்றும் நாளை காலை 5:00 கணபதி ஹோமம். குலசேகரம் புனித அகுஸ்தினார் ஆலய பங்கு குடும்ப விழா 10ஆம் நாள் திருவிழாவில் இன்று காலை 8:30 ஜபமாலை, பாதுகாவலரின் புகழ் மாலை, காலை 9:00 ஆடம்பர திருவிழா கூட்டுத் திருப்பலி, நண்பகல் 12:00 திருக்கொடியிறக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் அதற்கு மேலும் உள்ள கல்வி தகுதியை பதிவு செய்து 5 ஆண்டுகள் முடிவடைந்து தொடர்ந்து புதுப்பித்தல் செய்து வரும் மனுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் வரும் செப்டம்பர் 30

0: ஒன்பதாம் தேதி வரையிலான காலத்திற்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஜூன் மாதம் 30ஆம் தேதியில் 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருத்தல் வேண்டும். உச்ச வயது வரம்பு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயதுக்குள்ளும் மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 40 வயதுக்குள்ளும் முடிவடையாமல் இருக்க வேண்டும். உதவித்தொகை பெறுவதற்கு குடும்ப வருமானம் 72,000 ரூபாய்க்கு மிகைப்படாமல் இருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை வயது வரம்பு மற்றும் வருமான உச்சவரம்பு ஏதுமில்லை. இந்த உதவித்தொகையை பெற மனுதாரர் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை தமிழகத்திலேயே முடித்து இங்கேயே 15 ஆண்டுகள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் எந்தவிதமான உதவித்தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது. தொலைதூர கல்வி மற்றும் அஞ்சல் வழி கல்வி கற்கும் மனுதாரர்களும் விண்ணப்பம் செய்யலாம். எனவே குறிப்பிட்டுள்ள தகுதி மற்றும் விருப்பமுடைய பதிவுதாரர்கள் அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடையாள அட்டையுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் நேரில் வருகை தந்து விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
0: வாழ்வின் வழிகாட்டி போல் என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
6: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னா.
7: மந்திரியாரே வணக்கம். வணக்கம். இப்படி அமரும்.
6: ஆஹா, உணவு மேஜை நிறைய உணவு, நிறைய உணவு.
7: நான் சாப்பிட்டு விட்டு வருகிறேன். நீரும் வந்து சாப்பிடும் மந்திரியாரே. ஏகப்பட்ட உணவுகள் இருக்கின்றன.
6: பார்த்தாலே தெரிகிறது.
7: உண்மை பார்க்க வைத்து விட்டு நான் சாப்பிட்டால் எனக்கு வயிறு வலிக்காதா?
6: அதெல்லாம் வலிக்காது மன்னா. நான் ஏற்கனவே வீட்டில் திருப்தியாக சாப்பிட்டு விட்டுதான் வந்திருக்கிறேன். அரசவைக்கு நேரமாகிறது.
7: இதோ ஒரு 5 நிமிடம் அவ்வளவு உணவையும் காலி செய்து விட்டு வருகிறேன்.
6: என்ன, 5 நிமிடத்தில் காலி செய்கிறாரா? இவ்வளவு உணவையுமா? ஆஹா, என்ன மன்னர் இந்த வேகத்தில் உணவுகளை அள்ளி போட்டு தள்ளி வந்திருக்கிறார். மன்னா, இது என்ன வயிறா இல்ல குப்பை கிடங்கா? மெதுவாக சாப்பிடுங்கள், அவசரம் தேவையில்லை.
7: அரசவையில் அனைவரும் காத்திருப்பார்கள். சீக்கிரமாக சாப்பிட வேண்டும். அதுவும் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும்.
6: நமக்கு எதற்கு வம்பு? பின்விளைவை சந்திக்கும் போது மன்னருக்கு தெரியும், புரியும்.
7: இந்த மந்திரியாருக்கு வேறு வேலை இல்லை, உளறி கொண்டிருக்கிறார். நாம் சாப்பிடுவோம்.
6: யாரங்கே, அந்த கோப்புகளை எடுத்து வாருங்கள். மன்னர் உடனே பார்க்க வேண்டுமா?
7: மந்திரியாரே, எனக்கு லேசாக பசிப்பது போல் இருக்கிறது.
6: மன்னா, தாங்கள் காலை உணவை முடித்து அரசவைக்கு வந்தே 30 மணி நேரம் தான் ஆகிறது. அதற்குள்
7: அதுதான் புரியவே இல்லை மந்திரியாரே. வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டேன், ஆனால் ஒரு நிறைவே இல்லை. மீண்டும் பசிப்பது போல் இருக்கிறது.
6: இப்போது புரிகிறது மன்னா. இதற்கு தான் பின்விளைவை சந்திக்கும் போது தங்களுக்கு புரியும், தெரியும் என்று கூறினேன்.
7: இப்படி தலைகால் புரியாமல் பேசினால் எனக்கு எப்படி புரியும்?
6: சாப்பிடுவதில் இருவகை பழக்கம் கொண்டவர்கள் உள்ளனர் மன்னா. மென்று பொறுமையாக சாப்பிடுவோம், மற்றொன்று அவசர அவசரமாக சாப்பிடுவோம். இப்படி சாப்பிடுவோருக்கு என்ன நடக்கும் என்று ஆய்வு ஒன்றை நடத்தி முடிவை வெளியிட்டிருக்கிறார்கள்.
7: அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆமாம், இதற்கெல்லாம் எதுக்கு ஆய்வு நடத்துகிறார்கள்?
6: அப்படி ஒன்றை நடத்துகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
7: சரி சரி, அப்படி என்னதான் கூறியிருக்கிறார்கள் அந்த ஆய்வின் முடிவில்?
6: சரியான நேரத்திற்கு சாப்பிடுவதே அரிதாகி வருகிறது இந்த காலகட்டத்தில். அப்படி சாப்பிட்டாலும் வேகமாக சாப்பிட வேண்டிய சூழல் அல்லது கட்டாயம் ஏற்படுகிறது. இப்படி வேகமாக சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்கும் என பல ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன.
7: வேகமாக சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்குமா? இது எப்படி நடக்கும்? புரியவில்லையே, புரியும்படியாக கூறும்.
6: உடல் எடை அதிகரிக்க நீங்கள் என்ன உணவு சாப்பிடுகிறீர்கள் என்பதை விட எப்படி சாப்பிடுகிறீர்கள் என்பதே முக்கிய காரணம். வேகமாக சாப்பிட்டால் சாப்பிட்டதற்கான திருப்தி

0: இருக்காது, நிறைவான உணவாகவும் இருக்காது, ஆனால் வயிறு நிறைந்த உணர்வு மட்டும் இருக்கும்.
1: நானும் அப்படித்தான் உணர்கிறேன், எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது.
0: அதற்கு காரணம், மூளைக்கு கட்டளையிடப்பட்டு அது வேலை செய்வதற்கு முன்னரே எல்லாம் முடிந்து விடுவதுதான். இதனால் கலோரிகள் அதிகமாகின்றன. இதற்கு போதுமான ஆற்றல் இல்லாத போது அவை கொழுப்பாக சேர்ந்து உடல் எடை அதிகரிக்கிறது. உடல் எடை மட்டுமின்றி நீரிழிவு நோய், ரத்த கொதிப்பு, இதய பிரச்சனை, அஜீரணம் போன்ற நோய்களும் வரும் வாய்ப்புள்ளதாக அந்த ஆய்வுகள் எச்சரிக்கின்றன அண்ணா.
1: ஐயோ, இது வேறா?
0: ஆம் அண்ணா, இது குறித்து செய்யப்பட்ட இன்னொரு ஆராய்ச்சியில் ஒரு வாய் உணவை குறைந்தது 20 முறையாவது மென்று சாப்பிட வேண்டும். அப்போதுதான் அந்த உணவின் ருசி மனம் மூளைக்கு சென்று திருப்தி கிடைக்கும். இந்த பழக்கத்தை வழக்கமாக்கி கொண்டால் நீங்களே நினைத்து பார்க்காத வகையில் உங்கள் உடல் எடை குறையும் என்று சொல்கிறது அந்த ஆராய்ச்சி முடிவு.
1: நீர் சொல்வதை பார்த்தால் மென்று சாப்பிட்டால் தான் நாம் சாப்பிடுவது மூளைக்கு தெரியும். வேகமாக சாப்பிடுவதால் மூளைக்கு தெரியாது, இதனால் தான் மீண்டும் பசிக்கிறது.
0: அடடா மன்னா, கான்செப்டை புரிந்து கொண்டு ஒரே லைனில் சொல்லிவிட்டீர்களே, பலே பலே.
1: ஆக மொத்தம் மென்று சாப்பிட்டால் உடல் எடையை குறைக்கலாம். அப்படி என்றால் நான் சாப்பிடுவதற்கு பல மணி நேரம் ஆகுமே.
0: ஏன் ஏன் மன்னா அவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ளும்?
1: ஒரு வாய் உணவை 20 முறை மென்று சாப்பிட வேண்டும் என்றால் நான் தான் 20 வகையான உணவை சாப்பிடுவேன். அப்போது எனக்கு ஒரு நாள் போதுமா?
2: ஒரு நாள் போதுமா? இன்றொரு நாள் போதுமா? இன்றொரு நாள் போதுமா?
0: ஆமாம், நமது மன்னருக்கு ஒரு மாதமே பத்தாது. நமது மன்னர் கும்பகர்ணனாக பிறக்க வேண்டியவர், தவறி போய் எலிகேசியாக பிறந்து விட்டார் என்று நினைக்கிறேன். பார்க்கிறாரே, பார்க்கிறாரே, சிரித்து வைப்போம்.
3: இன்றைய குறுஞ்செய்தி.

நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:35. நம்ம வாழ்க்கையோட அடிப்படை தத்துவம் என்ன தெரியுமா? நமது எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. இது ஒரு ஆழமான உண்மை. மனம் அப்படிங்கிறது எண்ணங்களின் ஒரு பிரம்மாண்டமான களம். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவே நமது செயலாகிறது. மனம் அமைதியாக இருக்கும் போது வாழ்க்கை தெளிவாக தெரியும். உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்துவதே வாழ்வின் வெற்றிக்கான முதல் படி. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றதுண்டு, லிவ் இன் பிரசன்ட். கடந்த கால கவலைகளையும் எதிர்கால பயங்களையும் விட்டுவிட்டு இந்த வினாடியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் இயற்கை. எதையும் சமமாக எதிர்கொள்ளும் மனப்பக்குவமே சிறந்தது. என்னைக்குமே சிரிச்சுட்டு சந்தோஷமா வாழ வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகின்றது இன்றைய தென்குமரி தேனலை. இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நேர்களே, உங்களுக்காக சூப்பரான திரைப்பட பாடல்கள், முக்கியமா பொது அறிவு கேள்வி பதில், கூடவே தேதியும் செய்தியும் என பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத முதல்ல கேட்டுடலாமா? இன்றைய பொது அறிவு கேள்வி இதுதான், உலகிலேயே இரண்டாவது பழமையான மாநகராட்சி எது? உலகிலேயே இரண்டாவது பழமையான மாநகராட்சி எது? இந்த கேள்வி கேட்கும் போதே நம்ம பொதுவாவே ஒரு விஷயம் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா? நம்ம வந்து செகண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்படி கேட்டிருக்கோம்னாலே நிச்சயமா அதோட பதில் அந்த இடம் வந்து நமக்கு சம்பந்தப்பட்ட நம்ம ஊரு நம்ம நாடு அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? சரி, பதிலை யோசிச்சே இருங்க. நம்ம இந்த கேள்விக்கான பதில பேட்ட திரைப்படத்துல இருந்து அனிருத் இசையில விவேக் வரிகள்ல ஒரு சூப்பரான பாடல். அந்த பாடலுக்கு அப்புறமா பதில தெரிஞ்சுக்கலாம்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நம்ம நிகழ்ச்சியில இனி இன்றைய பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை நினைவுபடுத்திடலாம். உலகிலேயே இரண்டாவது பழமையான மாநகராட்சி எது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சி தாங்க சென்னை மாநகராட்சி. உலகிலேயே இரண்டாவது பழமையான மாநகராட்சி சென்னை மாநகராட்சி. 1688 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 தேதி இந்த சென்னை மாநகராட்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி லண்டன் மாநகராட்சி மட்டுமே உருவாகி இருந்தது. உலகிலேயே மிகவும் பழமையான மாநகராட்சி அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டி ஆஃப் லண்டன் கார்பரேஷன், அதாவது லண்டன் மாநகராட்சி. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவில் உருவான முதல் மாநகராட்சி.

0: இந்த சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவில் உருவான முதல் மாநகராட்சி. சரி, எதுக்காக இந்த ஒரு மாநகராட்சி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஆங்கில கிழக்கிந்தியா கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நிர்வாகம் வந்து நகர்ப்புற நிர்வாகத்தை சீராக செயல்படுத்துவதற்காக இந்த மாநகராட்சியை வந்து உருவாக்கியிருக்கு. நேர்களுக்காக இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. உலகிலேயே இரண்டாவது பழமையான மாநகராட்சி எது? இதற்கான சரியான பதில் சென்னை மாநகராட்சி. மிகவும் பழமையான முதல் மாநகராட்சி சிட்டி ஆஃப் லண்டன் கார்பரேஷன். நேரம் 7:45. இனி கேட்கலாம்
1: தேதியும் செய்தியும்.
2: இன்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி.
3: சர்வதேச காணாமல் போனோர் நாள் இன்று.
2: உலகின் பல நாடுகளிலும் பல்வேறு காரணங்களுக்காக ரகசியமாக கைது செய்யப்பட்டு காணாமல் போவோர் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இந்நாள் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது.
3: மனித உரிமைகளுக்கான ஐநா அமைப்பு, செஞ்சிலுவை சங்கம், அனைத்துலக மன்னிப்பு சபை போன்ற சில அமைப்புகள் இத்தகையோர் மேல் அக்கறை எடுத்து செயல்படுகின்றன.
2: இந்த அமைப்புகளின் சேவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் பெரிதும் உதவுகிறது. அணுவின் அமைப்பை ஆய்வு செய்ததோடு மட்டுமின்றி அணுவை பிளக்க இயலும் என்னும் கருத்துக்கோளுக்கும் அடித்தளம் நாட்டிய புகழ்பெற்ற அணு இயற்பியல் அறிஞர் ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அவர்கள் 1871ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
3: கதிரியக்கம் பற்றிய ஆய்வுக்கு வழிவகுத்த இவர் தனிமங்களின் கதிரியக்கம் மற்றும் கதிரியக்க சேர்மானங்கள் குறித்த கண்டுபிடிப்பிற்காக 1908ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசினையும் பெற்றுள்ளார். 1903ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த எழுத்தாளர் பகவதி சரண் வர்மா அவர்கள் பல புதினங்களையும் எழுதியுள்ளார்.
2: சித்ரலேகா என்னும் இவரது புதினத்தை தழுவி வெளிவந்த 2 ஹிந்தி திரைப்படங்கள் பெரும் வெற்றியை பெற்றனவாகும்.
3: சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுள்ள இவருக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்துள்ளது.
2: 1978ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இவர் நியமிக்கப்பட்டவர் ஆவார்.
3: மிசி அம்மா, குழந்தையும் தெய்வமும் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள பழம்பெரும் நடிகை ஜமுனா அவர்கள் 1936ஆம் ஆண்டு இதே நாளிலும்.
4: நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே.
2: தென்னிந்திய நடிகரும் நடிகர் நாகேஷ் அவர்களின் மகனுமான ஆனந்த் பாபு அவர்கள் 1963ஆம் ஆண்டு இதே நாளிலும் பிறந்தவர்களே.
4: நான் பாடும் பாடல்கள் சூப்பர்.
3: 1835ஆம் ஆண்டின் இதே நாளில் ஆஸ்திரேலிய நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான மெல்போர்ன் நகரம் நிறுவப்பட்டது.
2: ஆண்டு இதே நாளில் நாசாவின் டிஸ்கவரி எனும் விண்ணோடம் தனது முதலாவது பயணத்தை துவங்கியது.
3: விண்வெளி தொலைநோக்கியான ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இந்த டிஸ்கவரியின் மூலமே விண்ணுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது.
2: நவீன அணு இயற்பியலின் தந்தை என போற்றப்படும் ஆங்கிலேய இயற்பியலாளர் ஜே ஜே தாம்சன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
3: அணுவின் அடிப்படை பொருளான மின்னணு எனப்படும் எலக்ட்ரானை கண்டுபிடித்த ஆங்கிலேய இயற்பியலாளரான இவர் மின்சாரவியல், காந்தவியல், ஐசோடோப்புகள் குறித்து பல ஆய்வுகளை செய்துள்ளார்.
2: நிறை நிறமாலையை கண்டறிந்தவரும் இவரே ஆவார்.
3: தனது ஆய்வுகளுக்காக 1906ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற இவர் 1940ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: NSK என்று செல்லமாக அழைக்கப்படும் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
3: நாகர்கோவில் சுடலை முத்துப்பிள்ளை கிருஷ்ணனாகிய NSK அவர்கள் ஒரு வில்லுப்பாட்டு கலைஞராக தன் வாழ்க்கையை தொடங்கி பின் நாடகத்துறையில் நுழைந்து அதன் மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைத்து முன்னணி நகைச்சுவை நடிகராக வலம் வந்தவர் ஆவார்.
2: சொந்தமாக நகைச்சுவை வசனங்களை எழுதி அதன் மூலம் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் பரப்பினார்.
3: ஏறத்தாழ 150 படங்களில் நடித்துள்ள இவர் தனது மனைவி மதுரம் அவர்களுடன் இணைந்து பல திரைப்படங்களிலும் நடித்துள்ளார்.
2: நடிகராக மட்டுமின்றி ஒரு பாடகராக

0: இயக்குநராகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட இவர் 1957 இதே நாளில் காலமானார்.
1: இவரை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழக அரசு சென்னையில் உள்ள அரசு அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் என இவரது பெயரை சூட்டியுள்ளது.
0: நம் நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களுள் ஒருவராகவும் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீரமைப்புக்கு ஆதரவளித்த தொழிலதிபர்களுள் குறிப்பிடத்தக்கவருமான கே பிர்லா என அழைக்கப்படும் கிருஷ்ணகுமார் பிர்லா அவர்கள் 2008 இதே நாளில் காலமானார்.
2: தேதியும் செய்தியும்

0: கேட்டது சத்யா இசையில் சின்மயி மற்றும் சத்யா பாடிய எங்கேயும் எப்போதும் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் நாம் முத்துக்குமார்.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
8: வெஸ்பா, ஏப்ரல்லா இருசக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
7: உடனடி டெலிவரி,
8: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
7: தொடர்புக்கு
8: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
0: நேரம் 7:56. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது தென்குமரி தேனலை.

0: ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் பாடிய ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்பட பாடல்.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில் 2330 66.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகாத் மிர்சோசியுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:02. தென்குமரி திணலையில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 75 ரூபாய், வடமிளகாய் 200 ரூபாய், சீனி வரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 190 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி கிலோ ஒன்றுக்கு 65 ரூபாய், கேரட் 75 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 80 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 45 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 50 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், சௌச்சௌ 45 ரூபாய், தட்டை பயிறு 50 ரூபாய், பச்சை மாங்காய் 70 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 180 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 48 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் 85 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 35 ரூபாய். இனி பழங்கள்.

விலைவிவரம்: நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் அறிந்தோம். இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நல்லரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் திருப்பதி சாரம் 3 நல்லரகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1900 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்று காலை நிலவரப்படி: பேச்சுப்பாறை அணை 27.84 அடி, பெருஞ்சாணி அணை 57.15 அடி, சிட்டாறு 1 9.51 அடி, சிட்டாறு 2 9.61 அடி, பொய்கை அணை 15.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.39 அடி. அணைகளின் நீர்மட்ட விவரம் அறிந்தோம்.

0: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358737358.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330-66.
9: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
11: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: தென்குமரி தினையில் இனி கேட்கலாம் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சித்தார்த் பாடிய சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்பட பாடல்.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலை சொன்ன.
1: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30 நிமிடம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
3: சைபால்.
6: ஒரு பெரியவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீ ஒரு ஆளா ரெண்டு ஆளா அப்படின்னார். இப்படி கேட்டதும் அந்த பெரியவர் பேர்லேயும் எனக்கு சந்தேகம் வந்துட்டுது, அவர் இப்போ நிதானத்தில் தான் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. பார்க்கறதெல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சால் அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தானே, அதனால் சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் பெரியவர் மறுபடியும் கேட்டார், நீ ஒருத்தனா ரெண்டு பேரா அப்படின்னு. நான் ஒரு ஆள் தான் அப்படின்னேன். இல்லை, இப்படி தான் நாம் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னார். தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். நம்மளை பற்றி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே அது ஒரு விதம், நம்மளை பற்றி அடுத்தவங்க நினைக்கிறாங்களே அது இன்னொரு விதம், நம்மளை பற்றி நமக்கும் தெரியாமல் அடுத்தவங்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது ஒரு விதம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அதை பற்றி விவரமாக சொல்லணும்னா, என்னை பற்றி எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறனோ அது ஒரு மனுஷன், என்னை பற்றி நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன், இதை தவிர எனக்கும் தெரியாமல் உங்களுக்கும் தெரியாமல் எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 மனுஷன் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த பெரியவருடைய அபிப்பிராயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பற்றியே நமக்கு தெரியாத உண்மைகள் 4 விதம்ங்கிறார். அது என்னென்னா, நமக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும் இது ஒரு விதம், நமக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இது 2வது விதம், நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் இது 3வது விதம், நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது. இது கொஞ்சம் குழப்பமாக தெரியும் ஒரே அடியாக சொன்னால். இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கிட்டா கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மனித நேயம் வளரும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அது எப்படின்னா, முதல் விஷயத்தை எடுத்துக்குவோமே, இப்போ நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும். உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் குள்ளம்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும், ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச உண்மை இது, அதனால் என்னை பற்றி யாராவது அந்த ஆள் அவ்வளோ உயரம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதை வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. 2வது விஷயம், நமக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒருத்தருக்கு பரிசு கிடைக்குது, அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன், இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் முகத்தில் சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டு அவரை பாராட்டுறேன். இது வந்து எனக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது இந்த ரகம். 3வது விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ கோபப்படுறது இதுக்கு ஒரு உதாரணம், நமக்கு தெரியாத ஒரு குறையை அடுத்தவங்க சுட்டி காட்டுறப்போ நமக்கு கோபம் வருது. 4வது விஷயம் என்னென்னா, நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது. ஒருத்தன் எரிஞ்சு விழுறான், அவனுக்கு பிபி ரத்த அழுத்தம் அதனால் அப்படி விழுறான், அவனுக்கு அது இருக்குங்கிறது அவனுக்கும் தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது, இதனால் அடுத்தவனும் பதிலுக்கு இவன் மேலே கோபப்படுறான். அதனால் நாம் வந்து மனித நேயத்தோடு வாழணும்னா நம்மளையும் புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்கணும், பகுத்து அறியணும், அதுதான் பகுத்தறிவு. அதனால் இது கொஞ்சம் நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த தகவலை கேட்டுவிட்டு நம்மளால ஒருத்தன் சொன்னான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம்தான் சார், அந்த 4வது விஷயம் சொன்னீங்களே அதை சரியாக புரிஞ்சுக்காததுனால தான் எனக்கும் என்னுடைய சிநேகிதனுக்கும் நேற்றுக்கு பெரிய சண்டையாக போட்டுது அப்படின்னா. என்னடா விஷயம்னு கேட்டோம். ஒரு 100 ரூபா பணம்

0: அதை யார் எடுத்துக்கிறதுங்கிறதுல எங்களுக்குள்ள தகராறு அப்படின்னா, இதில் என்னப்பா தகராறு, பணம் யாருடையதோ அவங்க எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னோம். அது யாருடையதுங்கிறது எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது, அதனால தான் சார் தகராறு அப்படிங்கிறான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வாழ்வின் வழிகாட்டி போல் என்றற்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் 8:35. இனி கேட்கலாம்.
5: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
6: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை தண்டா. தண்டா அப்படின்னா குறையாத அல்லது ஓயாத அல்லது நீங்காத இப்படின்னு அர்த்தத்தை கொடுக்குது.
5: சாரிகை மறுத்து தண்டா உண்டிகை அப்படிங்கறது 8 தொகை நூல்கள்ல ஒன்றான பரிபாடல் சொல்ற ஒரு வரி. இந்த வரி என்ன சொல்லுது அப்படின்னா, வைகை ஆற்றினுடைய பெருக்கெடுப்பின் போது மக்கள் கொண்டாட்டத்தை கூறக்கூடிய 6வது பாடல்ல இடம்பெற்றிருக்கிற வரி தான் இது. இதுல தண்டா உண்டிகை அப்படிங்கிற இந்த வார்த்தை குறையாமல் ஒலிக்கின்ற பெரிய மக்கள் கூட்டத்தை குறிக்கிறதுனால தண்டா அப்படின்னா குறையா அப்படிங்கிற பொருளை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
6: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time honey, we're getting
5: together. இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் கிரீடி, GREEDY. கிரீடி அப்படின்னா பேராசையுள்ள அப்படின்னு அர்த்தம்.
6: இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He looked at the gold with greedy eyes. அவன் பேராசை மிகுந்த கண்களோடு அந்த தங்கத்தை பார்த்தான். சோ கிரீடி அப்படிங்கறது பேராசை அப்படின்னு அர்த்தம்.
5: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
6: நாம கடற்கரையில நின்று பாக்குறப்ப ஒவ்வொரு அலையா வந்து கரையை தொட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். நாமளும் அதை ரொம்ப ரசிச்சு பாத்துட்டு இருப்போம். ஆனா கடலுக்குள்ள இருந்து இந்த அலைகள் ஏன், எப்படி, எதுக்காக திருப்பி திருப்பி கரையை நோக்கி வந்துட்டே இருக்கு? வந்த அலைகள் திருப்பி முன்னோக்கி வராம ஏன் திருப்பியும் கடலுக்குள்ளேயே போகுது? அதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
5: இதுக்கு முக்கியமான காரணம் காற்று. கடலுடைய மேற்பரப்புல காற்று வேகமா வீசும் போது அது தண்ணீரனுடைய சர்ஃபேஸ்ல உரசுது. அதனால முதல்ல சின்ன சின்ன ரைப்பிள்ஸ் மாதிரி உருவாகும். அப்புறம் காற்று ரொம்ப தொடர்ந்து அதே பகுதியில வீசிட்டே இருக்கும் போது சின்ன வேவ்ஸ் எல்லாம் பெரிய வேவ்ஸா மாறி வளர தொடங்குது. ஒரு வேவ் நம்மளை நோக்கி, அதாவது கரையை நோக்கி வரும்போது கடல் தண்ணி முழுசா கரைக்கு பயணம் செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன வயசுல நினைச்சிருப்போம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அலையில முக்கியமான எனர்ஜி தான் முன்னோக்கி வருது.
6: தண்ணீர்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்து பெரும்பாலும் மேல கீழே முன்னும் பின்னும் இப்படி ஒரு ஆர்பிட்டல் மோஷன்லயே தான் போயிட்டு இருக்கும். அதனால கடல் அலைகள் முன்னோக்கி பின்னோக்கி போய்கிட்டே இருக்கு. அதனால தண்ணி வந்து ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். சோ அப்ப ஏன் இந்த தண்ணி கரையை நோக்கி வருது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் நமக்கு எல்லாமே வரும். அது எதனால அப்படின்னா, காத்து உருவாக்கிய அலைகளுடைய எனர்ஜியானது கடலுடைய மேற்பரப்புல டிராவல் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அந்த அலை கரையை நெருங்குறப்ப கடலுடைய ஆழம் மெதுவா குறையுது. இதுதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாற்றம்.
5: ஆழமான கடல்ல பாத்தீங்கன்னா அலை வந்து ஸ்மூத்தா தான் மூவ் ஆகும். ஆனா கரையை நெருங்கி வரும்போது வாட்டரோட டெப்த் குறையுது இல்லையா, அதனால அதனுடைய ஸ்பீடு வேவ் லென்த் எல்லாம் குறையும். வேவ்
6: பொங்கி வர காட்சி தான் கடல் அலை கரைக்கு வந்து போற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இன்னைக்கு நாம 3 விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
5: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
4: நேரம் 8:39. குமரி பண்பலை 101-ல் இனி கேட்கலாம். கே கே எக்ஸ்பிரஸ்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: தடைகளை

0: புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாகவும், தொடர்ந்து மனதின் குரல் அதன் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சியை இன்றிரவு 8 மணிக்கும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330666.

அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

கேகே எக்ஸ்பிரஸில் நேயர்கள் இதுவரை கேட்டவை ஜீன்ஸ், ஆதி, மனதை திருடிவிட்டாய் மற்றும் குட்டி திரைப்பட பாடல்கள். இன்னும் சில நொடிகள் வரவிருப்பது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகத் மிர்சியோயுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசிலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலையில 9:03 ஆகியாச்சு. வணக்கம் நேர்களே, இப்போதிலிருந்து 10 மணி வரைக்கும் நம்ம குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். நீங்க பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அழைக்க வேண்டிய நம்முடைய பண்பலையின் தொலைபேசியங்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம். 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. முன் இணைப்பு எண் 04-652, அலைபேசி எண் 89-032-57-39. பங்கேற்க விரும்பக்கூடிய அன்பு நேயர்களே, ஒரு வாரம் இடைவெளி விட்டு பிறகு பிற நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பளிக்கலாமே. சரி, இதே உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நம்முடைய நிகழ்ச்சியில முதல் இணைந்திருக்கும் நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாமா? வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம். அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
3: என்ன பாடல் கேட்க போறீங்க சார்?
4: ஆமா, எனக்கு குழந்தை உள்ள படத்துல ஆத்தங்கரை காத்துக்கு வயசு பாடல் வேணாமா?
3: ஓ, கண்டிப்பா நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடலை கேட்டுடலாம். நன்றிங்க சார்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் 11 மணிக்கு வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி, தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் கேட்கலாம். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8 மணிக்கு இடம்பெற கேட்கலாம். நேரம் இப்பொழுது காலையில 9:09 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றுல நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க இருக்கக்கூடிய நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம். வடசேரியில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கணும் நினைக்கிறீங்க? நல்லா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
3: சரி, இதே உற்சாகத்தோட பாடல் கேட்டுடலாம். என்ன பாடல் கேட்க போறீங்க? பார்த்தேன் ரசித்தேன் அப்படிங்கிற அந்த பார்த்தேன் பார்த்தேன் அப்படிங்கிற அந்த பாடல் வேணும்னு கேக்குறீங்க?
4: ஆமா மேடம்.
3: சரி, அந்த பாடல் கேட்டுடலாமா?
4: ஆமா மேடம்.
3: நன்றி
4: நன்றி.
3: நம்ம நேயர் விரும்பி கேட்டுள்ள பாடலை

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: இனிமையான காலை பொழுதை மேலும் மெருகூட்ட வசந்தமான கானங்களை நம் நேயர்கள் அவர்கள் மனம் மகிழ கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சி தான் இது. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் மேடம்.
2: சரி, உங்களுடைய விருப்ப பாடல் என்ன சார்?
3: படம் வந்து நினைச்சாலே இனிக்கும். அதுல இருந்து பாரதி கண்ணம்மான துரங்கோடி பாடல் மேடம்.
2: ஓ, சூப்பரான அந்த பாடல் கேட்டிருக்கீங்க. காலை பொழுதுல உங்கள் விருப்பமான பாடல் நம்ம நேயர்களோடு சேர்ந்து கேட்டுடலாமா?
3: நன்றி மேடம்.
2: நன்றி.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
5: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை, 101.
6: நமது அகமகிழ ஆனந்தமாய் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்ம குமரி பண்பலை, 101 வசந்த அழைப்பு தொலைபேசிகளின் நேயர் விருப்பம் நேரலை. இந்த நேரத்தில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யாரு, என்ன பாடல் விரும்பி கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். வணக்கம்.
7: ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை
8: வெஸ்பா ஏப்ரல்லா, இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனை, குறைந்த வட்டி,
7: உடனடி டெலிவரி,
8: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
7: தொடர்புக்கு
8: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
6: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை, 101. இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குழித்துறை எல் வினிஷா அவர்கள். அமுது சுரபி மாடி தோட்டம் தரும் நன்மைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், அசோலாவின் முக்கியத்துவம், பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். தவறாதீர் நேர்களே. நமக்கு மணிப்பண்பலை, 101 வசந்த அழைப்பு தொலைபேசிகளின் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் சந்திச்சு

0: வணக்கம்
1: வணக்கம். சுவாமியார்பலத்திலிருந்து குமார் பேசுறேன்.
0: ஓகே, என்ன பாடல் கேட்க போறீங்க சார்?
1: வட வந்து உள்ள கவர்ந்த கல்லன், இதற்கு தானா அந்த பாடல்?
0: இதற்கு தானா அப்படிங்கிற பாடல் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. கண்டிப்பா நீங்க விரும்பி கேட்டு அந்த பாடலை கேட்டுடலாம். உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்களுக்காகவும் தொடர்ந்து கேட்டுடலாம். நன்றிங்க சார்.
1: நன்றிமா.
0: நன்றி.

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேரம் இப்பொழுது காலையில 9:31 ஆகியாச்சு. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பாடல்களை கேட்கும் போது உங்களுக்கான நிகழ்ச்சி சந்தோஷமான பாடல்களை கேட்டு நாமளும் மகிழ்ச்சி அடையலாம். நம்ம நேயர்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. வசந்த அழைப்பு உற்சாகமான பாடலுடன் நம்முடைய நேயர்கள் இந்த இணைப்புல இணைகிறாங்க. அடுத்த நேயர் சந்திச்சுக்கலாமா? வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நலமா
5: இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கு மேடம். நான் கண்கள் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
5: ஓகே.
6: படம் திருமதி பழனிசாமி பாடல். நடு சாமத்த தாத்தி போது ஏங்க ஊத்து போது நல்ல ராத்திரியில் பூத்திரிதான் பாத்துறது இது.
5: ஓகே, அந்த மெலோடிஸ் தான் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிதானே? கண்டிப்பா நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடலை கேட்டுடலாம். நன்றிங்க சார்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
2: உங்களுக்காக நம்ம குமரிப்பண்பலை நூற்றாண்டில் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்திடுறோம். இன்னைக்கு காலையில 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சி இருக்குதுங்க. இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் வி இவாஞ்சலின் அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன கேட்கலாம். அது மட்டும் இல்ல, 10:30 குட்டீஸ் உங்களுக்காக தான் ஒரு சூப்பரான நிகழ்ச்சி இருக்குது, சிறுவர் குரல். இந்த நிகழ்ச்சியில பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், அசத்தலாம். உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான நிகழ்ச்சி தான் காலையில 10:30. இப்போதே ரெடியாக ஆரம்பிச்சிருங்க. நம்ம குமரி பொம்பளை நூற்றிலிருந்து இப்போ நாம சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கோம் வசந்தாளைப்பூ நேயர்கள். அவங்களுக்கு பிடித்த பாடல்களை சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க. நம்மோடு இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம் சார், என்ன பாடல் கேட்க போறீங்க? சரி, மேகம் கருக்கையிலே. அப்படியே காலையில இருந்து நம்ம நேயர்கள் எல்லாமே மெலோடி சாங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் மெலோடி சாங் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை நம்ம நேயர்களோடு சேர்ந்து கேட்டுடலாம். நன்றிங்க சார்.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் 11 மணிக்கு வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி, தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் கேட்கலாம். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8 மணிக்கு இடம்பெறும். உற்சாகமான காலை பொழுதில் நம்ம நேயர்கள்லாம் சந்தோஷமா அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமரி பண்பலை நூற்றின் வசந்த அழைப்பு, வசந்த கானத்தால் அடுத்த பாடல் யாரு கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: ஓகே, இதே உற்சாகத்தோடு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு வந்து ரெக்க, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து கண்ணை காட்டு போதும் நிழலாக கூட வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டினுடைய இசை காட்சி அமைப்பு வரிகள் எல்லாம் அற்புதமா இருக்கும். அந்த பாடல் அப்படியே காற்றலைகள்ல குமரி பண்புகள்ல தவள விடுறீங்களா?
0: கண்டிப்பா தவள விடுறோம், கேட்டு ரசிக்கலாம். கண்ணை காட்டு போதும் அப்படிங்கிற பாடல் நீங்க விரும்பி கேட்டிருக்கீங்க. நேயர்களோடு பயணித்து கேட்டுடலாம். நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி மேம். இந்த பொழுது உங்களுக்கும் சிறப்பாக அமைக்கும். நன்றி
0: நன்றி.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேரம் இப்பொழுது காலையில 9:50 ஆகியாச்சு. சூப்பரா நேயர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை சந்தோஷமா கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இது. நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்க ஆசைப்படுற நேயர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
7: அன்பு சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம்.
6: வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
7: சாந்தி பிரபானந்த், கீழப்பெருவளை மேடம்.
6: ஓகே, என்ன பாடல் கேட்க போறீங்க?
7: எதிரும் புதிரும் படத்துல அன்பு, தொட்டு தொட்டு பேசும் ஸ்கூல் தானா?
6: ஓ சூப்பர், சரி ஓகேமா. உங்களுக்கு பிடித்த பாடல நம்ம குமரி பண்பலை 101 இப்ப கேட்கலாமா?
7: நன்றி
6: நன்றி.

0: நேயர்களே, சந்தோஷமா நம்ம குமரி பம்பளை நூற்றிலிருந்து வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மோட இணைப்பு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: மண்டைக்காடு பகவதி.
0: மண்டைக்காட்டுல இருந்து பகவதி.

0: திரௌபதியம்மா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: பொன்மனச்செல்வன் பொட்டு வச்சு தங்க கோடம்.
0: பொன்மனச்செல்வன்ல இருந்து பொட்டு வச்சு தங்க கோடம் அந்த பாட்டு வேணும்னு கேக்குறீங்களா?
1: ஆமா.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்காகவும் நம்ம நேயர்களுக்காகவும் கேட்டு ரசிக்கலாமா?
1: சரி,
0: நன்றி.
1: நன்றி.

0: இதுவரை நமது குமரிப்பண்பலை நூற்றிலிருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்களை கேட்டு ரசித்த அன்பு நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு சவுகத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு அந்நாட்டில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 10:02. நேயர்களே, நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்
2: இளைய பாரதம்.

0: வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளைய பாரத நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இளையோர் கால நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை: சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. நிகழ்ச்சியில் இன்று சாதிக்க பிறந்தோர் பகுதியில் திருவரம்பு பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியான இளம் எழுத்தாளர் வி. இவாஞ்சலின் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில சாதிக்க பிறந்தது வரிசையில இதுவரைக்கும் நம்ம நிறைய சாதனையாளர்களை நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட இளம் எழுத்தாளர் இவாஞ்சலின் அவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்கள நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுடைய எழுத்தாளர் பயணம் எந்த வயதுல இருந்து ஆரம்பிச்சீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: சின்ன வயசுல 8th 9th படிக்கும் போது நோட் புக்ல பின்னாடி கவிதையில ஒரு லைன் கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அங்கதான் சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பிச்சதுதான். அப்புறம் ஏதாவது தோணும் போது அப்படி ரைட்டிங் எழுதுறது தொடங்குச்சு.
0: ஓகே, அப்போ ஒரு விளையாட்டா ஆரம்பிச்ச உங்களுடைய எழுத்து பயணம் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு எழுத்தாளரா வரக்கு ஒரு அடித்தளமா இருந்திருக்க, அப்படிதானே?
1: ஆமா.
0: இப்போ நீங்க வந்து எழுத்தாளரா கவிதை எழுதுனேன்னு சொல்லியிருக்கீங்க, முதன் முதலா நீங்க வந்து ரொம்ப ரசிச்சு நீங்க எழுதின கவிதை சொல்லலாமா?
1: நான் ரொம்ப ரசிச்சு எழுதின கவிதை வந்து காலத்திற்கு முன் ஏன் சாக வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏதோ ஒண்ணு தோல்வி அடைது, தடுமாற்றங்கள் ஏற்படும் போது டக்குன்னு அந்த சூசைட் ரீசன் வந்து எடுக்கிறாங்க. சோ காலத்துக்கு முன் ஏன் சாக வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை நானே நிறைய தடவை அதை ரிப்பீட்டடா படிச்சிருக்கேன்.
0: ஓகே, அந்த கவிதை எங்களுக்கு சொல்லலாமா இப்போ?
1: யாஷா. எது சுகமான மரணம்? வியாதிப்பட்டு விதியோடு தோற்று மரணிப்பது சுகமாகுமோ, விஷமருந்தி நுரைத்தள்ளி மரணிப்பது சுகமாகுமோ, தூக்கு கயிற்றை வரவேற்று விழிப்பிதுங்க மரணிப்பது சுகமாகுமோ, கத்தியின் உதவியை நாடி குருதி சிந்தி மரணிப்பது சுகமாகுமோ, விபத்தில் சிக்கி குற்றுயிராய் மரணிப்பது சுகமாகுமோ, மூச்சு காற்றை நிறுத்தி திணறி மரணிப்பது சுகமாகுமோ, மின்சாரம் பாய்ந்து மின்மினி பூச்சி போல் மரணிப்பது சுகமாகுமோ, மின்னல் தோன்றி இடியிறங்கி மரணிப்பது சுகமாகுமோ, காதல் தோல்வியால் மனமடிந்து மரணிப்பது சுகமாகுமோ, கடன் சுமையால் சுக்கு நூறாகி மரணிப்பது சுகமாகுமோ, தேவையற்ற சகவாசத்தால் குண்டு பாய்ந்து மரணிப்பது சுகமாகுமோ, மதுபானத்திற்கு அடிமையாகி குடல் வெந்து மரணிப்பது சுகமாகுமோ, ஓடும் வாகனங்களில் இருந்து வீழ்ந்து எலும்புகள் நொறுங்க மரணிப்பது சுகமாகுமோ, சூது விளையாடி சூழ்ச்சியில் வீழ்ந்து மரணிப்பது சுகமாகுமோ, தண்டவாளத்தில் தலையை வார்த்து உருக்குலைந்து மரணிப்பது சுகமாகுமோ, தற்கொலை மிரட்டல் விடுவித்து தயாரின்றி மரணிப்பது சுகமாகுமோ, பிறர் சாபத்தை பெற்று புழு புழுக்க மரணிப்பது சுகமாகுமோ, காலத்துக்கு முன்னர் பிறரை கலங்கடித்து மரணிப்பது சுகமாகுமோ, இன்னுயிரை படைத்த இறைவனை துக்கிக்க செய்து மரணிப்பது சுகமாகுமோ, இதில் எது சுகமான மரணம்? மனமடிந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு மரணிப்பது சுகமாகுமோ? இல்லை இல்லை, நான் தோற்று போவதை

0: இன்னமும் கண்களுக்கு முன்னால் உடைந்து போவதைக் கண்டு குளிர்காயும் மனதிற்கு முன்னால் என் கடந்த காலத்தை விதையாக்கி ஊக்கத்தை உரமாக்கி கண்ணீரை நீராக்கி உழைப்பை காவலாக்கி வெற்றி கனியை சொந்தமாக்கி வரலாற்றில் என் பெயரை பொறித்து வெற்றியின் வாகை சூடி பாதை தெரியாதவர்களுக்கு வழிகாட்டியாகி சாதிக்க துடிப்பவனுக்கு ஊக்கமாகி நரை வயதிலும் காலத்தோடு போட்டி போட்டு மரணிப்பதல்லவோ சுகமான மரணம்.
1: நம்ம எப்படிலாம் மரணிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த அழகான வரிகள்லாம் சூப்பரா சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க இந்த கவிதை எழுதுறதுல நீங்க ஏதாவது காம்படிஷன்ல கலந்து கொண்டிருக்கீங்களா?
0: ஆமா, காலேஜ்ல ஒரு 2-3 காம்படிஷன்ல கலந்துருக்கேன். கவிதைக்கு மட்டும்
1: காம்படிஷன்ல கலந்து கொண்டு பரிசு பெற்ற தருணம் பற்றி சொல்லலாமா?
0: ஃபர்ஸ்ட் நான் காலேஜுக்குள்ளாடி போனதுக்கு அப்புறம் ஒரு 15 நாள்லேயே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தந்தாங்க. ஒரு கவிதைக்காக கவிதை கட்டுற எல்லாமே தந்தாங்க. நான் கவிதைக்கு தான் ஜாயின் பண்றேன். நான் அப்படின்னு ஒரு கவிதைக்கு நான் ஜாயின் பண்ணேன். அப்போ அதோட நோட்டீஸ் போர்டில் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் கவர்னர் RN ரவி அவங்கன்னு போட்டிருந்தாங்க. நானும் ரொம்ப சர்ப்ரைஸா போய் ஜாயின் பண்ணேன். அதில் நான் 3rd ப்ரைஸ் நான் வின் பண்றேன். என்னோட சீனியர்ஸ் 2 அக்கமாரு தான் 1st 2nd. அதான் என்னோட கவிதையில நான் வாங்குற 1st ப்ரைஸ். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க கையிலேருந்து கிடைக்கல, காலேஜ்ல தான் கொடுத்தாங்க.
1: காலேஜ்ல முதன் முதல்ல கலந்து கொண்டு 3rd பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. இதை தவிர நீங்க கலந்து கொண்ட வேற காம்படிஷன்ஸ் என்ன இருக்கு?
0: ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து வங்கிகள்ல இருந்து ஏதோ ஒரு கட்டுரை போட்டி வச்சிருந்தாங்க. அதுல கலந்துகிட்டு நான் 3rd பிரைஸ் வாங்கினேன். அது வந்து அப்போ கலெக்டரா இருந்த மிஸ்டர் ஸ்ரீதர் அவர் கையில இருந்து நான் வாங்கினேன். அப்புறம் 3rd இயர்ல நான் கட்டுரையில ஜாயின் பண்ணி அது எதுக்காகனா கடல் தூய்மை அந்த தினத்துக்காக வந்து ஒரு கட்டுரை வச்சிருந்தாங்க. அதுல நான் கலந்துகிட்டு வாங்கினேன். அதுக்காக பிரைஸ் கொடுத்தது வந்து அப்போ கலெக்டரா இருந்த மிஸ்ஸஸ் அழகுமி அவங்க தான் எனக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் லேட்டா போனனால அவங்க கையில இருந்து வாங்க முடியல. ஆனா அவங்க வழியா தான் அந்த 2 பிரைஸ்மே என்கிட்ட வந்தது. அப்புறம் பொருள் இலக்கிய திருவிழா அப்படின்னு வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல எங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கல. 2nd இயர் 3rd இயர்ல எங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சது. 2nd இயர்ல வந்து நான் யாராவது 2 போட்டிகளுக்கு கலந்துக்கலாம். 2nd இயர்ல வந்து ஹைக்கு கலந்துகிட்டு 1st பிரைஸ் வின் பண்ணேன். அப்புறம் கொலாஜ் மேக்கிங் பிக்சர்ஸ் புகைப்பட தொகுப்பு அதுல கலந்துகிட்டு நான் 2nd பிரைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்களை வந்து இங்க இருந்து தூத்துக்குடி கூட்டிட்டு போனாங்க. அங்கேயும் வந்து ஒரு விவாத மேடை வச்சாங்க. அதுல எல்லாருக்குமே காமனா கேஷ் பிரைஸ் கொடுத்தாங்க. அப்படி அந்த ஒரு பொருள் இலக்கிய திருவிழாலே நான் 10,000 வாங்கினேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஷ் பிரைஸும் கூட. அதுக்கப்புறம் நான் நிறைய காலேஜுக்கு போயிருக்கேன். நாகர்கோயில ஒரு காலேஜ்ல ட்ரெக்கி போய் 2nd பிரைஸ் கேஷ் பிரைஸ் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில ஒரு காலேஜ்ல நான் போய் 1st பிரைஸ் கட்டுரைக்காக வாங்கினேன். அப்புறம் திருநெல்வேலியில ஒரு காலேஜ்ல காம்படிஷன் அட்டன் பண்றதுக்காக போயிருக்கிறேன். நிறைய விவாத மேடைக்காக நான் போயிருக்கிறேன். 2nd இயர் நான் படிச்சுட்டு இருந்தப்போ தமிழ் வளர்ச்சி துறையில நடத்தின ஒரு பேச்சு போட்டிக்காக நான் வந்து போயிருந்தேன். அதுக்கு எனக்கு 2nd பிரைஸ் கிடைச்சது. இப்படி நான் கொஞ்சம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன்.
1: ஓகே, நீங்க அப்போ ஒரு எழுத்தாளர் மட்டும் கிடையாது, ஒரு மேடை பேச்சாளரும் கூட சொல்லலாம். நீங்க விவாத மேடையெல்லாம் கலந்து கொண்டிருக்கீங்க, அப்ப நீங்க ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட, அப்படித்தானே?
0: அப்படிதான். ஆனா பேச்சு போட்டியில கலந்துகிட்டதோட நான் விவாத மேடைக்கு நிறைய கலந்துகிட்டு இருக்கேன். 5-6 விவாத மேடைக்கு நான் போயிருக்கேன்.
1: ஓகே, நீங்க இப்ப அந்த விவாத மேடையில கலந்து கொண்டிருக்கீங்க, அந்த அனுபவம் பத்தி சொல்லலாமா?
0: ஓகே, ஃபர்ஸ்ட் நான் விவாத மேடை கலந்துக்கிறது வந்து அந்த தூத்துக்குடியில தான். நாங்க ஒரு 6 பேரு, எங்க மேம் தான் எங்களை வந்து அரேஞ்ச் பண்ணி சேர்த்து விட்டாங்க. அங்க நான் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் விவாத மேடைக்கு ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் விவாத மேடையா இருக்கட்டும் பட்டிமன்றமா இருக்கட்டும் நாங்க சேர்ந்து போய், எனக்கு வந்து விவாத மேடைன்னு சொன்னதுமே வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கும். நம்ம சேரணும், எப்படியாவது பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம தனியா பண்றது கிடையாது, ஒரு குரூப்பா பண்றது. ஆனா நான் பிள்ளைங்களை கூப்பிடும் போது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இல்ல நான் வரல, இல்ல வேண்டாம், கிடைக்காது அப்படி இப்படின்னு. நான் வந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. அப்ப நான் கஷ்டப்பட்டு இந்த 5 பேர் சேர்த்து 6 பேரா நாங்க வந்து போயிருவோம். இந்த 5 பேரை சேர்த்தாவே எனக்கு தெரியும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஆனா அந்த 5 பேரை சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு 4 போயிரும். அந்த 4 எல்லாருக்கிட்டே ஒரு தனித்தனியா நான் போய் கெஞ்சுவேன், தயவு செஞ்சு வந்துருங்க வந்துருங்க, நம்ம தான் வின் பண்றோம், பேச தரலனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு எழுதி தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த 5 பேரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு டென்ஷனே கிடையாது. ஏன்னா பிரைஸ் எங்களுக்கு தான் எனக்கு தெரியும். நிறைய தடவை இந்த மாதிரி 4,500 அந்த மாதிரி குரூப் பிரைஸ் எல்லாம் வின் பண்ணி நாங்க ஸ்பிளிட் பண்ணிருக்கிறோம்.
1: ஓகே, உங்களுக்கு இந்த விவாத மேடையில பேசுக்கு அடித்தளமா இருந்த உங்களுடைய கவிதை சொல்லலாமா?
0: ஆமா, அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா கவிதை கட்டுரையில வந்து பிரைஸ் வின் பண்ணனால அவங்களாவே என்ன கூப்பிட்டாங்க. காலேஜ்ல இருந்து வாங்க விவாத மேடைக்கு பேச வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தடவை ஸ்பெஷல் அக்கேஷன்ல என்ன கூப்பிட்டுருக்காங்க. நார்மல் போட்டி இல்லாம ஆசிரியர்கள் தினத்தண்டைக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க, வெளியில இருந்து வந்திருப்பாங்க. அப்ப அவங்க மத்தியில வந்து என்னையும் இன்னொரு பொண்ணு, கிளாஸ்ல இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ நல்லா பேசுவா, அவளையும் என்னையுமா சேர்த்து கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ் வளர்ச்சி துறையிலிருந்து நான் 3rd இயர் படிக்கும் போது லாஸ்டா ஒரு தடவை ஒரு பேச்சு போட்டி வச்சிருந்தாங்க. அங்க பேசுறதுக்கு நாங்க 2 பேரும் தான் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இந்து காலேஜ்ல ஒரு சார் அவங்க தான் லீட் பண்றது. அப்படி நாங்க பேசணும்.
1: ஓகே, இப்போ நீங்க வந்து மேடையில பேசுற பேச்சாளர் பொதுவாவே பேச்சு போட்டியில ரொம்ப சிறந்தவங்களா இருந்துட்டு அப்படி விவாதம் இடையே பேச போயிருவாங்க.

0: நீங்க அப்போ அந்த பேச்சு போட்டியில கலந்து கொண்ட தருணங்கள் பத்தி சொல்லலாமா?
1: பேச்சு போட்டி நான் ரொம்ப கலந்துகிட்டது கிடையாது, ஆனா கலந்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் 10 பேச்சு போட்டி பேசினேன்னா அதுல இதுலயா 3 தான் வின் பண்றது மாதிரி, பாக்கி எல்லாம் நமக்கு கிடைக்காது. ஆனா நான் ஃபீல் பண்ணதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு தடவை ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்டிங்ல ஒரு 4 பேச்சு போட்டியில தொடர்ந்து கலந்துகிட்டு பிரைஸ் கிடைக்காம போயிருச்சு. அப்புறம் நான் நினைச்சேன், சரி நம்ம ஒருவேளை ரைட்டிங்ல தான் நமக்கு வந்து கான்சென்ட்ரேட் ரொம்ப இருக்க போல, நம்ம ரைட்டிங்லயே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னு நான் நினைச்சு ஓகே அடுத்து இனி போக வேண்டாம் நினைச்சு இருந்தேன். அப்ப செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஒரு பேச்சு போட்டிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, ஓகே நம்ம இந்த தடவை சேர வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா தமிழ் கல்ச்சரல்ஸ் மேம் வந்து ராஜ மேம் கிளாஸ்ல தேடி வந்து இவான்ஜலின் பேருன்னு பேரை காணும் உன் பேரை எழுதியாச்சு அப்படின்னு மட்டும் எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. நான் இல்ல மேம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி போயிட்டாங்க கிளாஸை விட்டு. அப்போ நான் நினைச்சேன், நான் என்ன பண்றது, நான் 4 போட்டியில தோத்துட்டேன், இனிமே நான் எப்படி பேசுவேன், எனக்கு அந்த கான்பிடன்ஸ் கூட இல்ல. ஆனா தோத்தேன்னு தெரிஞ்சுனா 2 செகண்ட் தான் ஃபீல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் மனசுல இருக்காது, மறந்துடும். ஓகே நம்ம அப்படி நம்மள வந்து திரும்ப புல் பண்ணிக்கலாம் நினைச்சிட்டு தான் இருந்தேன். நான் பேச்சு போட்டிக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஒரு சண்டே நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த பஸ்ல நான் யோசிச்சேன், நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு. அப்படி பஸ்ல இருந்து என்னெல்லாம் எனக்கு மனசுல தோணுச்சோ அதெல்லாம் தான் நான் அன்னைக்கு நைட்டு போயிருந்தேன் எழுதுனேன். அடுத்த நாளைக்கு பேச்சு போட்டி. இது வரைக்கும் நான் அந்த பேச்சு போட்டியில 13 பேர் 12 பேர் இந்த மாதிரிதான் பேச்சு போட்டிக்கு பேர் கொடுத்து பாத்திருக்கேன். அன்னைக்கு மட்டும் 40 பேர் பேர் கொடுத்திருந்தாங்க. அப்ப நான் நினைச்சேன், என்னடா இது நமக்குன்னு இப்படி வருகுதே அப்படின்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிட்டு நான் போய் பேர் கொடுத்தாச்சு. என்னோட டோக்கன் நம்பர் வந்து 36. அப்ப அது வரைக்கும் நான் ரிலாக்ஸா எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கான டாபிக் வந்து நார்மல் தலைவர்கள் டாபிக் கிடையாது, ஒரு சட்டம் அந்த டாபிக் கிடையாது. அந்த டாபிக் என்னவா இருந்ததுன்னா, இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காத்துடுவோம், பாரதியோட கவிதையோட ஒரு லைன். அப்ப நான் நினைச்சேன், இனி என்ன ஒரு விதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பஸ்ல இருந்து நினைச்சதுதான், பெற்றோரை அநாத இல்லத்தில் தள்ளும் அந்த பிள்ளைகளுக்காக இனி ஒரு விதி செய்வோம். அப்புறம் காதல்னா என்னன்னு தெரியாம அத பேரை வந்து சீர் அழிக்கிறவங்களோட இதை விதி செய்வோம். அப்புறம் பிறரை கவர வேண்டும் என்று காரணத்திற்காக இந்த சாலையில் சாகசம் செய்கிற இளைஞர்கள், அதாவது பிரசவ அறையில அந்த குழந்தைக்கு வலித்து விடுமோ என்று பார்த்து பார்த்து ஏந்தி அந்த தகப்பனின் கரங்களை, ஒருபோதும் நம்ம அதே மருத்துவமனையின் பிணவரையில் நம்மளை ஏந்துவதற்கு அனுமதிக்க கூடாது, அந்த இளைஞர்களுக்கு எதிராக ஒரு விதி செய்வோம். அதுக்கப்புறம் ஆடை சுதந்திரம், அதற்கு எதிராக ஒரு விதி செய்வோம். ஆடை சுதந்திரம்னா என்னது, இந்த கைம்பெண்கள் வந்து வெள்ளை நிற ஆடை மட்டும்தான் அணியணுங்கிற ஒரு விதி இருந்தது, அதுக்கப்புறம் மேல ஆடை அணியக்கூடாதுங்கிற ஒரு தடை இருந்தது, அதெல்லாம் வந்து தாண்டி அதற்காக நமக்கு பெற்று தந்த சுதந்திரம் தான் ஆடை சுதந்திரம். ஆனா இன்னைக்கு அது கூட தெரியாம இன்னைக்கு வந்து நிறைய பேர் அதை திரும்பவும் பழைய காலத்துக்கு போறது மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து தலைமுடிய பிரிச்சுதான் போடுவாங்க கைம்பெண்கள். அப்ப அதற்காகவும் நமக்கு பெற்று தந்த சுதந்திரத்தை இன்னைக்கு மிஸ்யூஸ் பண்றாங்க. சோ அதற்கு எதிராகவும் இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்னு நான் ஒரு பேசினேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு 3-4 நாள் கழிஞ்சது நான் ஒரு லேப்ல லேப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மேம் கூப்பிட்டு சொன்னாங்க, நீதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு. இது வரைக்கும் நான் செகண்ட் தேர்ட் பேச்சு போட்டியில வாங்கி இருந்தேன், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் பேச்சு போட்டி. அது கிடைச்சு 1.5 வருஷம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் என்னோட வீடுகள்ல இருக்கும்போது அந்த ஷோகேஸ பார்த்து எல்லா பிரைஸ் இருந்தாலும் அந்த பிரைஸ மட்டும் நான் சொல்லி சொல்லி காமிப்பேன். இது வந்து நான் பஸ்ல போகும்போது எனக்கு ஞாபகம் வந்து நானா எழுதினது அப்படின்னு சொல்லி சொல்லி எங்க அம்மாட்ட காமிப்பேன். அது எனக்கு ரொம்பவே மெமரபிளான ஒரு பிரைஸ் அது.
0: பேச்சு போட்டில எப்படி நீ கலந்து கொண்டிருக்கீங்களா கேட்கும் போது, இல்ல நான் ஒரு காம்படிஷன் 2 காம்படிஷன் கலந்து கொண்டிருக்கேன்னு சொன்னிருக்கீங்க. ஆனா இவ்வளவு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி அது வந்து உங்களோட மறக்க முடியாத அனுபவம் மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க எழுதின கவிதைகளை தொகுத்து ஏதாவது புக்ஸ் வெளியிட்டு இருக்கீங்களா எப்படி?
1: ஆமா, ஒரு புக் பிரிண்ட் பண்ணிருக்கேன், ரகசியங்களின் பட்டறை அப்படின்னு. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் புக், 2025 சம்திங்ல அது ரிலீஸ் பண்ணிருக்கேன்.
0: இந்த புக்கு தொகுத்து வெளியிடுறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: என்னோட அப்பா வந்து ஒரு மேகசின் ரைட்டர், அவரு சோசியல் ஒர்க் பண்றாரு. ஒரு 5 புக் பக்கத்துல அவர் எழுதியிருக்காரு, எல்லாமே வந்து கிறிஸ்தவ மதம் அந்த சம்பந்தமா எழுதியிருக்காங்க. நார்மலா திருவள்ளுவரும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் அந்த மாதிரியெல்லாம் நார்மல் புக் எழுதியிருக்காங்க. சோ நான் என்னோட புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணலாம் நினைக்கல, நான் சும்மா ஏதோ போன போக்குல எழுதுறதுதான். அப்புறம் ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அப்புறம் தோணுச்சு, இதெல்லாம் நம்ம வந்து சும்மா நார்மலா விளையாட்டுக்கு எழுதுறவ சீரியஸா எடுக்கல, இதுல வந்து எந்த எதுகை மோனே எதுவுமே இருக்காது அப்படின்னு நினைச்சேன். பட் எங்க அப்பா தான் அதை சஜஸ்ட் பண்ணி ஓகே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது.
0: அப்போ பேசிக்காவே ஒரு எழுத்தாளரோட பொண்ணா இருக்கிறனால உங்களுக்கு அந்த பேசிக்ல இருந்து அந்த எழுத்தாரமும் வந்திருக்கு அப்படிதானே?
1: ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா என் தங்கச்சி என்ன விட பெட்டரா எழுதுவா அப்ப நினைப்பேன், எங்க ஃபாதர் கிட்ட இருந்தா அவளுக்கும் போயிருக்கு அப்படின்னு. ஆனா நான் எழுதுறத விட என் தங்கச்சி எழுதுற நான் ரொம்ப ரசிப்பேன்.
0: நீங்க இந்த கட்டுரை காம்படிஷன் கலந்து கொண்டதுல உங்களுடைய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கட்டுரை இந்த காம்படிஷன் சொல்லலாம்?
1: காம்படிஷன்ல நம்ம எழுதிட்டு வர்றது அவ்வளோ ஞாபகம் இருக்கிறதும் கிடையாது. நான் கன்னியாகுமரி காலேஜ்ல வந்து எழுதிட்டு வந்து அப்புறம் என் காலேஜ்ல மெசேஜ் தான் வந்தது. அப்போ எங்க மேம் எல்லாம் நிறைய பேர் விஷ் பண்ணாங்க, அது எனக்கு

0: இன்ட்ரெஸ்டாக இருந்தது. மற்றபடி நான் காலேஜில் மேகசீனுக்காக நான் கட்டுரை எழுதி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இயரில் வந்து கட்டுரை எழுதலை, கவிதை மட்டும் தான் எழுதி கொடுத்தேன். ஆனால் செகண்ட் இயரில் தோணுச்சு, எல்லாருமே கவிதை எழுதி கொடுக்குறாங்களே, நம்ம வந்து வேறு மாதிரி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கட்டுரை எழுதி கொடுத்தேன். அந்த இதில் வந்து ஒரு கட்டுரை, என்னோட கட்டுரை ஒன்று வந்து மேம் ஒன்று எழுதியிருந்தாங்க. அப்போது அந்த கட்டுரை வந்து நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனது, அதுவும் இந்த மாதிரி தான், காலத்திற்கு முன் நீ ஏன் சாக வேண்டும், கவிதை மாதிரி இல்லாம நார்மலா எழுதியிருந்தேன். எதனால எல்லாம் சாகுறாங்க, ஏன் நம்ம சாகணும், அந்த மாதிரி எழுதியிருந்தேன். தேர்ட் இயர்ல வந்து எதிர்காலத்திற்கான ஒரு பயணம், ஏன்னா நான் தேர்ட் இயர் முடிச்சு போறேன், அதுக்கப்புறம் அடுத்த எதிர்காலம், அதை பற்றி எழுதலாமேன்னு சொல்லிட்டு எதிர்காலத்திற்கான ஒரு பயணங்கிற ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தேன்.
1: ஓகே, நீங்க இப்ப வந்து எழுத்தாளர் அப்புறம் பேச்சாளர், இந்த ரெண்டையுமே வந்து ஹாபியா பண்ணிட்டு இருக்கீங்களா, ப்ரொஃபஷனலா இதை பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: ப்ரொஃபஷ்னலானா எனக்கு நிறைய புக்கை எழுதணும்னு ஆசை. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே, எப்போலாம் வந்து எனக்கு சொல்ல தெரில, ஆனா எனக்கு கதை கேட்கறது கதை படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம நார்மல் கான்வர்சேஷன்ல கூட எனக்கு ஒரு கதை யாராவது சொன்னா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த ஸ்கூல் ஸ்டார்டிங் எல்லாம் தொடங்கும் போது 1 week 2 week எல்லாம் கிளாஸ் எல்லாம் அவ்வளவா நடக்காது. அப்போ யாராவது மேம் சொல்லுவாங்க, யாராவது வந்து கதை சொல்லுங்கன்னு. அவங்க கூப்பிடுறாங்களா இல்லையோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்படின்னா கதை சொல்ல கூப்பிடுவாங்க அப்படின்னு. சின்ன வயசுல எல்லாம் நான் மொபைல் பார்க்கும் போது கூட கதை மட்டும்தான் கேட்கறது என்னோட வழக்கம். அப்படியே கேட்டு கேட்டு கேட்டு சில நாளெல்லாம் வேற புக் இருக்காது படிக்கிறதுக்கு, படிச்ச புக்கே 4 தடவை 5 தடவை படிச்சுட்டு இருக்கிற பழக்கம் இருக்கு. அப்படிதான் இப்படி வந்தது.
1: அப்போ உங்களுக்கு கதை எழுதுற பழக்கம், கதை சொல்ற பழக்கம் இதுவும் சேர்ந்து கூட இருக்கு. நீங்களா ஓன ஏதாவது கதை எழுதிருக்கீங்களா?
0: கதை எழுத ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு புக்கு நான் எப்போ வாங்கினேன்னு எனக்கு சரியா தெரியல, செகண்ட் இயர் தான் நினைக்கிறேன். நியர்லி ஒரு 15 பக்கம் எழுதியிருப்பேன். அது ஒரு பறவைகளோட கதை. ஒரு பறவைக்கு மட்டும்தான் என்னால் சரியா பேர் எழுத முடிஞ்சது. லூனான்னு ஒரு பறவைக்கு பேர் எழுதினேன். ஆனால் நார்மல் ஹியூமன் லைஃபை கம்பேர் பண்ணி தான், ஆனால் அதை வந்து ஹியூமனாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ஒரு பேர்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தேன். இன்னொரு பேரை அந்த பேர் எழுதும் போது அந்த லைன்ல அந்த பேர் இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு எழுதுவேன், ஏன்னா எனக்கு பேரு சரியா தெரில. நான் நிறைய பேரு நான் பார்த்துட்டேன், ஏதாவது நல்ல பேர் எழுதலாம் எழுதலான்னு, எனக்கு சரியா கிடைக்கல. ஆனா லூனா பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பறவையோட பேர் லூனா தான். ஆனா அந்த கதையை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, பண்ணவேனா எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வேற வேற எழுதி எழுதி காலேஜ்ல எழுதி எழுதி அப்படி போயிட்டு
1: கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அந்த கம்ப்ளீட் பண்றதுக்கு.
0: நான் ட்ரை பண்றேன்.
1: இப்போ நீங்க வந்து உங்களுடைய கவிதையும் சரி கட்டுரையும் சரி, உங்களுக்கு எல்லாமே நீங்க இளைஞர்களோட மோட்டிவேஷன் ரிலேட்டடா தான் நீங்க நிறைய எழுதியிருக்கீங்க. இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸ் இருக்க ஒரே ஒரு பேட் ஹேபிட் வந்து மொபைல் தென் பைக் ரேசிங். இந்த இளைஞர்களுக்காக தான் நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ்க்காக ஒரு மோட்டிவேஷன் ஒரு மெசேஜ் சொல்லாமா?
0: எனக்கு சொல்ல தகுதி இருக்கான்னு எல்லாம் எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன். படிக்க வேண்டிய நேரத்துல நம்ம செல்போன் நோண்டிட்டு இருந்தா, நம்ம செல்போன் நோண்ட வேண்டிய நேரத்துல வந்து அடுத்தவங்க கீழே நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டியது வரும். கரெக்டான நேரத்துல எல்லாம் கரெக்டா பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஓகே சூப்பர், நீங்க வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா ஒரு சின்ன மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்க கவிதைகள் எல்லாம் எழுதி தொகுத்து ஒரு மேகசின் வெளியிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க எவ்வளவு கவிதைகள் எழுதியிருப்பீங்க?
0: பேஜ் 70+ பேஜ் இருக்கும். கவிதைகள் சின்ன கவிதை பெரிய கவிதை அப்படின்னு ஒரு 102-110 இருக்கும்.
1: ஓகே, நீங்க வந்து எழுதின கவிதைகள்ல ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஈடுபாடுடன் எனக்கு இந்த கவிதைனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொன்ன கவிதை என்ன சொல்லுவீங்க?
0: தீபமேற்ற ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலத்தின் மீது நான் கொண்ட தீராத வாஞ்சை இன்று தணிந்து விட்டதோ, தாகத்தால் வறண்ட நாவுகளை பார்த்து பசியால் வெந்த குடல்களை நோக்கி அனுபவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து அர்த்தமற்ற அன்பை உணர்ந்து நொகடித்த மனங்களை கண்டு நோக்கமற்ற எதிர்காலத்தை எண்ணி நோயுற்ற கண்களை கண்டு விஷம் நிறைந்த நண்பனை பார்த்து விவாகரத்து பெற்ற இயற்கையை எண்ணி பஞ்சத்தின் உச்சத்தை நுகர்ந்து பரிதவிப்பின் பிரிவினையை ஏற்று உதாசீனப்படுத்தும் உறவை அகற்றி இதயத்தில் ஒரு தீபமேற்ற அரை நூற்றாண்டை இழந்து நொடிக்கு நொடி வாழ்க்கை பாடம் கற்று இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறேன் வாழ்க்கை என்னும் நாடக மேடையில் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் கைத்தட்டலுடனும்.
1: ஓகே சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. நீங்க வந்து நம்ம மாவட்ட கலெக்டர்ட்ட நீங்க பிரைஸ் வாங்கன்னு சொன்னீங்க, நம்ம கவிதை அந்த கவிதை சொல்லலாமா?
0: ஓகே, நான்கிற ஒரு கவிதை. நான் நான் நான் நான் என்று பேசும் போது உதடுகள் கூட ஒட்டாது, எனக்கு எனக்கு என சேர்க்கும் போது சுயநலமாகவே வாழ்க்கை முடிந்து போகிறது. ஆதியிலேயே நாம் என கூடித்தான் வாழ்ந்தார்கள், பிழைப்பு தேடி அலைந்த போதும் தனியாய் பயணிக்கவில்லை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நான் என்ற அகம்பாவம் இருந்தால் அனைத்தும் கேடாய்த்தான் முடியும். இன்று நான் என்ற அரக்கனை விரட்டுவோம், நாம் நாம் என்று நிறைவாய் வாழ்வோம்.
1: நீங்க இந்த காம்படிஷன்ல நீங்க நிறைய கவிதைகள் சொல்லிருக்கீங்க, அது தவிர நீங்க வந்து காலேஜ்ல வந்து மேகசீன்ல வந்து கவிதை எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க, அந்த கவிதை சொல்லலாமா?
0: ஓகே, மேகசீன்ல நான் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையில ஒரு கவிதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சு இன்க்ளூட் பண்ணேன். அந்த ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதிர்காலத்திற்கான ஒரு பயணம், முடிவுரையில் முகவுரையை அடக்கி விடலாம், ஆனால்

0: முகவுரையில் முடிவுரையை கணிக்க இயல்வதில்லை. இயன்றவரை கண்ணங்கள் புன்சிரிக்கட்டும், இயலாவிடில் உடல் அமைதி கொள்ளட்டும். நினைவில் கொள், வாழ்க்கை என்னும் நாடக மேடையில் உன்னை தவிர அனைவரும் பார்வையாளர்களே. முயலும் என தட்டி கொடுத்தால் முடவனும் நடப்பானெனில், முடியும் என தெரிந்தும் முடிவுரை படிப்பது முடக்குவாதமே. முடிவுரையை இறைவன் எழுதும் வரை மூச்சுக்காற்று துணிக்கட்டுமே.
1: நீங்க வந்து எழுத்தாளரும் சரி பேச்சாளரும் சரி, இந்த ரெண்டுலயும் வந்து நிறைய பரிசுகள் பெற்றிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. இதுல ஏதாச்சும் நீங்க அவார்ட்ஸ் தான் வாங்கிருக்கீங்களா?
0: ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கலை சுடர்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன். செகண்ட் இயர்ல கலை சூரியன் அப்படின்னு ஒரு அவார்டு, அது வந்து மீடியா சைட்ல இருந்து கொடுத்தாங்க. இங்க காம்படிஷன் வச்சு அங்க ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி கொடுத்தாங்க ரைட்டிங்காக. அப்புறம் இப்போ ரீசனா இந்த புக் எழுதினதுக்காக இலக்கிய தென்றல் அப்படின்னு ஒரு விருது, இன்டர்நேஷனல் விருது கொடுத்தாங்க.
1: ஓகே, நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து விருது வாங்கிருக்கீங்க. சரி, இந்த விருது வாங்கிருக்கீங்கல்ல, இதுக்கு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா, அதை பத்தி சொல்லலாமா?
0: இலக்கிய தென்றல் அப்படிங்கறது நம்ம புக் எழுதுனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் முன்னுரையில அவங்க ஒரு பக்கத்தை ஃபில் பண்ணி அந்த அப்படி எனக்காக ஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. காலேஜ்ல நான் வாங்கின கலை சுடர், கலை சூரியன் அந்த விருது வந்து ரைட்டிங்ல ஒரு ஏ4 ஷீட்ல கொஞ்சம் எழுதி கொடுக்கணும். நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கே அவங்க பார்த்து, நம்மளோட குவாலிபிகேஷன் எல்லாம் பார்த்து அப்படிதான் கொடுப்பாங்க. அதுக்கு அப்ளை பண்ணணும், எல்லாருக்கும் இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ செலக்ட் பண்றதா சொன்னாங்க. அதுல எங்க காலேஜ்ல என்ன மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எனக்கு ஒரு 1000 ரூபீஸ் அவார்டும் கொடுத்தாங்க. செகண்ட் இயர்ல எனக்கு சரியா தெரியல, ஆனா எனக்கு அவார்ட் வந்தது மட்டும் தெரியும், கேஷ் பிரைஸ் எதுவும் கிடைக்கல.
1: இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க வந்து ஒரு கவிதை சொல்லலாமா?
0: ஓகே, பயணம் அப்படின்னு ஒரு கவிதை சொல்றேன். இறுதியில் தன்னம் தனியாய் போகிறாய் என்பதற்காக இப்போது மேட்டிமையுடன் தனியாக வாழாதே. இறுதி பயணத்தில் சிலராவது உன்னை வழி அனுப்ப, இப்போதே நாம் என ஒன்றிணைந்து வாழ்வோம். நான் என வாழ்ந்தவன் இறுதியில் மகிழ்ச்சியாக இருந்ததில்லை, எனக்கு என்று சேர்த்தவன் இறுதியில் அனுபவித்ததும் இல்லை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நான் என வாழ்ந்து முடித்தால் நாளை சூன்யமே. நாம் என வாழ்ந்தால் இன்றும் மகிழ்ச்சியே, நாளையும் பலருடைய உள்ளங்களில் வாழ்வீர்கள். நான் என்ற வாழ்க்கையை அகற்றி நாம் என்ற லட்சியத்தோடு வாழ்வோம், வாழ்பவரையும் வாழ்த்துவோம்.
1: ஓகே, அழகான கவிதை சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம கூட ஒரு சிறந்த எழுத்தாளர், அதோட ஒரு பேச்சாளர் இவாஞ்சலின் அவங்க நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதோட ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, நிறைய கவிதைகளை தொகுத்து எழுதியிருக்காங்க, அதோட விவாதம் மேடையில கலந்து கொண்டிருக்காங்க, ஒரு சிறந்த பேச்சாளர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்க கூட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
1: இதுவரை சாதிக்க பிறந்தோர் பகுதியில் திருவரம்பு பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவியான இளம் எழுத்தாளர் வி இவாஞ்சலின் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை.
2: இந்தியாவின் தேசிய விளையாட்டு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29 அன்று கொண்டாடப்பட்டது. இது வாழ்க்கையில் விளையாட்டு நடவடிக்கைகளின் அவசியத்தை சரியான நேரத்தில் நினைவூட்டுகிறது. ஹாக்கி ஜாம்பவான் தியான் சந்தின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்படுகிறது. 2012 முதல் முறையாக இந்தியாவில் கொண்டாடப்பட்ட நாட்களின் பட்டியலில் தேசிய விளையாட்டு தினம் சேர்க்கப்பட்டது. தேசிய விளையாட்டு தினம் என்பது தேசம் அதன் விளையாட்டு வீரர்களுக்கு மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, தியான்சந்த் விருது மற்றும் துரோணாச்சாரியா விருது போன்ற அங்கீகாரங்களை வழங்கி கௌரவிக்கும் ஒரு நாளாகும். சர்வதேச அணுசக்தி சோதனைகளுக்கு எதிரான தினம் ஆகஸ்ட் 29 அன்று அனுசரிக்கப்பட்டது. இது டிசம்பர் 2009 அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் 64வது பொது சபை அமர்வில் தீர்மானம் மூலம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அணு ஆயுத சோதனை வெடிப்புகள் அல்லது வேறு ஏதேனும் அணுவெடிப்புகளின் விளைவுகள் மற்றும் அணு ஆயுதம் இல்லாத உலகின் இலக்கை அடைவதற்கான ஒரு வழிமுறையாக அவற்றை நிறுத்த வேண்டியதன் அவசியம் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அணு ஆயுதங்கள் இல்லாத உலகின் அமைதி மற்றும் பாதுகாப்பை அடைவதற்கு மே 2010 அணு ஆயுதங்களுக்கு எதிரான சர்வதேச தினம் நிறுவப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று உலக ஏரி தினம் கொண்டாடப்பட்டது. உலகின் ஏரிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு ஏரிகளை பாதுகாக்க, மீட்டெடுக்க மற்றும் நிலையான முயற்சியில் நிர்வகிக்க நடவடிக்கை எடுக்க இந்த தினம் ஊக்குவிக்கிறது. 2024ஆம் ஆண்டில் ஐநா பொது சபை ஆகஸ்ட் 27ஆம் தேதியை உலக ஏரி தினமாக நியமித்தது.
1: இதுவரைக்கும் நினைவூட்டுவோர் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க.
2: இன்றைய கால இளைஞர்கள் போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டே இருப்பீங்க.

0: இல்லையா, உங்களுக்காக தான் அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வரப்போகுது நடப்பு நிகழ்வுகள்.
1: ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் லடாக் இடையே 5578 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள பரங்லா கணவாயை கடக்கும் வகையில் 28 பெண் NCC அதாவது தேசிய மாணவர் படை உறுப்பினர்கள் பங்கேற்கும் 250 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட அபராஜிதா பரங்லா 2026 மலையேற்ற பயணத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பரங்லா கணவாய் என்பது டிரான்ஸ் இமயமல பிராந்தியத்தில் அமைந்துள்ள ஒரு அதி உயர கணவாயாகும். இது ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் லடாக்கை இணைக்கும் முக்கிய புவியியல் அம்சமாகும். துபாயை சேர்ந்த 16 வயதான லட்சுமணன் மெய்யப்பன் அவர்கள் 16 ஆண்டுகள் 141 நாட்களில் உலகின் மிகவும் இளைய வயது ஆண் பட்டய கணக்காளர் என்ற கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளார். போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிக்கும் மாணவர்களுக்காக ரூபாய் 20 லட்சம் செலவில் வெற்றி பாதை செயலியை தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ளது. இச்செயலி பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே தேர்வு வாரியம், வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆகியவை நடத்தும் தேர்வுகளை உள்ளடக்கும். லிபியாவின் பெங்காசி நகரில் நடைபெற்ற கின்னஸ் உலக சாதனை ஸ்கைடைவிங்கில் 38 நாடுகளை சேர்ந்த 65 ஸ்கைடைவர்களுடன் இந்தியாவை சேர்ந்த 3 ஸ்கைடைவர்களான கேரள மாநிலம் ஜம்ஷித் தனலோட், உத்தரப்பிரதேச மாநிலம் அபிஷேக் ராவத் மற்றும் பீகார் மாநிலம் இஷா ராஜ் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர்.
0: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம்.
1: மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளையபால நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: கால் 8870198870.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: சரி சரி சரி சரி சரி,
11: தட்ஸ் ரைட்.
10: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும்.

0: awesome uncle.
1: That's right.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: பெஸ்பா ஏப்ரல்ல இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த வன்பணம், குறைந்த வட்டி.

0: உடனடி டெலிவரி
1: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
0: தொடர்புக்கு
1: சூர்யா ஆட்டோஸ் நாகர்கோவில் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
6: இனிமையான காலைப்பொழுது சந்தோஷமா நாம கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சிறுவர் குரல் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி இது. ஹாய் குட்டீஸ், இது உங்களுக்கான நேரம். மழலை மொழியில கதை, பாடல்கள், திருக்குறள், பேச்சு இப்படின்னு சொல்லி உங்களுடைய திறன்களை நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம பண்பலையின் தொலைபேசி எண்களுக்கு அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் கூட இருக்குது 89 032 57 039. எண்களை குறிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அப்படின்னா காலம் தாழ்த்தாம உங்க வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட சொல்லி நேரடியா நம்மளுடைய நிகழ்ச்சியில இப்போது பங்கேற்று பேசி அசத்தலாம். நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் முதல் குழந்தைய சந்திச்சிடலாமா? வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க கண்ணா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நிரஞ்சனா. எங்க இருந்து பேசுறீங்க கண்ணா? ஓகே, என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேக்குறோம். சொன்னீங்க, இனிமையா இருந்துச்சு. அந்த குழல் இசையை விட ரொம்ப அழகா இருந்துச்சு. நிரஞ்சனாவுக்கு திருக்குறள் யாரு சொல்லி கொடுத்தாங்க? பாட்டு பாட போறீங்களா? சரி, நான் கேட்டதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணவே இல்லையே. சிறகுநிலை பாடலுடைய ஆசிரியர் யாரு தெரியுமா? மகாகவி பாரதியாருடைய பாட்டெல்லாம் அழகா பாடினீங்க, திருக்குறள் சொன்னீங்க. இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைக்கு? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? பரவாயில்ல, உங்க டீச்சர் உங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க சமத்து பிள்ளையா கேட்டு அழகா பாடினீங்க, பேசினீங்க, திருக்குறள் எல்லாம் சொன்னீங்க. நன்றிமா.

0: நம்ம குழந்தை வந்து ரொம்ப அழகா திருக்குறளும் பாரதியாருடைய பாடலும் பாடினாங்க. நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் 11 மணிக்கு வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி, தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் கேட்கலாம். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று 8 மணிக்கு இடம்பெறும்.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
0: குதூகலமாய் குழந்தைகளின் இனிமையான மொழியில் சந்தோஷமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் சிறுவர் குரல். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பேச காத்திருக்கும் குழந்தைய சந்திச்சிடலாம். வணக்கம். நெட்டாங்கோட்ல இருந்து பிள்ளைக்கு நேம் என்ன? ஓகே, என்ன சொல்ல போறீங்க? ஓகே சொல்லலாமே, கேட்டுடலாம். ஒரு திருக்குறள் தானா?
5: ஆமா.
0: சரி, பிள்ளைக்கு சிரிப்பு வந்துடுச்சு இல்ல? ஓகே, வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல. ஓகே, இருந்தாலும் ரொம்ப ஆர்வமா வந்து ஒரு திருக்குறள் எங்களுக்கு சொன்னீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நேர்களின் நம்ம குமரி பண்பலை நூற்றின் சிறுவர் குரல் நிரலை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம் குட்டீஸ். இந்த பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு, பரமசிவன் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து பாடல். கவிஞர் வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகரின் இசையமைப்பில் பாடலை பாடியிருக்காங்க திப்பு ராஜலட்சுமி.

0: நேரம் இப்பொழுது காலையில 10:42 ஆகியாச்சு. மழலை மொழியில் குழந்தைகளுடைய குரல்களில் சூப்பரா கதை பாட்டு திருக்குறள் அப்படின்னு சொல்லி அசத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நிகழ்ச்சி தான் சிறுவர் குரல் நேரலை. நேரலையில் இணையும் அடுத்த குழந்தைய சந்திச்சுள்ளா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்?
1: வேளாங்கண்ணி.
0: சரி, வேளாங்கண்ணில இருந்து பேசுறீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு.
0: பாட்டு சொல்ல போறீங்களா, பாட போறீங்க? என்ன பாடல் கேட்டுடலாமா? சரி, இது என்ன பாடல்மா? புறநானூற்று பாடல். சங்க இலக்கியத்துல இருந்து புறநானூற்று பாடல் சொல்லிருக்கீங்க, தண்ணீரை பத்தி இல்லையா? ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. வேற ஏதாச்சும் சொல்றீங்களா? திருக்குறள் சொல்ல போறீங்க, என்ன சொல்லுங்க கேக்கலாம். ஓகே, சூப்பரா புறநானூற்று பாடலும் திருக்குறளும் சொன்னீங்க, நன்றிமா.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த குழந்தையை சந்திச்சுடலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க நேம்? ஓகே, எந்த ஊர்மா?
2: கோயம்புத்தூர்.
0: கோயம்புத்தூர்ல இருந்து பிள்ளைக்கு பெயர்
2: என்ன?
0: ஓகே, என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்லுங்க கேக்கலாம்.
2: அகர

0: ஓகே, ரொம்ப அழகா திருக்குறள்லாம் சொன்னீங்க. இன்னும் நிறைய பாடல்கள்லாம் படிச்சுட்டு வந்து இதே மாதிரி அழகா சொல்லணும், சரியா? ஓகே, நன்றிமா.
1: நன்றி.
0: இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில குழந்தைகள்லாம் எல்லா குழந்தைகளுமே வந்து திருக்குறள் சொன்னாங்க. அதுக்கப்புறமா புறநானூற்றுல இருந்து பாடல், இன்னும் ஒரு குழந்தையும் பாடல்லாம் பாடினாங்க. இன்றைய சிறுவர் குரல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு இப்ப நாம வந்தாச்சு. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகளுக்கும், பங்கு கொள்ள முயற்சித்த மழலிகளுக்கும், மற்றும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேயர்களே, நமது பண்பலையில் இப்பொழுது நாம் திரை இசை தேசபக்தி பாடல் கேட்கலாம். ஜெய் ராம் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா, பேபி வைஷாலி குழுவினர் குரலில், அனுப் ரூபன்ஸ் இசையில் குலசேகர் எழுதியுள்ள பாடல்.

நம் நிகழ்ச்சியில் இனி வித்யாசாகரின் இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் கே எஸ் சித்ரா அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் செங்கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

நேயர்களே, இதுவரை நமது குமரி பண்பலை நூற்றுண்டில் தேசபக்தி திரை இசை பாடல்களை கேட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
1: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखिए, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
0: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம்
3: சார். நீங்க தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன்.
4: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளரா இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனா இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ள என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
3: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
3: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்க

0: யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
1: ஆமா சார், நான் முதலாவதா ராஜராஜ சோழன் பத்தி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்கள ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்ல கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைச்ச ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து 3வது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தியுடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
1: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலையும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்கம் செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு?
1: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார்.

0: சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்க ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க. மேலும் உங்க வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதுல இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்பத் திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள்

தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின்

முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் டி எஸ் நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ், ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும், நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே,
சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய

சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்துக் கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சில போது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே,

இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவொகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவொகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவொகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம்குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் 4 தேதியன்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து

0: தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: தேன்பாகாய்
1: சட்டென்று மனம் வருடும் மெல்லிசையாய்
0: செவிகளில் நுழைந்து சிந்தை மகிழ செய்தி சொல்லும்
1: நமது பண்பலை. இது குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. ஆரம்பமாகின்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மனதில் என்றும் நீங்க இடம் பிடித்த பழைய திரைப்பட பாடல்களில் சில இப்போதிலிருந்து 12:40 வரை நமது குமரி பண்பலை 101 கேட்டு மகிழலாம். இன்னைக்கு மனம் நனையும் மதுரமலையில முதல் பாடல் MS விஸ்வநாதன் TK ராமமூர்த்தி இசையில் ஜமுனா ராணி குழுவினருடன் பாடிய பாசமலர் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் கண்ணதாசன். பாடல் தரும் இனிமை, கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டுக்கொண்டே இருக்க பேரானந்தம், மனதை அமைதிப்படுத்தி புத்துணர்ச்சி தரக்கூடிய உன்னதமான ஒன்று கேட்டது காதுகளில் பரவசமே அடைந்தது.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குழித்துறை எல் வினிஷா அவர்கள். அமுத சுரபி மாடித்தோட்டம் தரும் நன்மைகள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். அசோலாவின் முக்கியத்துவம். பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள்.

12:17 குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது மனம் நனியும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. பாடும் குயிலின் ஓசை மரகத கிளைகளில் மறைந்திருப்பது போன்று

மனதை கொள்ளை கொள்ளும் இனிய ஓசை சொன்னது யார் என் மனதை கொள்ளையடித்தது என்று. என்றும் என்றென்றும் அவனே தலைவன். கேட்கவிருப்பது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி. சுஷீலா பாடிய பாலும் பழமும் திரைப்பட பாடல்.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் குளிச்சு குளிர்ந்து.
0: இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின்.

0: நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
1: நேரம் 12:22:30. காதுகளுக்கு இனிமை சேர்க்கும் இனிய பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய வாழ்க்கை படகு திரைப்பட பாடல். இருவேராய் இருந்த நாம் இணைந்து விட்டோம் இன்று. என் விழி பார்க்கும் கனவுகள் யாவும் உன் விழி வழியே நிஜமாய் மாறும். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காதல் கொண்ட நம் கை இரண்டும் பிரியாது. சுவாசமாய் நீ இருக்க, உயிராய் நான் துடிக்க, இன்று முதல் நீயும் நானும் ஒன்று.

சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்துட்டே இருக்கு இல்லையா. அந்த காய்ச்சல்ல இருந்து எல்லாமே நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா அதை பத்தின தெளிவான புரிதல் நமக்கு வேணும். அந்த நேரத்துல எது எது செய்யணும் செய்யக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதுக்காக தாங்க இன்னைக்கு பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்ல எலி காய்ச்சல் குறித்து விளக்குறாங்க வட்டவிளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின்

12:28. வாழ்வின் வழிகாட்டி போல் என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை நூற்று ஒன்று. வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மோதிரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. காத்திருந்த நாட்களின் நீளத்தை அளந்து முடித்து நாட்காட்டியின் பக்கங்கள் நமக்காய் தேய்ந்து தீர்ந்தன. பிரிவு என்ற சொல்லுக்கு இனி இடமில்லை. சேரும் நன்னாளில் இனி மௌனங்கள் பேசிக்கொள்ளும். கேட்கவிருப்பது ஆர் கோவர்தனம். இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பட்டினத்தில் பூதம் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் கண்ணதாசன்.

நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும்.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ண தொடர்பு கொள்ளலாம்.
3: நேரம் 12:37. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. வலம் வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் MS விஸ்வநாதன் இசையில் TM சௌந்தரராஜன் மற்றும் S ஜானகி பாடிய பூக்காரி திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் வாலி. முட்கள் நிறைந்த பாதையிலும் கைகோர்த்து நடக்கையில் அது பூக்கள் தூவிய சொர்க்கமாய்

கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதைப் பொருளால் தனிநபர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிப்படைவதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டாக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள்.
0: ஆகஸ்ட் மாதத்தில் தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலு

0: கூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ண கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. இந்த ஆண்டு சூரியபத் திரங்காவின் படி நமது மூவண்ண கொடி பிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ண கொடி பறக்க விடப்பட்டது. உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ண கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன.
1: பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார்.
0: என் கனிவான நாட்டு மக்களே, பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள்.
1: பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. இவர்களிலே பல அவர்கள் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: புதிய மகசூல் அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்துதல் காரணமாக சிறிய பண்ணைகளில் வருவாயும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியிருக்கிறார்.
0: தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
1: பண்டிகைகளின் போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற வேண்டுகோளை விடுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும் போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பெண்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சக்தி சாத் இயக்கம் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொண்டதாக பிரதமர் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவத் மிர்சியேயோவுடன் தாஷ்கண்டில் ஆலோசனை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக உஸ்பெகிஸ்தான் யோகா அமைப்பு சார்பில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். புதுதில்லியில் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மிதிவண்டி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார். இளைஞர்கள் நாள்தோறும் ஒரு மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் திரு கௌதம் கம்பீர்,

உடற்பயிற்சி மூலம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை எழுத 273,000 MBBS பட்டதாரிகள் பதிவு செய்திருந்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய நீட் தேர்வு மதியம் 12:30 மணி வரை நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், மதுரை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெற்றது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 2,500 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 4,400 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே போட் கோஷி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நேபாள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு 11 டன் நிவாரணப் பொருட்கள் விமானம்

0: இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு 11 டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்கள், தொழில்நுட்ப மற்றும் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் காட்மாண்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 319 பேரில் 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேபாளத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சரின் உத்தரவுக்கு ஏற்ப தில்லியில் முகாமிட்டு பணிகளை ஒருங்கிணைத்ததாக கூறினார். தமிழகத்திலிருந்து 319 பேர் பல்வேறு குழுக்கள் மூலம் நேபாளம் சென்றிருந்ததாக அவர் தெரிவித்தார். இதில் 219 பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்தே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றிருக்கிறார். முன்னாள் இந்திய கால்பந்து அணித் தலைவர் பாய்சங் பூட்டியா அவருக்கு இந்த விருதை வழங்கினார். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுக்கு நாட்டில் உள்ள கால்பந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் எம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12:50. நேர்களே, இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
2: நலமாய் வாழ்வோம்.
4: எலிக்காய்ச்சல் குறித்து விளக்குகிறார் வட்டவிளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
5: எலிக்காய்ச்சல் என்றால் என்ன? எலிக்காய்ச்சல் என்பது ஒரு பாக்டீரியல் நோய் தொற்று தான். பாக்டீரியா என்றால் நுண்ணுயிர் தொற்று. எலிக்காய்ச்சல் வந்து ஒருத்தருக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலி அல்லது வேற கால்நடைகள், மாடுகள் இல்ல பன்றி நாய் அவைகளின் சிறுநீர்ல இருந்துதான் நமக்கு வரும். சோ எப்படி ஒருத்தருக்கு வந்து நம்ம எலியோட சிறுநீர் எப்படி நமக்கு வந்து கான்டாக்ட் ஆகுது எப்படின்னா, சோ இப்ப மழை சீசன்ல நல்ல மழை பெய்யுது, இந்த எலியோடைய சிறுநீர் அல்லது இந்த மிருகங்களுடைய சிறுநீர் வந்து அந்த மழை நீர்ல கலந்து நம்ம குழந்தைகளோ இல்ல விவசாயிகளோ அந்த மழை தண்ணியில வந்து வேலை செய்யும் போது நம்ம ஸ்கின் வழியா நமக்கு வந்து இந்த நோய் வருது. இல்லாட்டா பாத்தீங்கன்னா, நல்ல அதிக மழை பெய்யும்போது நம்ம ஊர் குளங்களும் நல்ல கலங்கி கலர் மாறி இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல அந்த குளத்துல குளிக்கிறதுனாலயும் நமக்கு மூக்கு வாய் மூலமாகவும் இந்த எலிக்காய்ச்சல் வந்து நமக்கு வருது. இது முக்கியமா யாருக்கெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வருது, துப்புரவு பணியாளர்களுக்கு வருது, மற்றும் குழந்தைகளுக்கு வருது. இது எல்லாமே மழை அல்லது வெள்ளம் ஏற்பட்ட பிறகு நம்ம மழை தண்ணியில விளையாடினாலோ நீராடினாலோ வரக்கூடிய நோய் தான் எலிக்காய்ச்சல். இப்ப எலிக்காய்ச்சலுடைய அறிகுறிகள் என்ன? எலிக்காய்ச்சலுக்கு அறிகுறி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காய்ச்சல், அதுக்கு பிறகு வந்து கண் சிவந்து போதல், தலைவலி வரும், அதுக்கு பிறகு காஃப் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, கெண்டைக்கால் வலி, காலினுடைய பின்பகுதியை கெண்டைக்கால் என்று சொல்வார்கள், அது காஃப் பெயின், அந்த இடத்துல வலி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், கண் சிவந்து போகும். இதுதான் முக்கியமான சிம்டம்ஸ். இதுவுமே நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இந்த மாதிரி ஃபீவர் 3-4 நாள் மேல இருக்குது அப்படின்னா, நம்ம அப்பவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நம்ம வந்து எலிக்காய்ச்சல்ல இருந்து முழுமையாக குணமடையலாம். ஒருவேளை நீங்க இதை வந்து அலட்சியப்படுத்தினால் உங்களுக்கு சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகும், மஞ்சள் காமாலை வரும், ரத்த கசிவு மற்றும் இன்னும் லைஃப் த்ரெட்டனிங் பிரச்சனைகள் வரும், உயிருக்கு அபாயமான சிச்சுவேஷன் வரலாம். சோ எலிக்காய்ச்சலை எப்படி தடுப்பது? எலிக்காய்ச்சலை எப்படி தடுப்பதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மழை காலத்துக்கு அப்புறம் மாசுபட்ட நீரிலோ இல்லாட்டி குளங்களிலோ நம்ம வந்து நடப்பதையோ குளிப்பதையோ தவிர்க்க வேண்டும். ரப்பர் பூட்ஸ் அணிந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் வேலை செய்யணும். அந்த மாதிரி பண்ணா எலிக்காய்ச்சல் நமக்கு வராம இருக்கும். நாங்க எங்க சைட்ல இருந்து நம்ம டிபிசி பணியாளர்கள் வந்து, இப்ப சப்போஸ் எலிக்காய்ச்சல் ஒரு ஏரியால ஒரு பேஷண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நம்ம மருத்துவ

0: சுகாதார பணியாளர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு சென்று எலி பொந்துகளோ எலி நடமாட்டம் அல்லது பெருச்சாளிகள் வந்து நிறைய இருக்கான்னு பாப்பாங்க, அது ரிலேட்டடான மருந்தும் கொடுத்துட்டு போவாங்க. சோ அப்படிதான் அதை சோர்ஸ் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. அது அந்த இடம் எது நோயை உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கோ அதை வந்து நம்ம தவிர்க்கணும்.
1: எலிக்காய்ச்சல் குறித்து விளக்கியவர் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டில்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330-66.
8: நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இன்று 8 மணிக்கு இடம்பெற கேட்கலாம். நேரம் இப்பொழுது நண்பகல் 12:55. நேர்களின் நம்ம குமரி பண்பலை நூற்றுல இப்ப நாம தனுஷ் அறிவு குரல்களில் தனுஷின் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையமைப்பில் இட்லி கடை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

0: திரையிசை கேட்டோம்.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை நூற்றி ஒன்று.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 1:00. உற்சாகமும் இனிமையும் நிறைந்திருக்க இதமாய் நம் செவிக்கு நல் உணர்வை வழங்கும் கருத்துக்களோடு கானமும் கேட்கும் அழகிய தருணம் இது. நம்ம குமரி பண்பலை 101 செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொழிலே தெய்வம் இந்த அருமையான வாசகத்தை நாம எல்லாருமே கேட்டிருப்போம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நாம செய்யக்கூடிய தொழில் உண்மையிலேயே தெய்வம் தாங்க. ஆத்மார்த்தமா உணர்வு பூர்வமா மதிச்சு கலை ரசனையோடு ரசித்து நம்ம இந்த தொழிலை மேற்கொள்வோம். மனசுக்கு பிடித்ததாகவும் வாழ்க்கைக்கு ஆதாரமாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய அந்த தொழிலை எப்படியெல்லாம் மேன்மேலும் மேம்படுத்தலாம் அப்படின்னும் வாழ்க்கையோட அடுத்தடுத்த நிலைக்கு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்றதும் தான் நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தம். என்னடா இது தொழில் பத்தி சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு தேசிய சிறுதொழில் தினம்ங்க. நம்ம இந்தியாவில ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதத்தின் 30ஆம் தேதிய தேசிய சிறுதொழில் தினமா அனுசரிக்கிறாங்க. இது குறித்த தகவல்களை தான் இன்றைய நம்மளுடைய நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். சிறு தொழில் அப்படிங்கிறது தற்போதுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு சமச்சீரான வளர்ச்சியை வழங்கக்கூடியதா இருக்குது. அரசின் நிதி வளத்தினை மேம்படுத்துறதுக்காக புதிய தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கும் இது உதவியா இருக்குது. தேசிய சிறுதொழில் தினமானது ஒரு வருஷத்துல இவை அடைந்த ஒட்டுமொத்த வளர்ச்சி திறன், அதுக்கப்புறமா மேம்பாட்டு வாய்ப்புகள் இதெல்லாம் ஊக்குவிக்கிறது தான் நோக்கமா கொண்டிருக்கு. அதாவது சிறு வணிக நிறுவனங்கள் மேலும் வலுப்பெற்று தங்களுடைய வளர்ச்சியை விரிவுபடுத்துறதுக்கு தயாராகக்கூடிய வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். தொழில் முனைவு, வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் ஆற்றி வரக்கூடிய பங்களிப்பை அங்கீகரிக்கக்கூடிய வகையில நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதத்தின் 30ஆம் தேதி அன்னைக்கு தேசிய சிறுதொழில் தினம் அனுசரிக்கப்படுது.

இந்த நாளானது சிறு நிறுவனங்களையும் இந்தியாவின் தொழில்துறை சூழல்ல அவை ஆற்றக்கூடிய பங்களிப்பையும் முன்னிலைப்படுத்துறதோட அவை தொழில் தொடங்கவும் போட்டியிடவும் வளர்ச்சியடையவும் சரியான சூழலை உருவாக்குறதுதான் முக்கியத்துவத்தை வலியுறுத்துது இந்த நாள். சிறு தொழில்களையும் அவற்றின் கடின உழைப்பையும் போற்றும் வகையில் 2001 ஆகஸ்ட் 30 தேசிய சிறுதொழில் தினம் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. நம்முடைய நாட்டின் வளர்ச்சி பயணத்திற்கும் தொழில் துறைக்கும் அச்சாணியாக திகழ்ந்து கடின உழைப்பும் அர்ப்பணிப்பு மிக்க அத்தனை தொழிலாளர்களுக்கும் மேன்மேலும் வளர்ச்சி பாதையில் பயணிக்க இந்த நாளில் நாம் வாழ்த்துக்களை சொல்லிடலாமே. சரி, இதே உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் இப்ப நாம ஒரு பாடல் கேட்டிடலாம். இளையராஜாவின் இசையமைப்பில் கவிஞர் வாலியின் வரிகளில் SB பாலசுப்ரமணியம் குரலில் உழைப்பாளி திரைப்படத்தின் பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரேகால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்

0: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330 66.
4: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இன்று 8 மணிக்கு இடம்பெற கேட்கலாம்.
0: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8 9 0 3 0 0 8 0 5.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 1:10. நேயர்களே, இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்

0: வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? வெற்றிகரமான வாழ்க்கை அப்படிங்கறது என்ன? இது வந்துட்டு பெண்களுக்கானது மட்டும் இல்ல, அது ஒரு பொதுவான வார்த்தை தான். ஆனா நம்மளுடைய நிகழ்ச்சி பெண்களுக்கானது இல்லையா? அப்போ பெண்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை அப்படிங்கறது என்ன? எப்போது நம்ம அதை யோசிச்சிருக்கோமா? ஒருவேளை ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குடும்பம், அந்த அன்பான குடும்பத்தை பாத்துக்கிட்டு மகிழ்ச்சியா வாழ்றது, அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையா? அப்படி இல்லைன்னா ஒருவேளை நம்மளுடைய திறமைய வச்சு சாதிச்சு நம்மளுடைய சொந்த கால நின்னு இவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு ஒரு ரோல் மாடலா நம்ம வந்து வாழ்ந்து காட்டுறது, அது வெற்றிகரமான வாழ்க்கையா? இல்ல, அதுவும் இல்லாம ஒரு பக்கம் ஒரு முழுமையான குடும்ப வாழ்க்கை, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, இன்னொரு பக்கம் ஒரு வெற்றிகரமான நம்மளுடைய கரியர்னு சொல்லுவோம், அப்படி இது ரெண்டுமே சேர்ந்து அமைறதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையா? இல்ல, இதையும் தாண்டி வெற்றிகரமான வாழ்க்கைங்கிறதுக்கு வேற ஏதாவது பொருள் இருக்கா? இதை என்னைக்காவது நம்ம யோசிச்சு பாத்திருக்கோமா? நம்ம ஏற்கனவே நம்மளுடைய நிகழ்ச்சியில சொல்லியிருக்கோம், வெற்றிங்கிறது வந்துட்டு ஒரு நிறைவு புள்ளி கிடையாது, அது வாழ்க்கைங்கிற பயணத்துல ஒரு பகுதி மட்டும்தான் அப்படின்னு. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யாரையுமே கஷ்டப்படுத்தாம நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க முடிஞ்சதுன்னா அதுதானே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்க முடியும். அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கோமா அப்படிங்கறத யோசிக்கணும். அதே நேரத்துல யாருக்குமே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நம்ம மகிழ்ச்சியா இருக்கோமா அதையும் யோசிக்கணும். சரிதானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சியாக நெட்டாங்கோடு ஒலினா சுப்பிரமணிய பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் தோழியரே, இன்னைக்கு நம்மளுடைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில நம்ம கூட இருக்காங்க நெட்டாங்கோடு ஒலினா சுப்பிரமணிய பிரசாத் அவர்கள். அவங்க ஒரு ஃபேமிலி விமனா இருந்தும் கூட சமூக ஆர்வலராகவும் இருக்காங்க. அவங்கள சந்திச்சுதான் பேச போறோம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி.

0: மகிழ்ச்சி மேம்.
1: நன்றி மேம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மேம், தேங்க்யூ.
0: ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த குழந்தைங்களை வளர்க்குற டைம்ல ரொம்ப ரொம்ப பொறுப்பா இருக்கணும், குழந்தைங்களை நல்ல ஒழுக்கமா வளர்க்கணும், நல்ல ஒரு ஃபியூச்சருக்கு ஏத்த மாதிரி அவங்களை வளர்க்கணும். அதுல வந்துட்டு பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு சம பங்கு உண்டு. அதுல அதிகமான பங்கு வந்து பெண்கள் மேல வைக்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்களா, அவங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்குன்னு?
1: ஆமா, ஒரு குழந்தை வந்து இப்போ ஒரு அம்மா கிட்ட ஒரு மண்ணு கொடுத்துருக்கோம், களிமண்ணா இருக்கட்டும், அதை உருட்டி உருட்டி களிமண்ணா வைக்கிறாங்களா இல்ல அதுல இருந்து ஒரு சிற்பம் பண்றாங்களா, அம்மா கையில கண்டிப்பா இருக்கு. அம்மா வந்து ரொம்ப அழகா அந்த குழந்தைங்களை அன்பா எப்படி வளர்க்குறாங்க எப்பயுமே பாருங்களேன். இப்போ ஒரு குழந்தை ஏதாவது பண்ணா நல்லா வளர்த்துருக்காங்க எப்படிதானே சொல்லுவாங்க இல்லையா, எப்படி வளர்த்துருக்காங்க, நல்லா வளர்த்தா நல்லா வளர்த்துருக்காங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா அம்மா வளர்த்தது பாரு எப்படி வளர்த்துருக்காங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எப்பயுமே அது உண்டு, ஏன்னா குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க, நம்ம பிஹேவியர் தான் காப்பி பண்ணுவாங்க. அது இதெல்லாம் நான் என்னோட குழந்தைங்களுக்கு கூட இருக்கும்போது எனக்கு புரியுது இல்லை, ஏன்னா சின்ன பிள்ளைல நம்ம எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க இல்லையா, படிக்கிறது புக் வாங்கி கொடுப்பேன் எல்லாம். பட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைங்களுக்கு பாக்குறது எனக்கு, நான் மேரேஜ் ஆகி குழந்தைங்க வந்த பிறகு எனக்கே தெரியுது, நம்ம சப்போஸ் ரொம்ப ஷவுட் பண்ணா அவங்களும் அதே பண்ணுவாங்க, நம்ம அமைதியா இருந்தா அவங்க அமைதியா ஆயிடுவாங்க. சோ குழந்தைங்களை வளர்க்கணுமே, நம்ம நம்மள ஒழுங்கா அவங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணாவே அவங்க காப்பி பண்ணிடுவாங்க. அது நம்ம அமைதியா இருக்குமோ அவங்களும் அமைதியா இருப்பாங்க, குழந்தைங்க பாக்குறாங்களே நம்ம சந்தோஷமா இருந்தா அவங்களும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. சோ நம்மளா செல்ஃப் டிசிப்ளின் தான் அது.
0: சிறப்பான ஒரு விஷயத்த சொன்னீங்க, குழந்தைங்க நம்மளை பார்த்துதான் அவங்க வந்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. சோ அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி நாம இருந்தோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேத்த மாதிரி வந்துருவாங்க.
1: இது எப்படின்னா ஒரு மிரர் இமேஜ் மாதிரி தானே. இப்போ நான் மிரருக்கு முன்னாடி என்ன பண்றேனோ மிரரும் அதே தான் பண்ணணும். அப்போ எனக்கு சப்போஸ் எனக்கு சுத்தி உள்ளவங்க ஹாப்பியா என்னோட பிஹேவ் பண்ணணும், நான் ஹாப்பியா இருந்தாதான் அது ஆகும். அவங்க பண்றாங்களோ இல்லையோ, நான் எனக்கு ஹாப்பினஸ் வேணும்னா நான் என்ன மாத்தி தான் ஆகணும். எல்லாருமே சரியில்லைன்னு நம்ம சொன்னா நம்ம கிட்டயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குதானே அர்த்தம். லைஃப் வந்து ரொம்ப லாங் கிடையாது, அதனால எல்லா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே போலாம். ஆனா இப்போ ஒரு பேப்பர்ல ரெண்டு டாட் இருக்குன்னா அதை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணாத, அந்த பேப்பர் ஒயிட் இருக்கு இல்லையா, ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் லைஃப்ல நிறைய இருக்கு இல்லையா, அதை கவுண்ட் பண்ணலாமே. ஒரு விஷயம் நடந்திருக்கு, நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதோட விடணும். அன்னைக்கு நீங்க பண்ணீங்க, அன்னைக்கு இது அப்படியெல்லாம் தேவையே இல்லை, திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஏன்னா பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய இருக்கு நம்ம கிட்ட, அது நம்ம கண்டிப்பா அதை தேங்க் பண்ணணும். சின்ன விஷயத்த பெருசு பண்ணா நம்ம பாதையில எப்ப போறது, ட்ரீம் எப்ப அச்சீவ் பண்றது, அந்த புரிதல் இருக்கணும்.
0: ஓகே மேம், ஓகே. இப்போ இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப ஒரு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் பத்தி அதிகமா பேசுனீங்க இல்லையா. இப்போ வந்து செல்ஃப் கேர், நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம கவனிச்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். இது வந்து எவ்வளவு சொன்னாலுமே பெண்கள் அவங்களுடைய ஹெல்த்தை கண்டிப்பா கவனிச்சுக்கணும்னு மறுபடியும் சொல்றேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க எல்லா கஷ்டத்தையும் இது பண்ணிட்டு ஃபேமிலிக்காக பண்றாங்க, ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றாங்க நம்ம ஹெல்த்தை நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படிங்கறத. அவங்க எப்ப ரியலைஸ் பண்றாங்கன்னா அந்த ஹெல்த் ஃபுல்லா டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அதை உணர்றாங்க. சோ அப்படிங்கிறப்போ அந்த ஹெல்த் கேர் எவ்வளவு முக்கியம், நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த் கேர் பண்றீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா?
1: இது ரொம்ப முக்கியம். இது எப்படின்னா இப்ப வளர்ற வயசுல கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்களேன், எல்லா பெண்கள் வந்து ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும். குழந்தைங்க வந்த பிறகு நான் மெஜாரிட்டி பாக்குறேனே, இப்ப நான் கூட எழுத, இப்ப குழந்தைங்க வந்த பிறகு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குழந்தையா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா இருக்கும் அவங்கள பத்தி. அது வந்து அப்படிதான் ஒரு வயரிங் என்னன்னு தெரியல. அம்மா கூட பாருங்களேன், அவங்க அவங்க பத்தி மறந்துடுவாங்க, அவ்வளவுதான் மறந்துடுவாங்க, ஒன்லி ஃபேமிலி தான் ப்ரையாரிட்டியா இருக்கும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மெடிசன் சாப்பிடும், ஹெல்தி ஃபுட் நீங்க பாதாம் கொடுத்தா கூட அவங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்க தான் கொடுப்பாங்க, மிச்சம் தான் சாப்பிடுவாங்க. இப்ப நாட் ஜஸ்ட் ஃபைனான்ஸ் இல்லைன்னு கிடையாது, எல்லாருக்கிட்டையும் பைசா இருக்கும். இருந்தா கூட ஒரு விஷயம் நல்லதா இருந்தா குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களா சாப்பிட மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல, அந்த அம்மாவோட தன்மையா அப்படியான்னு தெரியல. ஆனா அவங்களும் டேக் கேர் பண்ணணும், அவங்க அவங்கள பார்த்தா தான் குழந்தைங்களுக்கு ஒரு சக்தியா இருந்து அவங்க கவனிக்கல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஹெல்த்தை வந்து பேக் ஸ்டேஜா எடுத்துட்டு போறாங்க. ஆனா நம்ம எப்படின்னா குழந்தைங்களுக்கு கூட அவங்க கூட ஓடி விளையாடினா அங்க ஒரு எக்ஸசைஸ் வந்துடும். கண்டிப்பா நம்ம ஹெல்த்தை பார்த்தா தான் குழந்தைங்களுக்கு அவங்க கூட போறது நம்ம எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தியா இருந்தா தான் நம்மளும் அவங்க கூட இனி அவங்க லைஃப்லயும் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஹெல்த்தியா இருந்தா போதுமே, மெடிக்கல் செலவும் கம்மியாகும், சந்தோஷமாவும் இருக்கலாம். என்னோட ஹெல்த் இப்ப குழந்தைங்க கூட இருக்கும்போது அது நானும் அவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுத்தது இல்ல. ஆனா இப்ப குழந்தைங்க வளரும்போதான் புரியுது, ஏன்னா இப்போ அவங்க கூட ஓடும்போது அந்த எனர்ஜி லெவல் டவுன் ஆகுது எனக்கு புரியுது இப்போ. அதனால இப்பதான் கொஞ்சம் கேர் எடுத்துட்டு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் இன்க்ளூட் இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன். அது அந்த அனுபவம் வரும்போதான் தெரியுது, இவ்வளவு வருஷம் கரெக்டா பண்ணல, பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்த பேர் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும்போது அந்த மேன் டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா வரணும். அது கொஞ்சம் சரியா வரல அந்த டைம், ஆனா இப்போ அது ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கு.
0: இப்போ ஒரு பக்கம் சோசியல் ஒர்க் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஃபேமிலி போயிட்டு இருக்கு, உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்படி இருக்கு, உங்களுடைய கரியர் செட் பண்றதுல எல்லாம் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்படி இருக்கு?
1: ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து என்னோட தேடல் வந்து மெயின் வந்து குழந்தைங்களுக்கு கூட சேர்ந்து, இப்போ பெரிய பையன் வந்து கிரேட் 4, சின்ன பையன் வந்து இப்பதான் கேஜி

0: ஒன். ஸோ இப்போலேருந்தே அவங்களுக்கு மெயினாக வந்து இப்போது என்னென்ன கெரியர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அதை நான் இப்போ தேடுவேன். ஸோ என் குழந்தைங்க ப்ளஸ் வேற குழந்தைங்களுக்கு சொல்லுவேன் இந்தந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனில் என்ன அப்டேட் இருக்குது அது கொஞ்சம் தேடுவேன் அதை பற்றி. ஏன்னா இப்போலேருந்தே அவங்க கூட நம்ம பயணம் பண்ணால் தான் அவங்க கூட நம்ம படிக்கலாம், நாங்கள் படித்து கொடுக்கலாம், அதுனால் அது போகும். அதுக்கப்புறம் என்னோட தேடல் ப்ரொஃபஷன் இப்போ ஐடி, நான் ஐடியில் இல்லை. ஸோ என்னோட தேடல் எப்படின்னா அஸ்ட்ராலஜியில் உள்ள வந்து அந்த சயின்டிஃபிக் அப்ரோச், அப்புறம் வாஸ்து அப்படின்னா ஒரு இடத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, இதுதான் என்னோட ரிசர்ச் அதில் போயிட்டு இருக்கு மேம். ஸோ இதே என்னோட லைஃப்பில் வந்து இந்த வேலையே கரெக்டாக இருக்கும் மேம்.
1: ஓகே ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து நம்ம தமிழ் சான்ஸ்கிரிட் வந்து மாணவர்களுக்கு டீச் பண்ணுறீங்க, என்னென்ன வயசில் உள்ள மாணவர்கள் உங்ககிட்ட கற்றுக்குறாங்க, நீங்கள் எப்படி அதுக்கு டைம் ஒதுக்கி எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க அவங்களுக்கு?
0: இப்போ நான் வந்து சம்ஸ்கிருத் பாரதியிலேருந்து தான் சம்ஸ்கிருத் நான் படித்தேன். ஸ்கூலில் இருந்துச்சு சம்ஸ்கிருத் ஆஸ் அ லாங்குவேஜ் இருந்துச்சு. ஆனால் நம்ம சம்ஸ்கிருத்தில் ஸ்பீக் இப்போ கான்வர்சேஷன் இப்போ தமிழில் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதே மாதிரி சம்ஸ்கிருத்தில் பேசலாம் அது ஒரு கேள்வி, ஆனால் பேசல, பழைய காலத்தில் பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்போக்கன் சம்ஸ்கிருத் சொல்லிட்டு சம்ஸ்கிருத் சம்பாஷண வர்க்கா 10 டேஸ்க்கு நடக்கும். ஸோ அதுக்காக ஒரு ட்ரைனிங் பிரசிக்ஷனா சொல்லுவாங்க டீச்சர்ஸ்க்காக, அந்த ட்ரைனிங்ல அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால சம்ஸ்கிருத்லேயே நான் பேசுவேன். எங்கள் ட்ரைனிங் எப்படின்னா 10 டேஸ் கிளாஸ் இருக்கும்போது அந்த கிளாஸ் நம்ம 2 ஹவர்ஸ் கிளாஸ் 10 டேஸ்க்கு போகும். அந்த 2 ஹவர்ஸில் எதுவுமே வேறு லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டோம், வேறு இந்தியன் லாங்குவேஜ் ஆகட்டும் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மெத்தட் எப்படின்னா இப்போ சின்ன குழந்தை 1-2 இயர்ஸில் எப்படி லாங்குவேஜ் பேசுது அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணும் இல்லையா. சரி கையில் பென் இருக்கா, இது பென், இது பென்சில், அப்படி தானே பார்த்து தான் பழகும். அதனால எங்கள் டீச்சிங் மெத்தட் எப்படின்னா டைரெக்டாக காட்டுவோம். இப்போ புஸ்தகம் சொன்னால் நான் ஒரு புக்கு காட்டுவேன், சமசாக சொன்னால் நான் ஒரு ஸ்பூன் காட்டுவேன். இப்படி சின்ன சின்னதாக தான் எல்லாமே எல்லா அந்த மீடியம் ஆஃப் டீச்சிங் கூட சம்ஸ்கிருத்தை தான் இருக்கும். அதனால இதில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களும் வருவாங்க, அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த குழந்தைங்களும் விட்டுருவாங்க. பட் அவங்க ஸ்பீடு எப்படி இருக்கும், பெரியவங்கனா 10 டேஸ் கிளாஸ்லேயே அவங்க பிக்கப் பண்ணிடுவாங்க. சின்ன குழந்தைங்களாம் அவங்களுக்கு நாங்கள் வீக்கெண்ட் கிளாஸஸ் வச்சுட்டு அப்படி அவங்களுக்காக ரைம்ஸ், பாடல், கலர்ஸ், அவங்களுக்கு கேம்ஸில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க எப்படின்னா இப்போ ஒரு 15-20 குழந்தைங்க இருந்தால் கூட இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்துருவோம். அப்புறம் வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா இது சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்போம், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நான் எனக்கு ஆன்சர் பண்ணேன். ஸோ அப்படி அவங்ககிட்ட சம்ஸ்கிருத்லேயே தான் பேசுவோம், வேறு லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயுமே நல்லது தானே, ஒரு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு, அதுல நம்ம எவ்வளவு லாங்குவேஜஸ் படிக்கிறோம் அவ்வளவு பவர் இல்லையா. ஒரு லாங்குவேஜ் படிச்சாதான் அந்த லாங்குவேஜோட நம்ம லிட்ரேச்சர் படிக்க முடியும். நாட் ஜஸ்ட் சம்ஸ்கிருத், வேற லாங்குவேஜ் கூட இப்ப இது முடிச்சு நெக்ஸ்ட் நான் வேற லாங்குவேஜ் தான் படிப்பேன். சதர்ன் லாங்குவேஜஸ், இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாம் படிக்கணும்னு ஆர்வம். எப்பயுமே இப்போ நம்ம வேற ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கிறோம் இல்லையா, படிக்கல, எவ்வளவு முடியும் லாங்குவேஜஸ் படிச்சா அந்தந்த கல்ச்சர் கிட்ட கனெக்ட் ஆகல நம்ம.
1: ஓகே, இப்போ தமிழ் வந்து நீங்க வந்து உங்களோட பள்ளிக்கூட அந்த நாட்கள் தமிழ் உங்களுக்கு இல்லை, நீங்க அதுக்கப்புறமா தான் கத்துக்கிட்டீங்க இல்லையா. உங்களோட நேட்டிவே வந்துட்டு பெங்களூர் தானா?
0: என்னோட நேட்டிவ் கன்னியாகுமரி தான், இங்கே தான். அப்பா வந்து ஜாப் கிடைக்கிற டைம்ல அப்பா வந்து பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க, அதனால நாங்கள் வளர்ந்தது எல்லாமே பெங்களூர்ல தான். அதனால அங்கே கேந்திரிய வித்யாலயில தான் நான் படித்தேன். ஸோ அது வந்து அங்கே வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறனால ஹிந்தி ரொம்ப ஃப்ளூயன்ட், இங்கிலீஷோ இது மட்டும்தான். பட் தமிழ் வந்து வீட்டில் பேசுறது மட்டும்தான், அங்கே ரிலேட்டிவ்ஸ் கூட இல்லை பேசுறதுக்கு இல்லையா, ஏன்னா நான் கர்நாடகாவில் படித்தனால. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ தமிழ் நான் பேச கற்றுக்கிட்டேன். அப்போது அதுக்கப்புறம் தான் தமிழில் இப்போ ஒரு சாமி பாட்டோ சம்திங் இருந்தால் கூட நான் இங்கிலீஷில் தான் படிப்பேன் தமிழில். அப்போவே எனக்கு ரொம்ப வருத்தம், அந்த தமிழ் ப்ரனன்சியேஷன் வரல சொல்லிட்டு. அந்த வருத்தம் என் குழந்தைங்களுக்கு வரக்கூடாது, இல்லைன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வரக்கூடாது, அந்த ஒரு எண்ணம் தான். இந்த லாங்குவேஜ் நான் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் நான் சொல்லிடுவேன் எப்படி இருக்குன்னு, ஏன்னா எனக்கு அந்த வருத்தம் தெரியும். இப்போது இங்கிலீஷ் ஹிந்தினா நான் ஃப்ளூவெண்ட்டாக படிச்சிருவேன், அதே தமிழில் ஒரு பஸ்ஸுக்கு பேர் இருந்தால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், விட்டுலாப்பா படிக்க அந்த எஃபர்ட் கூட போட கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போ நான் லெவல் 1 நானே தமிழ் வர்ச்சுவல் அகாடமி லெவல் 1 முடிச்சு லெவல் 2ல இருக்கேன் இப்போ 2ல. ஸோ என்னால் ஃப்ளூவெண்ட்டாக இப்போ படிக்க முடியும், எழுதுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறேன். ஸோ மேபி அது நான் கண்டினியூ ஆகும், இது இனி ஒரு 4-5 இயர்ஸ் நான் கண்டினியூ பண்ணும்போது அட் த எண்ட் நான் வந்து ஃப்ளூவெண்ட்டாக எழுதிடுவேன். பட் இப்போ என்னால் படிக்க முடியுது, அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. ஏன்னா ஒரு லாங்குவேஜ் தெரியாத இருக்கும்போது அந்த நியூஸ் பேப்பர் கூட என்னால் படிக்க ட்ரை பண்ணோட ரொம்ப பெரிய எஃபர்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இது நல்லா ஈஸியாக நான் ரீட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இந்த எஃபர்ட் போட்டேன் நான்.
1: ஆனால் குழந்தைங்களுக்கு இப்போ தமிழ் நல்லா ஃப்ளூவெண்டாக நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா?
0: ஆமாம். இப்போ அது எப்படின்னா டீச்சர்ஸ் யார் தமிழ் நல்லா தெரியுமோ அந்த டீச்சர்ஸ் தான் இப்போ ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோஆர்டினேஷன் நான் பண்ணுவேன், ஏன்னா தமிழ் நானே படிச்சுட்டு இருக்கனால அந்த கோஆர்டினேஷன் பண்ணுவேன். பட் சம்ஸ்கிருத் நான் டைரெக்டாக நான் கிளாஸ் எடுப்பேன் அந்த, ஏன்னா நான் எனக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அதனால. ப்ளஸ் ஹிந்தி கூட இப்போ இனி ஒரு இப்போ இனிஷியேட்டிவ் போயிட்டு இருக்கு, எப்படின்னா ஹிந்தி ஸ்போக்கன் பண்ணலான்னு கூட இருக்கு. அப்போ ஸ்போக்கன் ஹிந்தி சொல்லி கொடுக்கலாம் அந்த அதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியும், அந்த மொழி நான் வேறவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் எனக்கும் அது பாடமா இருக்கும் இல்லையா, நானும் ஒரு ரிவிஷன் பண்ணிப்பேன். ஸோ குட் ஃபார் மீ. அண்ட் இனி ஒரு வேறவங்களுக்கு சொல்லி கொடுக்குமோ எனக்கு அந்த மெத்தடும் புரியும், அப்போ நான் இதை இப்படி பண்ணும்போது இதை எப்படின்னா நான் வேறவங்களுக்கு பண்றேன்னு கிடையாது.

0: இது வந்து அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான். இப்ப நான் நல்லா படிச்சா நான் என்னோட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், எனக்கு எனக்கு அந்த மெத்தட் தெரியும். இப்போ எப்படி இருந்தா கூட என் குழந்தைங்களை நான் இனி ஒருத்தங்கள்ட்ட அனுப்ப போறேன் வேற லாங்குவேஜஸ் படிச்சு கொடுக்கறதுக்காக. ஸோ நானே படிச்சா நானும் அதுல ஒரு இன்புட் கொடுக்க முடியும் இல்லையா? அதுதான் மெயினா வந்து குழந்தைங்க தான் அந்த ஃபோக்கஸ்.
1: ஓகே மேம், இவ்வளவு நமக்கு வந்துட்டு நமக்குன்னு ஒரு கரியர், நமக்குன்னு ஒரு ஆசை இந்த மாதிரி இருந்தாலும் முழுக்க முழுக்க அந்த ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி அப்படின்னு அதை பத்தியே நீங்க ரொம்ப அதை உங்களுடைய கவனம் எல்லாம் ஃபேமிலி மேலே இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது. ஆனா பெண்களுக்கு ஃபேமிலி மேல அதிக கவனம் இருந்தாலும் கண்டிப்பா அந்த ஃபேமிலிக்கும் அவங்க மேல கவனம் வேணும், பெண்களுக்குமே அவங்க மேல சுயமா அவங்க கண்டிப்பா கவனம் எடுக்கணும், அதை நம்ம அழுத்தி சொல்லியே ஆகணும். இப்ப நிறைவா ஒரு பெண்மணியா பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்?
0: பெண்கள் வந்து ஒரு குடும்பத்துல வந்து அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறது, அவங்க எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க டிசிஷன்ஸ் எப்படி இருக்கோ, அவங்க எப்படி பேசுறாங்களோ, அது மேல வந்து ஒரு குடும்ப அது ஒரு பில்லர் மாதிரி தான். அவங்க சந்தோஷமா, பெண்கள் சந்தோஷமா இருந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அப்போ அது வந்து மெயின். ஸோ குடும்பத்துல உள்ளவங்க கூட அந்த ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்கள சந்தோஷமா வைக்கிறது அவங்களுக்கு ப்ரையாரிட்டி. ஏன்னா பெண்கள் கூட அவங்க அவங்க லைஃப்ல வந்து நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் அவங்க ஃபேமிலியும் பாக்குறாங்க. ஸோ போத் சைட்ஸ், அது ரெண்டு பேருமே அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்களா அதை செக் பண்ணிட்டு ரொம்ப நல்லா அன்பா இருக்கணும். இதுதான் என்னோட இது.
1: ஓகே மேம், அதாவது கண்டிப்பா பெண்களுக்கும் அவங்களுக்கான அந்த அன்பு, அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சப்போர்ட் எல்லாமே ஒரு ஃபேமிலில இருந்து கண்டிப்பா தேவைப்படுது. அவங்க என்னதான் ஃபுல்லா அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்காக அவங்க ஒர்க் பண்ணாலும், அவங்களுடைய சிரமங்களை வெளியே சொல்லாம இருந்தாலும், அவங்களுக்கும் உள்ள ஒரு ஆதரவு, ஒரு துணை, ஒரு சப்போர்ட், கொஞ்ச நேரம் கம்யூனிகேஷன், அவங்க கூட இருந்து பேசுறதுக்கு, அந்த ஃபேமிலி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து பெண்கள் என்னதான் எவ்வளவு துறைகள்ல வந்தாலுமே அந்த குடும்பம்னு வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிணைப்பு, அது நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல மறுபடியும் மறுபடியும் அந்த விஷயம் மட்டும் ரொம்பவே அழுத்தமா தெரிஞ்சது. அது ஒரு பெண்ணோட இயல்பு. அதோட சேர்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பா பெண்கள் அவங்கள கவனிச்சுக்கணும், குடும்பமும் அவங்கள கண்டிப்பா கவனிச்சுக்கணும். இந்த விஷயத்தோட இன்னைக்கு நம்ம வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிறைய அவங்களுடைய அனுபவங்கள், நிறைய தகவல்கள் நீங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. முக்கியமா அந்த குழந்தைங்களை வளர்க்கும் போது உள்ள விஷயங்கள்ல சிறப்பான நிறைய விஷயங்கள் நம்மளதான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. சோ அவங்க எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நாம நடந்துக்கணும். ஒரு முக்கியமான ஒரு அழகான விஷயத்த நீங்க சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேம்.
2: பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் இதுவரை நெட்டாங்கோடு ஒலினா சுப்பிரமணிய பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இப்போ நம்ம ஏற்கனவே வெற்றிகரமான வாழ்க்கை அப்படிங்கறது என்னங்கறதுல மூணு விஷயத்த சொன்னோம் இல்லையா? ஏதோ ஒரு விஷயம் இதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம், வாழ்க்கை தினமும் ஒரே மாதிரி இருந்தா கண்டிப்பா அது சலிப்பாயிரும். தினமும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு புதுமைகள் இருந்துட்டே இருக்கணும், நல்ல புதுமைகளா இருக்கணும், நல்ல மாற்றங்களை நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒவ்வொரு நாளையும் புதுசாக்கும், சுவாரஸ்யமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். அடுத்ததா வருது நமக்குள்ளே.
1: என்னக்கா காலையிலே ஏதோ மீட்டிங்னு நல்லா அழகா கிளம்பி போனீங்க, இப்ப என்னன்னா வெயில காஞ்சு போய் வரீங்க.
3: ஆமாமா, ஒரே வெயில். காலையில நான் வெளியில கிளம்பி போகும்போது இந்த அளவுக்கு வெயில் இல்ல. எதுக்கு போனேன் தெரியுமா? நீ சொன்ன மாதிரி தாமா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வர ஊட்டச்சத்து வாரம் வருது பத்தியா, அத பத்தின ஒரு கருத்தரங்கு நடந்துட்டு இருந்து. அதுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, நானும் சரி கொஞ்சம் விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிதான் அங்க போயிருந்தேன்.
1: சரி சரி, வெயில நடந்து வந்திருப்பீங்க, உட்காருங்க.
3: சரிம்மா, ஒரு கப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து தருவியா, தாகமா இருக்கு.
1: இந்த வரேன்க்கா, இந்தாங்க குடிங்க. ஆமா, காலையில இருந்து இவ்வளவு நேரம் கருத்தரங்க, அப்படி என்னதான் பேசினாங்க?
3: அதையாமா கேக்குற, பெண்கள் தான் அதுல நிறைய பேர் வந்திருந்தாங்க. பெண்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி தான் அவங்க பேசினாங்க. அப்படி பேசும்போது அவங்க என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு பாத்தேனா, உடற்பயிற்சி, தூக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம நாம உணவுல எடுக்கக்கூடிய சாப்பாட்டுல ஊட்டச்சத்துக்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த கருத்தரங்கல பேசினாங்கம்மா.
1: ஆமா, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு பருவத்திலயும் அதுக்கான ஊட்டச்சத்து கண்டிப்பா வேணும். ஆனா அதை இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கண்டுக்கிறதே கிடையாது. இந்த இரும்பு சத்து, கால்சியம், புரதம், இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். இதுல இரும்பு சத்து பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? ஏன்னா அது பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க.
3: கண்டிப்பா பெண்களுக்கு வந்து இரும்பு சத்துங்கிறது ரொம்பவே முக்கியம். அத பத்தி நிறைய விஷயங்கள் அதுல சொல்லி தந்தாங்கம்மா. அதுல முக்கியமா பாத்தேன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் காரணமாட்டு இரும்பு சத்து குறைபாடு அதிக அளவுல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.

0: அதன் மூலமாக தான் இரும்பு சத்து வந்து அவங்களுக்கு உடம்புல குறைய குறைய சோர்வு, பலவீனம், தலை சுற்றல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா உணவுல நாம அதிக அளவு கீரைகள், பருப்பு வகைகள், பயறு, கொண்டைக்கடலை இந்த மாதிரி நிறைய உணவுகளை நாம சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்தாதான் நம்ம உடம்புல இரும்பு சத்துக்கான குறைபாடுகள் நம்மளுக்கு வந்து நீங்கும். இது தவிர பெண்களுக்கு விட்டமின் சியும் ரொம்ப முக்கியம். அது நம்ம சாப்பிடக்கூடிய எந்தெந்த பொருட்கள்ல இருக்குன்னு பார்த்தேன்னா பழங்கள்ல அதிகமா இருக்கு. அதுலயும் புளிப்பு சுவை உடைய எலுமிச்சை, கொய்யா, ஆரஞ்சு இந்த மாதிரியான பழங்களை நாம சாப்பிட்டா விட்டமின் சி குறைபாடுகளும் நம்மளுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது தவிர இந்த இரும்பை வந்து உடல் உறிஞ்சுவதற்கு, அதாவது இரும்பு சத்துக்களை உடல் உறிஞ்சுவதற்கு விட்டமின் சி வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியும் நிறைய விஷயங்களை அதில் சொல்லி கொடுத்தாங்க.
1: இரும்பு சத்துன்னு சொன்னீங்க, ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு எலும்பு வலுப்படுறதும் ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல எங்க பாட்டி எல்லாம் அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆனா வளர்ற போக்குல அதை யாருமே கண்டுகிட்டதே கிடையாது. ஆமா, அந்த எலும்புகளை பத்தி ஏதாவது சொன்னாங்களா?
0: அதை பத்தி பேசாமலாமா, பெண்களினுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அவங்க பேசினாங்க. அதுல எலும்புகளினுடைய ஆரோக்கியம் ரொம்ப பாதுகாக்கணும், இன்னொன்னு வந்து பற்களின் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணும். இந்த ரெண்டுக்கும் கால்சியம் சத்து வந்து ரொம்பவே முக்கியம்னு சொன்னாங்க. பொதுவாவே இந்த கால்சியம் சத்து எந்தெந்த உணவுப் பொருட்கள் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா பால், தயிர், ராகி, எள்ளு இந்த மாதிரி சில வகையான கீரைகள்ல கூட நம்மளுக்கு வந்து இந்த எலும்புக்கு தேவையான அந்த கால்சியம் சத்து நிறைஞ்ச உணவுகள் இருக்குது. இதை தவிர விட்டமின் டியும் நமக்கு ரொம்பவே முக்கியம். இந்த விட்டமின் டி பொதுவாவே நம்ம வந்து அதிகாலையில வரக்கூடிய அந்த சூரிய ஒளியில இருந்தும், அதே மாதிரி சாயங்காலம் மறையக்கூடிய சூரிய ஒளியில இருந்தும் விட்டமின் டி நம்மளுக்கு இயற்கையில இருந்து கிடைக்குது. இன்னொன்னு வந்து இந்த விட்டமின் டியும் கால்சியமும் சேர்ந்துதான் நம்மளுக்கு வந்து அந்த எலும்புகளினுடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமா உதவுது அப்படின்னு சொல்லி கூட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு அந்த கருத்தரங்களை சொல்லி கொடுத்தாங்கம்மா.
1: இவ்வளவுதான் சொன்னாங்களா, இல்ல வேற ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது உண்டுன்னா சொல்லுங்க, நானும் இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமா இருப்பேன்ல.
0: கால்சியம், இரும்பு, விட்டமின் சி, விட்டமின் டி இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளவு தூரம் தேவையோ அதே மாதிரி நம்மளுடைய தசைகளுக்கும், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தியும் அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான புரதங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்கம்மா. அதுல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம நம்ம தடுக்கணும்னா புரதம் நம்ம உடம்புக்கு தேவை. இந்த புரத சத்து நிறைஞ்ச உணவு எது அப்படின்னு பார்த்தேன்னா பருப்பு, பயறு, கொண்டக்கடலை, சோயா, பால், தயிர் இந்த மாதிரியான உணவுகள்ல நம்மளுக்கு வந்து நல்ல புரத சத்துக்கள் கிடைக்குது. இதை தவிர நிறைய பேர் வந்து இது சாப்பிட மாட்டாங்க, அசைவ உணவுகளை அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடியவங்க கூட முட்டை, மீன், கோழி இந்த மாதிரி உணவுகளை கூட நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி புரதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வராம பாதுகாக்கலாம் அப்படின்னு கருத்தரங்களை சொல்லி கொடுத்தாங்க.
1: நீங்க அடுக்கிக்கிட்டே போறீங்க, இங்க சாப்பிடுறதுக்கே நேரம் இல்லை. இதுல ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து எப்படி சாப்பிடுறதுன்னு தான் எனக்கு தெரியல.
0: நான் சொன்னேமா சில விட்டமின்கள், புரதங்கள், கால்சியம் இதெல்லாம் உணவுக்கு தேவைன்னு. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒண்ணு என்னன்னா எந்த உணவு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த உணவை வேளா வேளைக்கு கரெக்டான சமயத்துல சாப்பிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதை தவிர நாம தினசரி உணவுல காய்கறி, கீரை, பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு, பயிறு வகைகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம உணவுல தினந்தோறும் எடுக்கிற மாதிரி பாத்துக்கணும். இது மட்டும் இல்லாம சர்க்கரை, உப்பு இது எல்லாமே தேவையான அளவு மட்டும் பயன்படுத்தணும். அதிக அளவுல பயன்படுத்துறத கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும். இதுக்கு கூடவே தண்ணி அப்பப்போ அதிகமா குடிக்கணும். சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சும் சாப்பிடறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி குடிக்கணும். சாப்பிட டைம்ல தண்ணி அதிக அளவுல குடிக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கருத்தரங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதனால நீ எந்த மாதிரியான சத்துக்களை நீ எடுத்துக்கிட்டாலும் கரெக்டான முறையில சரியான நேரத்துல பசிக்கும் போது உணவை சாப்பிட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
1: சரிக்கா, சரி, இவ்வளவு சொல்றீங்க, கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுவோம். என்ன சொன்னாலும் கடைசியில நமக்கு கூட நிக்க போறது இந்த ஆரோக்கியம் தான், அதை பாத்துக்கிடணும். சரி, மத்தியான நேரத்துல வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. சரியா, நல்ல காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் தான் வச்சிருக்கேன், நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு போங்க.
0: சரிம்மா, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட ஊட்டச்சத்தை பத்தி பேசுன பத்தியா வந்த பசியும் அடங்கி போச்சு. இப்போ நீ சாம்பார் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தும் போதுதான் எனக்கு தெரியுது புரதம், விட்டமின் இதெல்லாம் நிறைஞ்சாதா ஒரு கம்ப்ளீட்டான உணவு தான் சாம்பார். நான் கொஞ்சம் சாம்பார் விட்டு சாப்பிட்டுக்கிட்டே போறேம்மா.
1: உட்காருங்க அக்கா, இப்ப வரேன். நமக்கு ஒரு புதிய ஈடுபாடு வருது, ஒரு புதிய முயற்சியை போடணும் அப்படின்னு தோணும் போது கண்டிப்பா நல்ல முயற்சிங்கிறப்போ அதை செய்யலாம். அது நம்மளுடைய நாட்களை சுவாரஸ்யமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நிச்சயமா மாற்றும். நம்மளுடைய மனசை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மள பத்தியே நம்ம எப்பவும் யோசிச்சுட்டு இருக்காம நம்மளால முடியும் போது நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்மளால என்று நல்ல விஷயங்களை பண்றதும் அவங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதும் கூட நம்மளுடைய மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்.

0: அடுத்ததா வருது சாதனை பெண்மணி. இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் இந்தியாவின் முதல் பெண் போர் விமானி பாவனா காந்த் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். பாவனா காந்த் பீகார் மாநிலம் தர்பங்காவில் 1992 December 1 பிறந்தவர். சிறு வயதில் இருந்தே விளையாட்டுகளில் ஆர்வம் கொண்டிருந்தார். நீச்சல், பேட்மிண்டன், கோகோ போன்ற விளையாட்டுகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டார். பெங்களூருவில் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் பொறியியல் பட்டம் பெற்றார். அதன் பின்னர் ஒரு சேவை நிறுவனத்தில் பணியாற்றினார். ஆனால் அவரது மனதில் வேறு கனவு இருந்தது. வானில் பறக்க வேண்டும், அந்த கனவு ஒரு சாதாரண பயணிகள் விமானத்தை ஓட்ட வேண்டும் என்பதல்ல, இந்திய விமானப்படையின் போர் விமானத்தை ஓட்ட வேண்டும் என்பதுதான். அந்த காலகட்டத்தில் பெண்கள் போர் விமானங்களை இயக்கும் வாய்ப்பு புதிதாக திறக்கப்பட்டிருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாவனா காந்த், அவனி சதுர்வேதி மற்றும் மோகனா சிங் ஆகிய மூவரும் இந்திய விமானப்படையின் முதல் பெண் போர் விமானி பயிற்சி பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 2016 அவர்கள் இந்திய விமானப்படையில் அதிகாரிகளாக இணைந்தனர். கடுமையான பயிற்சிகள், உடல் மற்றும் மன வலிமைக்கான சோதனைகள் என பல சவால்களை எதிர்கொண்டார் பாவனா. 2018 MiG-21 பைசன் போர் விமானத்தை தனியாக இயக்கி சாதனை படைத்தார். அதைவிட பெரிய சாதனை 2019 அவரை தேடி வந்தது. போர் விமானத்தில் காம்பேட் மிஷன்ஸ் மேற்கொள்ள தகுதி பெற்ற இந்தியாவின் முதல் பெண் போர் விமானி என்ற பெருமையை அவர் பெற்றார். ஆனால் பாவனா காந்தின் பயணம் அங்கேயே முடியவில்லை. 2026 அவர் மீண்டும் வரலாறு படைத்துள்ளார். இந்திய விமானப்படையின் மிகவும் கடினமான பயிற்சிகளில் ஒன்றான ஃபைட்டர் காம்பேட் லீடர் கோர்ஸை வெற்றிகரமாக முடித்ததன் மூலம் இந்த பயிற்சியை முடித்த இந்தியாவின் முதல் பெண் போர் விமானி என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். இதன் மூலம் டாப் கன் என்ற சிறப்பு பெருமையையும் பெற்றார். ஒரு விஷயத்தை நாம் இங்கேதான் கவனிக்க வேண்டும். பாவனா காந்த் முதலில் ஒரு பொறியாளர், பின்னர் ஒரு IT நிறுவனத்தில் பணியாற்றியவர். ஆனால் தனது மனதுக்கு பிடித்த கனவை அடைவதற்காக முற்றிலும் வேறொரு துறைக்குள் நுழைந்தார். இதுதான் அவரது வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம். நாம் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நமது எதிர்காலத்தை நிர்ணயிக்காது. நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதுதான் நமது எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். பெண்களுக்கு சில கனவுகள் மட்டுமே பொருத்தமானவை என்று சமூகம் சொல்லிக் கொண்டிருந்த காலம் மாறிவிட்டது. விமானத்தை இயக்குவதற்கும் பெண்ணால் முடியும், போர் விமானத்தை இயக்குவதற்கும் பெண்ணால் முடியும், தேசத்தை பாதுகாப்பதிலும் பெண்ணால் முன்னணியில் நிற்க முடியும். அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக நிற்கிறார் பாவனா காந்த். அவருடைய பயணம் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றேதான், உங்கள் கனவுக்கு எல்லை போடுவது உங்கள் பாலினம் அல்ல, உங்கள் மனதில் இருக்கும் பயம்தான். எனவே பெண்களே, உங்கள் கனவு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை கைவிடாதீர்கள். வழியில் தடைகள் வரலாம், விமர்சனங்கள் வரலாம், உன்னால் முடியாது என்று பலர் சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் அதே மனிதர்கள் அவளால் முடிந்துவிட்டதே என்ற பெருமையுடன் சொல்லும் அளவுக்கு உங்கள் உழைப்பை மாற்றுங்கள். வானத்தை பார்த்து கனவு காண்பது மட்டும் போதாது, அந்த வானத்தை நோக்கி பறக்க துணிவும் வேண்டும்.
1: வாழ்க்கை அதனுடைய இயல்புல போயிட்டே இருக்கும். சில இயல்பான விஷயங்களை ஏத்துக்கிட்டு நம்மளுடைய மனசு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரியான ஒரு வாழ்க்கை, அதுதான் ஒரு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கும் இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கைங்கிற பயணத்துல வெற்றிங்கிறது ஒரு இறுதி புள்ளி, ஒரு இலக்கு புள்ளி கிடையாது, அது ஒரு பகுதி தான். சோ எல்லா விஷயத்திலயுமே நல்ல நினைவுகளை நாம உருவாக்கி வச்சோம்னா அது ஒரு ஆல்பம் மாதிரி, நம்ம நினைக்கும் போது அதை யோசிச்சு பார்க்கும் போது நம்ம முகத்துல மலர்ச்சி வரணும். அப்படிப்பட்ட நினைவுகளை தான் நம்ம உருவாக்கி வைக்கணும். என்னைக்காவது நம்ம வாழ்ந்த வாழ்க்கைய நினைச்சு பார்க்கும் போது நம்ம மகிழ்ச்சியா இருந்திருக்கோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களையும் மகிழ்ச்சியா பாத்துட்டு இருந்திருக்கோம். இந்த விஷயங்கள் தானே நமக்கு ஒரு முழுமையான நிறைவை கொடுக்கும். கரெக்ட் தானே?

0: நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.
1: என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவ

0: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: பெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
3: உடனடி டெலிவரி,
4: அப்டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
3: தொடர்புக்கு
4: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
5: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
6: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
7: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
12: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
13: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
14: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
13: எப்படி தெரியும்?
14: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
15: சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட். அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இளையோர் இயக்கம் நாடு முழுவதும் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137 முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்த இயக்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருங்கிணைந்த முயற்சிகளின் மூலம் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்று கூறிய பிரதமர், போதை பழக்கம் தனிநபரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த குடும்பம் மற்றும் சமூகத்தை பாதிப்பதாக சுட்டிக்காட்டினார். இதுகுறித்த சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வு பாடல்களை உருவாக்க இளம் இசைக்கலைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், அவர்கள் தங்களது படைப்புகள் மூலம் வலுவான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலம் செழிப்படையும் என்று கூறிய பிரதமர், ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் மகளிர் தங்களது தொழிலை விரிவுபடுத்தியுள்ளதாகவும் பெண்கள் புதிய வலிமை பெற்று வருவதாகவும் கூறினார். பெண் குழந்தைகளின் கனவுகள் தற்போது பூமியிலிருந்து விண்வெளி வரை பறந்து காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், மிஷன் சக்தி சாட் இயக்கத்தின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தர் பல்கலைக்கழகத்தின் புத்தாக்க துறையில் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் தற்போது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயின்று வருவதாக கூறினார். தூய்மை மற்றும் சுகாதாரம் தனிமனித ஒழுக்கமாக மாறும்போது சுற்றுப்புறம் தூய்மையடையும் என்று குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தூய்மை முயற்சிகள் தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். வேளாண் துறையில் புதுமைகளின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகோடா பழ சாகுபடியில் கூடுதல் வருமானம் ஈட்டுவதாக சுட்டிக்காட்டினார். பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட விவசாயி எமது திண்டுக்கல் செய்தியாளரிடம் பேசுகையில்,
1: அவகோடாவும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அவகோடாவுடைய பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால, நல்ல உணவா இருக்கிறதுனால, வாண்டட் அதிகமா இருக்கு, அதனால ரேட் அதிகமா போகுது. மார்க்கெட்டிங் ரேட்டு இது எங்க மார்க் பண்றதுன்னா, பெங்களூர் போகலாம், சென்னை போகுது. நானும் வந்து நர்சரியில் வருஷத்துக்கு 50-50 போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 100-150 மரங்கள் காய்ச்சக்கூடிய தருவாயில ஒரு 3 வருஷம் மரங்கள் இப்ப எங்கிட்ட இருக்கு. இயற்கை உரம் கொடுத்தா இந்த மரம் என்னைக்குமே விவசாய ஸ்டாண்டர்டா இருக்கும்.
0: நம் நாட்டின்

அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பாரத் ராஜ்யா இணையதளத்தை உருவாக்கிய மும்பையைச் சேர்ந்தவருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இந்த இணையதளத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு ஆண்டை தேர்ந்தெடுத்து அக்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் குறித்து தகவல்களை மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றார். திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் நமது பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் மக்களிடையேயான உறவுகளை மேம்படுத்துவதாக கூறிய பிரதமர், எதிர்வரும் கோகுலாஷ்டமி, விஸ்வகர்மா பூஜை உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு நாட்டு

0: இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. முன்னதாக யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். நம்பகத்தன்மையுடனான செய்திகள் இதழியல் துறையில் மிக முக்கியமானது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கேரளத்தின் கௌமிகி நாளிதழின் 115வது ஆண்டு கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், நூற்றாண்டுக்கும் மேலாக இதழியல் துறையில் பணியாற்றி வரும் அந்நாளிதழுக்கு பாராட்டு தெரிவித்தார். 2 நாள் பயணமாக இன்று காலை கொச்சி சென்றடைந்த அவர் ஆரன்முலா படகு போட்டியை தொடங்கி வைக்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் ஓணம் சுற்றுலா வார விழாவின் பிரம்மாண்ட நிறைவு பேரணியையும் குடியரசு துணைத்தலைவர் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் கடன் அளவை வரும் 2030 ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 50% அளவிற்கு குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சரக்கு கப்பல் போக்குவரத்தில் சவாலான சூழல் நிலவிய போதிலும் இந்தியாவில் உரம், கச்சா எண்ணெய், எல்பிஜி விநியோகம் சீராக இருந்ததாக குறிப்பிட்டார். சரக்கு கப்பல்களின் காப்பீட்டு கட்டணங்கள் உயர்ந்த நிலையில் மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை அடைவதற்கு மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டியதன் அவசியத்தையும் நிதியமைச்சர் வலியுறுத்தினார். இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க நாள்தோறும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 88வது ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு சைக்கிள் பயிற்சி சிறந்த தீர்வாக அமையும் என்றார். சட்ட அளவியல் விதிகள் 2026 மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் பொதுவான நேர குறியீடாக இந்திய திட்ட நேரம் IST விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. சட்ட ரீதியான நிர்வாக, வணிக மற்றும் பிற அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்கான பொதுவான நேர குறியீடு, வங்கி மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் துல்லியமான நேரப்பதிவு, ரயில், விமான நிலையங்கள் மற்றும் பிற போக்குவரத்து அமைப்புகளை ஒருங்கிணைப்பது, அவசர மற்றும் நேரம் சார்ந்த சேவைகளை ஒருங்கிணைக்க இது வழிவகுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 219 பேர் இவ்வாரத்திற்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேலும் 100 பேர் குறித்த தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பெரம்பலூரில் அரசு கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து 166 பயனாளிகளுக்கு 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், சிலிண்டர் தீ விபத்துகளில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கும் என்றார். தமிழக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்புக்கான தனி சட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தமது கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1,000-க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு வாசகத்தை வலியுறுத்தி 10 கிலோமீட்டர் தொலைவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈனா வழக்கு அருகே மதுரை செல்லும் சாலையில் தொடங்கிய மாரத்தான் போட்டி சிவராமபேட்டை, நெடுவயல், அச்சம்புதூர் வழியாக சென்று கடையநல்லூர் அரசு கலைக்கல்லூரி வரை நிறைவடைந்தது. பல்வேறு பகுதியில் இருந்து சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 1,000-க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: விழுப்புரத்தில் நடைபெற்ற சிறார் மாரத்தான் போட்டியில் 500-க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். திருப்பூரில் மகளிர் பங்கேற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாடு முழுவதும் குடிமைப் பணிகளுக்கான UPSC முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. 1,016 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வை 13,343 பேர் எழுதுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் நடமாடும் புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளாா். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வரும் 7ஆம் தேதி வரை நாளொன்றுக்கு 1,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 6000

0: 1887 கனஅடியாக குறைந்துள்ளது. அணை நீர்மட்டம் 90.3 அடியாகும். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. துபாயில் இரவு 8:30 மணிக்கு இப்போட்டி நடைபெறும். US ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்கின. வரும் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சினர், ஸ்பெயினின் கார்லஸ் அல்காராஸ், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சோரோ உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இளையோர் இயக்கம் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 1:55. நேர்களை விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்.
6: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: awesome uncle.
1: That's right.
2: நேர்களை நமது பண்பலையில் இப்போது நாம் திரை இசை கேட்கலாம். மதராசி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: SHAKTISAT has a platform for 12,000 girl students from 108 countries to learn satellite technology and pursue innovation. Prime Minister Modi appeals youth, musicians and content creators to develop jingles, slogans and content for Nasha Mukt Bharat campaign, says campaign gaining momentum across the country. Death toll from flash floods in Nepal rises to 734, nearly 2,500 people still missing. India sends fourth relief flight carrying 11 tons of humanitarian aid to Nepal. Red alert for heavy to very heavy rainfall issued over Odisha for today. And defending champions Germany to take on Spain in men's FIH Hockey World Cup 2026 final in Wavre, Belgium this evening. And with that we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது பிற்பகல் 2:15. இப்பொழுது முதல் 2:55 வரை நம்ம குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். இயற்கையின் எழில் பசுமையான சோலையில் தன் மனதில் நிறைத்த பூம்பாவையை எண்ணி கிள்ளை மொழியில் கொஞ்சி இசைக்கும் தலைமகனின் பண்பாடல் இது. கவிஞர் முத்துலிங்கத்தின் வரிகளில் ஜெயச்சந்திரனின் குரலில் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தின் பாடல்.

மின்னல் ஒளி என கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

உங்களுக்காக ஞாபகப்படுத்துறோம், இன்னைக்கு சாயங்காலம் 4-2 நம்ம குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இடம்பெறுது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க ஆசைப்படக்கூடிய நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 94-42-43-02-43. இந்த எண்ணிற்கு உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்த விவரங்களுடன் 94-42-43-02-43 இந்த அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை நம்ம குமரி பண்பலை 101 சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம். அன்பும் அரவணைப்பும் அனுசரிக்கும் இனிய பண்பும் நிறைந்ததுதானே வாழ்க்கை. மனதில் எண்ணற்ற ஆசைகளை சுமந்து புது வாழ்வில் குடிப்புகும் உள்ளங்கள், இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தும் உள்ளங்களின் உணர்வு பாடல் இதோ. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தின் பாடல்.

உங்களுக்காக நம்ம குமரி பண்பலை நூற்றுண்டின் சூப்பரான ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்திடுறோம். இன்னைக்கு சாயங்காலம் 3:02 நம்ம குமரி பண்பலை நூற்றுண்டின் தேநீர் நேரம் நிகழ்ச்சி இடம்பெறுது. இதுல இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, கடற்கரையும் கலகலப்பான மனநிலையும். பல நேரங்கள்ல பல நட்புகளாகட்டும் உறவுகள் இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சேர்ந்து கடற்கரைகள்ல போய் உட்கார்ந்து விளையாடிருப்போம், இல்லைன்னா பாட்டு பாடியிருப்போம், கவிதைகள் எழுதியிருப்போம். இப்படி உங்களுக்கு சுவையான அனுபவங்கள் நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் பத்தி பகிர்ந்துக்கலாம் இன்றைய நேரலை நிகழ்ச்சி தேநீர் நேரம் மாலை 3:02. இசை எங்கும் நிறைந்தது, இது இதயங்களை மகிழ்விக்கும், களைப்பினை நீக்க செய்யும், கவலைகளை மறக்க செய்யும். இத்தகு சிறப்புமிக்க இசையை நேசிக்கும் பாவையின் ஆசையில் கனிந்த அழகு மெட்டு இது. மலபார் போலீஸ் திரைப்படத்தின் பாடல். எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையமைப்பில் பாடலை பாடியிருக்காங்க கே எஸ் சித்ரா, சத்யராஜ்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
4: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

நேயர்களின் நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ளது திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இன்று 8 மணிக்கு இடம்பெற கேட்கலாம். குயிலின் இனிய நாதம் மனதை வருட, மனமயக்கும் பூங்குயிலே எந்த அழகிய பாய் இசைத்ததன் காரணம் என்ன? வினா தொடுத்து இசைக்கும் மனதின் அழகு ராகம். மனோ மின்மினி குரல்களில் இளையராஜாவின் இசையமைப்பில் அரண்மனை கிளி திரைப்படத்தின் பாடல்.

0: அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லைன்னு அலட்சியம் பண்ணாதீங்க, உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
1: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவமிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க, எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
3: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குழித்துறை எல் வினிஷா அவர்கள். அமுத சுரபி மாடி தோட்டம் தரும் நன்மைகள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். அசோலாவின் முக்கியத்துவம். பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
4: இன்று மாலை 5:30 இடம்பெறும் உழவர் உலகம் நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாமே.

நேர்களை நம்ம குமரிப்பண்மலை நூற்றுணர்ந்து திரை இசை கேட்டு இருக்கோம். நளின பார்வையில் நாணம் கலந்த நடையில் பூச்சூடி மங்கல பொட்டிட்டு தேவதை போல் மங்கையவள் நடைப்பயில மங்கள நாளில் மணக்கும் சந்தனத்தின் அழகு போல் மங்களமாய் அழகு சொற்கள் இணைந்து பாக்கோலம் வழி மிளர்கின்றது. இளையராஜாவின் இசமைப்பில் கங்கை அமரனின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் சின்னத்தம்பி திரைப்படத்தின் பாடல் இதோ.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330666.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

நேரம் இப்பொழுது பிற்பகல் 2:48 ஆகியாச்சு. நம்ம குமரி பொன்மலை நூற்றிலிருந்து திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். இரு விழிகள் வழி நாள் முழுவதும் உன்னை ரசித்த என் உள்ளத்தில் எழுதிய கதை. சங்கதி அமைத்து சப்தமாய் இசைக்கின்றேன் இந்நாளில் என் முதல் பாடலாய் உனக்காக. என் கண்மணியே கேட்பாயா? வாலியின் வரிகளில் SB பாலசுப்ரமணியம், குரலில் இளையராஜாவின் இசையமைப்பில் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து இப்போது பாடலை கேட்கலாம்.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம். இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னையிலும் தஞ்சலாக
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சேலம் மாவட்டம், சேலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், அலங்காபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பார்வுட், சந்தியூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாளா, சின்னக்கல்லாறு, வால்பாறை, பாப்பிரெட்டிப்பட்டி, மேல்கூடலூர், ஓமலூர், உப்பாசி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, குடலூர் பஜார், ஆனைமடுவு அணை, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.2 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, நீலகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் இடிமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாயிருக்கவும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36-37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26-27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை அதிகள வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27-28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான

நேயர்களை இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து திரை இசை கேட்டோம். நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் இன்று 8 மணிக்கு இடம்பெற கேட்கலாம்.

0: அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி இன்று வீசக்கூடும். இவ்வானிலை முதல் தேதி வரை தொடரும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கவிழன். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் மேம்பாடு அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தாவேக அரசு இருட்டடைப்பு செய்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது மாலை 3:02. நேர்களை இப்போது முதல் மாலை 4 வரை நம்ம குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் நேரலை கேட்கலாம். தாளாட்டும் நம்ம குமரி மண்ணில் காதோறும் சிந்தைக்கு இதமாய் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் நம்ம குமரி பண்பலை 101 இன்றைய தேநீர் நேரம் நேரல் நிகழ்ச்சியில கடற்கரையும் கலகலப்பான மனமும் அப்படிங்கிற தலைப்புல நேயர்கள் பங்கேற்று பேசலாம்.

மகிழ்ச்சியும் மனநிறைவும் அமைதியும் ஏற்பட பலரும் பல தருணங்கள்ல கடற்கரைக்கு பயணித்திருப்போம். மணல் வீடு கட்டி விளையாடுறதாகட்டும், நட்புகள் உறவுகள் கூட சேர்ந்து ஆடி பாடி பொழுதினை கழிக்கிறது, படைப்பாற்றல் திறனை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசுக்கு மகிழ்ச்சியான செயல்கள்ல ஈடுபட்டிருப்போம். நேர்களே, அப்படிப்பட்ட சுவையான நினைவுகளை இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்று பேசலாம், சிறப்பிக்கலாம். அதற்கு அழைக்க வேண்டிய நம்முடைய பண்பலையின் தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 720 2, முன் இணைப்பு எண் 04 652. அலைபேசி எண் கூட இருக்குதுங்க.

0: 89 சரி, நிகழ்ச்சியில் கலகலப்பாய் உரையாடலாம், அதற்கு அழைக்கின்றோம் அன்புடன். நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு நேயர்கள் ரொம்ப ஆசையா வந்துகிட்டே இருக்காங்க. முதல் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: ஓகே, அப்படியே அந்த இதே மகிழ்ச்சியும் உற்சாகத்தோடு கருத்துக்களை சொல்லிடலாம்.
1: கண்டிப்பா. கடற்கரை அப்படிங்கும் பொழுது வேலூர் மாவட்டத்து பக்கத்துல சென்னை மாவட்டம் தான் இருக்கு. நாங்க அடிக்கடி அந்த மெரினா கடற்கரை அப்படிங்கறதுக்கு போய் சுத்தரா காற்று வாங்குவோம் மேம். மறக்கவே முடியாது, நானு என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே போவோம். போய் அந்த என்ன சொல்றது, அந்த லீவ் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல காலையில போனோம் அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சாயங்கால வேலை முழுக்க போனோம்னா நைட்டு தான் மறுபடியும் வருவோம். அவ்வளவு இதமா இருக்கும். இதுல என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, அந்த கடற்கரையில அந்த காற்று வரும், அந்த காற்று வாங்கறது ஒரு புறம் இருந்தது அப்படின்னா, அந்த கடற்கரையில அந்த அலை வரும், அந்த அலை வரும்பொழுது நம்ம காலை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலை வச்சுப்போம் இல்லையா, அந்த காலில அந்த அலை வந்து படும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அது சின்ன பிள்ளையா இருக்கிறச்ச நமக்காக நம்ம அம்மா நம்ம அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு நிக்கும் பொழுது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த கடற்கரை மண்ணில சூப்பரா அந்த மணல் வீடு அப்படிங்கறத கட்டுவோம். ஒரு பக்கத்துல மணல் வீட கட்டிட்டு இன்னொரு பக்கத்துல இருந்து அந்த கைய ஹேண்ட் ஷேக் பண்ணி குளிக்கிக்குவோம். எல்லாத்தோட அந்த கடல்ல அந்த மண்ணுல அந்த சூப்பரா காற்று வாங்கிக்கிட்டு அந்த சங்க ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து எடுத்து அதை சேகரிக்கிறது அப்படிங்கறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். கடற்கரை காத்துல உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது வரும் பாருங்க, ஒரு மனசுக்கு சந்தோஷம், ஒரு உற்சாகம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது வரவே வராது மேம். இப்போ
0: அப்படியே எங்களுக்கு கடற்கரைக்கு போய் அப்படி இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அவ்வளவு கடற்கரைன்னு சொல்லிட்டீங்க.
1: நான் அந்த கடற்கரையில நின்னு அந்த காத்தாடி விட்டு அந்த கடற்கரையில நின்னு அந்த பட்டம் விட்டு நாமளா அந்த அழகழகான அந்த பட்டத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் யார் பட்டம் சூப்பரா பறக்குது அப்படிங்கிற ஒரு ஞாபகம், காத்தாடி யார் காத்தாடி வேகமா சுத்துது அப்படிங்கிற அனுபவம் எல்லாம் அடேங்கப்பா அப்படியே நாங்க அங்க போயிட்டோம் மேம். ஆமா,
0: சரி, உங்களுடைய அனுபவங்களை அப்படி கலகலப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மிக்க நன்றி. நன்றி. பரந்த கடலின் பரப்பு மாதிரி, தொட்டு செல்லும் கடல் அலைகள் மாதிரி நம்முடைய நேயர் ரொம்ப அழகா பட்டியலிட்டுகிட்டே போனாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் தேநீர் நேரம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லிடுங்க.
2: வணக்கம் மேடம், நான் அரமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சரி, கடற்கரையும் கலகலப்பான மனநிலையும் உங்களுடைய அனுபவங்கள் சொல்லலாமா
2: மேடம்? அதாவது கடற்கரைக்கு எதுக்கு போறோம், என்ஜாய் பண்றதுக்கு தான் போறோம். கடற்கரையில போனா வித்தியாசமான விசித்திரமான பல காரியங்களை பார்க்கலாம்.
0: சரி.
2: ஆமா, கடற்கரையில போயிருச்சுன்னா நாம் வாழ்க்கை அனுபவத்தில் பார்க்க முடியாத பல விதமான வித்தியாசமான அனுபவங்கள். ஏன்னா அங்க வந்து பலதரப்பட்ட ஆட்கள் வருவாங்க, பல விதமா வருவாங்க, பல சூழ்நிலையில இருந்து வருவாங்க, என்ன குறிப்பா பல நாட்டுல இருந்து கூட வருவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பார்த்துட்டு வேடிக்கை, என்ன பொறுத்த அளவுல அதிகமா நான் வேடிக்கை தான் பார்ப்பேன், வேற நம்ம பார்க்கறது அவசியம் இல்லை. கடற்கரையில வந்து நல்லா தெரியும், நல்ல இயற்கை அழகு, நல்ல இனிமையான காலநிலை, கிளைமேட் எல்லாமே அழகா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த விதவிதமான ஆட்கள் வருவாங்க, விதவிதமான செயல்கள் புரிவாங்க, விதவிதமான காரியங்கள் செய்யும் போது விதவித வித்தியாசமான அனுபவங்களும் உணர்வுகளும் நமக்கு வரும்.
0: ஓகேங்க சார்.
2: இந்த விதமான விதவிதமான காரியங்களை பார்க்கும் போது நமது மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் அகன்று ஒரு புது உலகில் நாம் சென்றது போன்ற ஒரு அனுபவம் தோன்றும்.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.
2: சென்றால் நமக்கு வந்து புது விதமான அனுபவம் கிடைக்கும், புது தெம்பு உற்சாகம் கிடைக்கும்,
0: அப்படி மனதுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
2: கண்டிப்பா, நன்றி.
0: நன்றிங்க சார். நன்றி. நன்றி. கடற்கரையில் பயணித்த தங்களுடைய

0: அனுபவங்களை ரொம்ப சுவைப்பட நம்முடைய நேயர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ஆமா.
0: சரி, உங்க பெயர் ஊர் சொல்லிடலாமே? எப்படி
1: சொல்றேன், சோரங்கல்ல இருந்து முத்துவாசரி பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சரி,
1: கடற்கரை என்று சொன்ன உடனேயே மனசுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, 2/7/19 அன்னைக்கு அந்தமான் கடற்கரைக்கு போயிருந்தோம், ஒரு வாரமா ஃபேமிலி டூர்.
0: ஓகே.
1: ஆமா, அந்தமான் தீவில விழுந்துட்டு கடற்கரை பாக்கல, கண்ணுக்கு அழகான விருந்து, இயற்கைகள், கொஞ்சம் காட்சிகள், சூரியனுடைய உதயம், தண்ணீருடைய அலைகள் எல்லாம் பாக்கல. இங்க விட்டு பேரன் பேச்சு உல்லாசம் வேறாங்க, அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ஒரு வாரம் அங்க தங்கிந்து வரும்போது பிள்ளைகளை முதல்ல மலர்ச்சி மாறவே இல்லை. இன்னைக்கு அந்த ஞாபகம் அடிக்கடி வந்துட்டு, காரணம் நீங்களே இப்ப நினைவுப்படுத்தீங்க அந்த மகிழ்ச்சி கொண்டாடுறது. உண்மையிலேயே குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய காட்சிகள்ல, கடல் அலை தாராட்டக்கூடிய அந்த காட்சிகள் வந்து கண்ணுக்கு என்ன காட்சிகளாகவும் நோய்க்கு மருந்தாகவும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு பண்பலைக்கு நன்றி சொல்லி வாழ்த்து.
0: ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்தமானுக்கு பயணித்த அந்த ஞாபகம், கடல் அலைகளோடு உரையாடியது,
1: வாழ்த்துக்கள்
0: அப்படின்னு சொல்லிட்டு சுவைப்பட சொன்னீங்க. நன்றிங்க சார், நன்றி,
1: வாழ்த்துக்கள்,
0: நன்றி. சுவைப்படம் குழுவினர் குரல்கள் கடல் பூக்கள் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: நேர்களை நினைவுபடுத்துறோம், இன்னைக்கு சாயங்காலம் 4-2 நம்ம குமரி பண்பலை 101 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இடம்பெறுதுங்க. அந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போதே அதற்கான எஸ்எம்எஸ் அனுப்பலாம். குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 94-42-43-02-43. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இந்த விவரங்களுடன் 94-42-43-02-43 இந்த அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை சந்தோஷமா கேட்கலாம். இன்று மாலை 4-2 இப்போதே எஸ்எம்எஸ் அனுப்பி மகிழலாம். நேரம் இப்பொழுது மாலை 3:19 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை 101 நாம கேட்டுட்டு இருக்கோம் தேநீர் நேரம். நேரலையில் நம்மோடு உரையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: மனதை உறவுகளுக்கு அணிவான மாலை வணக்கம் கூறுகிறது. திருப்பூர் மாநகர் மனதை பரப்பிலிருந்து சரணசாமி பேசுகிறேன்.
0: ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்.
1: கடல் அலைகளும் களங்கமெல்லாம் மனமும் கடல் அலை கேக்குங்களா?
0: உங்களுடைய இணைப்பு விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் டவர் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் தெளிவான இடத்துல நின்னு பேசுனீங்கன்னா நேயர்கள் எல்லாம் கேட்பாங்க. இப்ப சொல்லுங்க சார்.
1: கடல் அலைகளும் மனநிலைங்களா?
0: அந்த நேயருக்கு தெளிவா அந்த இணைப்பு வந்து தெளிவு இல்லை. கலகலப்பான மனம் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய நேயர்கள் எல்லாம் சந்தோஷமா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நம்மோட இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. கடற்கரையும் கலகலப்பான மனமும் அப்படிங்கிற தலைப்புல இன்றைய தேநீர் நிறம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஓகேங்க சார்.
2: ரெண்டு வருஷத்து மேல மாலத்தீவு பேசுறேன். அதுல வந்து கடல் வந்து 5 கிலோமீட்டர் உள்ளது நடந்தே போலாம். அதுல வந்து கலர் மீன்கள் எல்லாம் நிறைய இருக்கும்.
0: சரி,
2: கால அப்படியே பிடிச்சி பிடிச்சி விளையாடும். அது ஒரு அனுபவம்.
0: சரி சரி.
2: ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு கடலுக்குள்ள நாங்க போனோம்.
0: ஓ,
2: இது ஒரு பெரிய அனுபவம்.
0: ஓகே ஓகே.
2: ஆமா, இதுதான் கடற்கரை அனுபவம். இப்படிதான் அனுபவிக்கணும். சும்மா கடல்ல போய் கால போய் நினைச்சிட்டு வந்துகிட்டு அதெல்லாம் ஈடுபடாது.
0: கடல் கடற்கரை அப்படின்னு சொல்லும் போதே நிறைய சுவாரஸ்யமான நினைவுகள்லாம் நம்மளோட மனசுல வரும். இந்த நேயர் கொஞ்சம் இப்போ உள்ள கூடுதல் டெக்னாலஜிக்குள்ளேயே ஊடுருவி போயாச்சு. இப்ப அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தலைப்போ நேயர்களுக்கு ஒரு முறை சொல்லிடலாம். கடற்கரையும் கலகலப்பான மனம். கடற்கரையில நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய பயனுள்ள அந்த பொழுதுபோக்குகள் இருக்குது. இன்னைக்கு நினைச்சாலும் என் மனசுல அப்படியே அந்த நிழலாடுது அப்படின்னு சொல்லி ஒரு சில தருணங்கள் இருக்கும்ல, அதை பத்தி தான் நேயர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுடைய கடற்கரையும் கலகலப்பான மனம் சொல்லுங்க சார்.
3: கடற்கரைக்கு பல இடம்
0: போயிருக்கேன்.
3: கடற்கரை போன என்னன்னா நல்ல காற்று நமக்கு கிடையாது. அது மாத்திரமே இல்ல, அதை கீழே உட்கார்ந்து கடல் ரசிக்கணும்.
0: சரி,
3: மீன்களை பிடிச்சு கொண்டு வராங்க, அதை பாக்குறதுக்கு தண்ணி அழகு. அது கூட வந்து சுற்று கடலில் உள்பாகம் உள்பாகம் ரொம்ப நேரத்துல அலமேங்களா மெதுவா வந்துட்டே இருக்கும். அது கிட்ட அதை இறங்கி காலை சுத்தமா கடி ஒரு கடலுக்கு ஒரு வணக்கம்
0: சொல்லுவான்.
3: இயற்கையும் நம்ம மனது குளிரும். அத மனது குளிர்ச்சோ நமக்கு மனதோட கஷ்டங்களும் போய்விடும்.
0: சரி, கடல் அலைகள் தாளாட்ட அந்த குடும்பத்தோடு போன அந்த நினைவுகள் அது இதெல்லாம் பத்தி பகிர்ந்துகிட்டீங்க. நன்றிங்க சார். நன்றி
3: நன்றி.
0: அப்படி குளிர்ச்சியா கடல் அலைகள் அடுத்தடுத்து வரும்போது நம்மளும் வேடிக்கை காமிக்கிற மாதிரி நம்மளுடைய காலை அதுல அப்படி நினைக்கும் போது அந்த குளிர்ச்சியும் நம்மளுடைய மனசுல ஏற்படக்கூடிய மலர்ச்சியும் ரொம்பவே அருமையா தான் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட அனுபவங்களை தான் நம்ம நேயர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
4: வில்லுக்குடி தொடைக்கோடை கண்ணன்.
0: ஓகே, இதே உற்சாகத்தோடு அப்படியே உங்களுடைய கடற்கரையும் கலகலப்பான மனநிலையும் பகிர்ந்துக்கலாமா?
4: கடற்கரையும் கடற்கரையும் மனநிலையும் நம்ம கன்னியாகுமரி கடலில் சூரிய உதயம் பார்ப்பதும் நம்ம ராக்கில் கடலை வந்து ரசிப்பதும் அருமையான ஒரு இது. இருந்தாலும் சாயங்காலம் சூரியன் மறையும் போது அந்த நிகழ்வினை பார்க்கும் போது மிக மகிழ்ச்சி.
0: கடலில் எத்தனை முறை நீங்க வந்து நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல அதாவது அந்த குமரி முனை

0: சுத்தி போய் அந்த சூர் கதிரவன் உதயமாகும் இதையும் மறையக்கூடிய காட்சியும் பார்த்திருப்பீங்க.
1: ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை
0: பார்த்திருப்பேன்.
1: அதற்கு சிற்பங்கள் வரைந்து அந்த கடல் அலைகள் வந்து அந்த சிற்பங்களை அரைத்து செல்லும்.
0: சிப்பி வச்சு கடல் மண்ணுல வந்து ஏதாவது கலைநயம் புரிவோம், அப்படியே கடலை வந்து மண்ணோடு இழுத்துட்டு போயிரும்.
1: அருமையான இது வந்து நம்ம கன்னியாகுமரி உடைய ஒரு இது.
0: சரி,
1: பரவாயில்ல.
0: ஓகேங்க சார், உங்களுடைய அந்த நிகழ்வுகள் அழகா சொன்னீங்க, சுவைப்பட சொன்னீங்க. நன்றிங்க சார்.
1: நன்றி, நன்றி மேடம்,
0: நன்றி. நிகழ்ச்சி ரொம்பவே உற்சாகமா நம்முடைய நேயர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதே உற்சாகத்தோடு இப்போ ஒரு பாடல் கேட்டுக்கிட்டே ரசிக்கலாம். உங்களுக்காக பாடல் வாந்துகிட்டே இருக்கு. நிலாவே வா அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து பாடல், பாடலை பாடியிருக்காங்க வித்யாசாகர், ஜெயச்சந்திரன், பி சுஜாதா குழுவினர். கவிஞர் வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகரின் இசையமைப்பில் இதோ பாடல் கேட்டுடலாம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: ஹலோ
3: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார், இவ்வளவு எங்க இருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார், 2 லட்சம்
5: என்னாச்சப்பா?
2: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
3: இருந்ததுதான். அடே,
2: கட் பண்ணிட்டான்.
5: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
5: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
6: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: நினைவுபடுத்துறோம் நேர்களே, இன்று மாலை 5:30 உழவர் உலகம், இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கொளித்துறை வினிஷா அவர்கள். அமுதசுரபி, மாடித்தோட்டத்தின் நன்மைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், அசோலாவின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாமே. நேரம் இப்பொழுது மாலை 3:33 ஆயாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து நேர்களோட பங்களிப்போட சூப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இது, தேநீர் நேரம். இந்த நிகழ்ச்சியில் கடற்கரையும் கலகலப்பான மனநிலையும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம நேர்கள்லாம் அட்டகாசமா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
10: வணக்கம், நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
9: சரிங்க சார், கடற்கரையும் கலகலப்பான உங்களுடைய மனநிலையும் சொல்லிடலாமா?
10: கடற்கரையும் கலகலப்பான மனம் வந்து நல்ல அருமையான ஒரு கருத்து. ஆனா இது வந்து இந்த கடற்கரை, நாங்க இந்த மணல்ல இருந்து விளையாடிட்டே இருப்போம்.
9: சரி,
10: இந்த மணல்ல இருந்து விளையாடிட்டு இருந்தா இந்த கோபுரம் வச்சு விளையாடிட்டே இருப்போம். கோபுரம் வச்சு விளையாடச்சும் அந்த கடல் அலைகள் வந்துட்டே இருக்கும்.
9: சரி,

0: கடல் அலையில வந்து அந்த கோபுர கட்டச்சமோ மணல்ல கட்டச்சமோ அதை அடிச்சு அப்படி இழுத்து கொண்டிருக்கும். ஆனா அதை பார்த்தேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான
1: அதாவது பெரிய வகங்களை கூட சின்ன பிள்ளைங்க மாதிரி ரசிக்க வைக்கும் சிறுவர் ஞாபகத்துக்கு போயிரும். ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா, நன்றி. கடற்கரையில மணல்களை குமிச்சு அப்படி கோபுரம் மாதிரி கட்டி விளையாடுறது பத்தியும், அது கடல் அலைகள்ல கரைஞ்சி போகும்போது நம்முடைய மனசுல ஏற்படக்கூடிய மட்டற்ற மகிழ்ச்சி பத்தியும் அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்முடைய நேயர். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: கன்னியாகுமரி, பகவதி.
1: சரி, உங்களுடைய கடற்கரையும் கலகலப்பான மனநிலை பத்தி சொல்லுங்க சார்.
2: குமரிமுனை கடல் முக்கடலும் சந்திக்கும் கன்னியாகுமரி, அது பெரிய விசேஷம்.
1: சரி,
2: ஒரு அதாவது சூரியன் உதயமாறு பார்க்கலாம், அடையாளம் பார்க்கலாம், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் அடையும் போது சந்திரன் உதிக்கிறதை பார்க்கலாம்.
1: சரி, உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி தானே நீங்க சொன்னீங்க, இப்போ தினசரி உங்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இல்லையா? சரி, தினசரி நீங்க வந்து அந்த கடற்கரையில நீங்க என்ன மாதிரி எல்லாம் நீங்க வந்து மறக்க முடியாது அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி விஷயத்த சொல்லுவீங்க?
2: அதாவது மறக்க முடியாத விஷயம் வந்து, இப்ப அரபிக் கடல்ல காற்று கூடுதலா இருந்தா அலை கூடிரும்.
1: சரி,
2: அந்த நேரத்துல நம்ம கடல் பக்கம் நெருங்க கூடாது, ஆபத்தாயிரும்.
1: சரி,
2: ஆனா அதே சமயத்துல வங்காள விரிகுடா கடல்ல காத்து குறைவா இருந்தா தண்ணி குளம் மாறி கிடக்கும். கடல்ல நீந்தி போதா நம்ம நினைக்கலாம்.
1: நான்
2: ஒரு வாட்டி நீந்தியே போயிருக்கேன் பாறை விவேகானந்தர் ஆக்குவர.
1: ஓ சரி சரி சரி,
2: அதனால அது வந்து கன்னியாகுமரி வந்து பயங்கர ஒரு விசேஷமான ஒரு இடம்.
1: ஓகே, உங்களுக்கு வந்து கடற்கரையை தாண்டி கடலோடும் நிறைய அனுபவங்கள் இருக்குது இல்லையா?
2: ஒரு நபர் வந்து சில்பம் கழிச்சுதான் சாவலாம் நட்டு, அப்ப அவன் வந்து நம்ம சில்பத்து தான் அடிச்சாச்சே
1: சார். இப்ப வந்து கடற்கரை சார்ந்த ஒரு கலகலப்பான விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஏத்த மாதிரி. உங்க உற்சாகமா நீங்க வந்து பங்கேற்று பேசினீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிங்க சார். நன்றி,
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி. தேநீர் நேரத்தில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், ராதாகிருஷ்ணன், கருப்புக்கோடு.
1: ஓகே, சொல்லுங்க ஐயா.
3: அந்த ஒரு 15 வருஷமா மங்களூர் கடற்கரையில இருந்துட்டு இருந்தேன்.
1: சரி,
3: அங்க ஒரு நாளைக்கு ஒரு கப்பல் துறைமுகம் உண்டு, கப்பல் துறைமுகம் உண்டு.
1: சரி,
3: அப்ப அந்த கப்பல் வந்து அது எல்லையில நிற்கும், அதுக்கு பிறகு எம்முட்டின்னு ஒரு இயந்திரம் தான் அதை இழுத்துட்டு வரும். அந்த இயந்திரம் கடல்ல போச்சுமே கோளாறு ரிப்பேர் ஆயிடுச்சு.
1: சரி,
3: நல்ல காற்றும் மழையும். அப்ப அந்த எம்முட்டியானது அப்படி காத்துல அடிச்சு நாங்க இருக்கக்கூடிய இடத்துல கடற்கரையில ஒதுக்கிச்சு.
1: ஓகே,
3: அதுல இருந்து ஒரு ஆளு நீந்தி வந்துட்டாரு கடை வெளியே.
1: ஓகே, சரி,
3: ஒரு ஆளு கேரளா, ஒரு ஆளு பயந்து அப்படி இறந்துட்டாரு. அதெல்லாம் பாக்கியமே கடற்கரையெல்லாம் ரொம்ப கஷ்டமான.
1: சரி, இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, கடற்கரையும் கலகலப்பான மணலையும். கடற்கரையில நீங்க எந்த மாதிரி மகிழ்ச்சியா உங்களுடைய பொழுது செலவு செய்வீங்க அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில பேசக்கூடிய நேயர்கள் அது தொடர்பா பேசினா ரொம்ப சிறப்பா இருக்கும்.
3: சின்ன பிள்ளை இருக்கும்போது கடற்கரையில ராமன் தோச்சான் கடல் செய்து எழுதுனா கடல் வந்து அதை அழிச்சு போடும். ஆனா அது சின்ன விளையாட்டு.
1: ஓ சரி,
3: அதெல்லாம் நாங்களுக்கு ஒரு விளையாட்டு. மண்டக்காடு கடல்ல கடல்ல நீந்தி இருக்கும்.
1: ஓ சரி சரி, ஓகே. அந்த கால நினைவுகள் எல்லாம் அப்படி ஞாபகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியில சொன்னீங்க, பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க சார். நேரம் நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய நேயர்கள், கடற்கரையில நம்ம வந்து எப்படி எல்லாம் பொழுதுகளை செலவிட்டோம், குடும்பம் நண்பர்கள் இப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா நம்மளே அந்த இளமை காலங்கள்ல வந்து மணல்கள்ல விளையாடி இருப்போம். அந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்று பேசலாம். கடற்கரையும் கலகலப்பான மனநிலையும் அப்படிங்கறதா இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இயற்கை திரைப்படத்துல இருந்து

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 2330 66.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போ

0: டீலர் வசந்த் அன்கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: விஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
2: உடனடி டெலிவரி,
3: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
2: தொடர்புக்கு
3: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர்
4: 9442109.
5: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
6: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
7: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
8: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நேரம் இப்பொழுது மாலை 3:46 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து சூப்பரா நம்ம நேயர்கள்லாம் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. இன்றைய தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சிகள். இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு கடற்கரையும் கலகலப்பான மனநிலையும். நம்மோடு பேச போகும் அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் அம்மா. அம்மா, நம்ம கடற்கரைக்கு போனாலே எத்தனை வயசா இருந்தாலும் நமக்கு அந்த குழந்தைகள் மனசு வந்து மாட்டேன்னா இல்ல, அந்த கடல் அலைய பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு மனசு புதுகலுக்கு வந்துடும். கடல் அலைகிட்ட நின்று நம்ம காலை வச்சு அந்த தண்ணி நம்ம காலில் பட்டு நம்ம காலு மண்ணுக்குள்க போகும் போது அது அப்படி ஒரு சந்தோஷம் வருமா கடல் அலைய பார்க்கும் போதே. அதுக்கப்புறம் வந்து சின்ன கிளையில நம்ம கடல் குச்சி அந்த பாசி அந்த சிப்பி எல்லாமே பறக்கணும். ஏன்னா எங்க அக்கா ஒரு கன்னியாகுமரி, அப்ப நான் சின்ன பிள்ளையில இருந்து அங்க அடிக்கடி போறதுனால எப்பவுமே முக்கால் வந்து கடற்கரை பக்கம் தான். நமக்கு வந்து கடல்ல போய் வயாம இப்ப சாங்க நானா போய் விளையாடதும் அந்த கடல் குச்சி பறக்கதும் பாசிகளை பறக்கதும் சிப்பிகளை பறக்க வச்சு விளையாடதும் மண்ணு பூச்சி வச்சு விளையாடதும் அதே பழைய நினைவுகளும் வருமா.
0: சரி,
1: ரொம்ப சந்தோஷமான நினைவுகள்மா.
0: ஓகே, அந்த சின்ன பிள்ளையில அந்த கடல் குச்சி வந்து சேகரிச்சு அதை அப்புறமா ஸ்கூலுக்கு கொண்டு போய் நான் கடற்கரைக்கு போனே கடல் குச்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க இல்லையா?
1: அப்ப நமக்கு சிலேட்டு.
0: ஆமா, சிலேட்டு.
1: அப்ப அப்ப அந்த சிலேட்ல எழுதும் போது இந்த எழுத்து வடிவமா இருக்கும், கொடி எழுத்தா இருக்கும், அழகா இருக்கும். பிள்ளைகளுக்கும் கொடுத்து நம்ம கொண்டு போறது அப்பனா இதெல்லாம் கடைகள்ல எல்லாம் கிடைக்காது இல்ல, அதனால இந்த குச்சி இந்த விசேஷமான இருக்கும். நிறைய பறக்கிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கொடுத்து நம்ம எழுத வச்சு அது ஒரு சந்தோஷமான நிகழ்வுமா.
0: அந்த கடற்குச்சி இந்த ஒரு ரவுண்டா பால் மாதிரி இருக்கும்ல, அதுல நம்ம உடைச்சு உடைச்சு எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுப்போம்.
1: ஆமா ஆமா, அது உருண்டையா இருக்கும், அது வந்து நீளமா இருக்கும். அந்த நம்ம அந்த குச்சி வந்து எழுதுறதுக்கு சூப்பரா அழகா இருக்கும், சிலேட்டு எழுதுறதுக்கு அழகா இருக்கும்.
0: சரிமா, மீண்டும் அந்த சிறுவர் அப்படிங்கிற அந்த நினைவு வந்து அழகா பகிர்ந்துகிட்டீங்க. கடலைக்கு போகும்போது கடற்கரைகள்ல உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளுக்கு அந்த மீண்டும் குழந்தை அப்படிங்கிற ஒரு பருவத்துக்கு போன ஒரு ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னீங்க. நன்றி அம்மா.
1: நன்றி.
0: நம்மோடு நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். சகோதரிக்கு உற்சாகமான வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலியல் ரஹ்மான்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: அம்மா, கடற்கரை கலகலப்பான மனமும்.
0: ஆமா,

0: அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயதுல இருந்து நம்ம கடற்கரைக்கு போகும்போது ஜாலியாக இருந்து விளையாடி எடுத்துட்டு இருப்போம்.
1: ஆமா
0: ஆனா கொஞ்சம் வயது முதிர்ந்த பிற்பாடு கடற்கரை காலம் வந்துடும். அதான் நடக்கும். அந்த சிறுவர்களா இருக்கும்போது இந்த ஒரு இந்த கடல் குட்டி, அந்த கடல் குட்டி, அந்த சிப்பி, இதெல்லாம் ஒதுங்கிறது எடுக்கிற வைக்க ஒரு ஆனந்தமா இருக்கும். அதாவது கடற்கரை கடல்னாலும் மக்களுக்கு ஆனந்தம் தான். அதுல கொஞ்சம் கூட ஆனந்தமா இருக்கும். சிறுவர்கள்லாம் ரொம்ப சோகமா இருந்து நம்ம கையாணி இப்ப கூட்டுரு வரணும். இப்ப உள்ள காலகட்டம் அந்த அன்னைக்கு உள்ள காலகட்டங்களும் நம்மள அவ்வளவு கவனமா இல்ல. மக்கள் நம்ம பாதுகாப்பா தான் பிடிச்சிட்டு கூட்டு போவாங்க, கூட்டு வருவாங்க. ஆனா இந்த காலத்துல இப்ப அப்படி இல்லாம நவீன காலம் இந்த படகு இடத்துல முன்னாடி எங்க காலங்கள்ல ரொம்ப அபூர்வம்.

0: இந்த படங்களெல்லாம் முன்னாடி எங்க காலங்கள்ல ரொம்ப அபூர்வமா இருந்ததுமா. கன்னியாகுமரி விவேகானந்தர் பார்க்கலாம் போறது.
1: ஓகே, இப்படி நம்ம வந்து கடற்கரை அப்படின்னு சொன்னா நம்ம மாவட்டம் அப்படிங்கும்போது மூன்று பக்கம் கடல், சோ நிறைய வந்து நம்ம பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா?
0: ஆமாமா.
1: ஓகே, அழகா சொன்னீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிங்க சார்.
0: நன்றி.
1: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நம்மோட பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: பூதபாண்டி முத்துலட்சுமி.
1: ஓகே,
2: கொடுத்த தலைப்புக்கு நன்றி மேடம். நல்ல தலைப்பு, கரகர நினைவுபடுத்திருக்கீங்க.
1: ஓகே,
2: நான் வந்து இப்ப நமக்கு தூரமா பிள்ளைங்களை கூட்டு போக முடியாது, நம்ம மாவட்டத்துல பக்கத்துல இருக்கு, செலவு குறவு, அதெல்லாம் நாங்க அடிக்கடி கடற்கரைக்கு போகும்.
1: சரி, ஓகே.
2: ஆனா அங்க போகும்போது பக்கத்துல விக்கிற கடலை, மாங்காய், சுண்டல், அத மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கடற்கரையில ஆட்களோட ஆட்களெல்லாம் பாத்துட்டு, கடற்கரை பாத்துட்டு, வளையல் பொட்டு அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு ஜாலியா வர்றோம் மேடம்.
1: ஓகே, ஜாலியா மன நிறைவோடி. செலவு இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா நம்ம வந்து போகும்போது எப்படியும் நம்மளுக்கு கண்டிப்பா செலவு வந்துரும்ல. அது மகிழ்ச்சியான ஒரு ஒரு குடும்பத்தோட ஒரு சந்தோஷமான ஒரு இதா இருக்கும்ல.
2: நம்மளே வீட்ல இருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு, காஃபி ஏதாவது பக்கத்துல ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஏறி வரும்போது சூப்பரா இருக்கும்.
1: அடடா, போயிட்டு வந்த ஒரு திருப்தி வந்துடுச்சு. சரியம்மா, இதே மகிழ்ச்சியோடு என்னைக்கும் இருக்கட்டும், உங்களுடைய பயணம் சிறப்பா இருக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றிமா. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில இனி கட்டுமரக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுடலாம். மனோ அவங்களுடைய குரலில் இளையராஜாவின் இசையமைப்பில் பாடலை எழுதியிருக்காங்க பி வாசு.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லை சரம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலையும் நம்ம குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் நிகழ்ச்சி நாம கேட்டுட்டு இருக்கோம். நம் நிகழ்ச்சியில் அடுத்து பேச காத்திருக்கும் நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஓகேமா, சுருக்கமா சொல்லுங்க. ஓகே,
3: அப்போ அங்க போயாச்சு, நல்ல பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போவோமா, பிள்ளைகள எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இங்க இருந்து வீட்டுல போகும்போது ஃபர்ஸ்ட் கடற்கரைக்கு போகணும்னு சொல்லிட்டே போவோம். அப்ப போன உடனே காலையில நினைச்சிட்டு தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. நகத பிள்ளைங்க எல்லாம் கூட்ட வரவே செய்யாதுங்க. இது என்ன செய்யணும், நம்மளுக்கு அந்த கடந்த கால நினைவுகள் எல்லாம் நமக்கே கொண்டு வந்து தந்துரு. எப்படின்னா தேரி மண்ணில் மாதிரி கூட்டி வச்ச புது மாதிரி கோபுரம் மாதிரி வச்சிடும், வச்சுட்டு அந்த அலை வரும் இல்ல, அரை வரல எப்படி வரும்னு பாத்துக்கிட்டே இருக்கும். அது அலைஞ்சு அப்படியே அழிஞ்சு போகக்கூடிய நேரத்துல, அது அலை வந்து அடிச்சு அப்படி போகக்கூடிய நேரத்துல ரொம்ப சந்தோஷம். அப்போ நமக்கு வந்து பழைய நினைவுகள்.
2: கண்டிப்பா, நீங்க சொன்ன அந்த நினைவு ரொம்ப அருமையா இருந்துச்சு. நேரம் நெருங்கிடுச்சு, சோ உங்கள்ட்ட பேசினதுல மகிழ்ச்சி, நன்றிமா. ரொம்ப சுருக்கமா அழகா பேசினாங்க நேர்களை. இதுவரை நம்ம குமரி பண்பலை 101 இருந்து தேநீர் நேரம், இதில் கடற்கரையும் கலகலப்பான மனமும் நேரலை கேட்டோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும், பங்கு கொள்ள முயற்சித்த மற்றும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீ நிர்த்தியா. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
4: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம்

0: மகளிர் முன்னேற்றம் கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவிர்க்க அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: இனிய விடுமுறை நாளின் மாலை பொழுதில் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மனம் ரசிக்கும் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் 4:03. இப்போது கேட்போம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதியுதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும் குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம் தொடர்ந்து கிடைத்திருக்கவும் சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும் அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்ட், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷி லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவிக்குழுக்கள், கிராம அமைப்புகள், கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல், பெண்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல்,

சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ்நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷீ லிப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன் உதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேரம் 4:07. இப்போது மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்கலாம். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் 1 வரை, அடுத்த மாதம் 1 வரை சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான்பலை 101. சூப்பரா இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி வலம் வர காத்திருக்கு நேர்களே. உங்களோட விருப்ப பாடல்களை எஸ்எம்எஸ் வழியாக அனுப்பியிருக்கீங்க எங்களுக்கு. உங்கள் விருப்ப பாடல்களை இப்போது 5 வரை கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக சிட்டுக்குருவி அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம். எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. இளையராஜாவின் இசையில் வாயின் வரிகளில் இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்எம்எஸ் வழியாக மீனாட்சிபுரம் கோகுல்ராம். இந்த நேருக்காக இந்த பாடல் இப்போது

எஸ்எம்எஸ் உங்கள் ஜெய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் விருப்ப பாடலில் சூப்பராக கேட்டுகிட்டே இருக்கீங்க, அழகழகான பாடல்கள் அனுப்பியிருக்கீங்க. நேரம் 4:13 ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் அடுத்ததாக தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க, இளையராஜா வினிசையில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில். இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலாக எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கும் நேயர் வெள்ளமோடி நடராஜன், இந்த நேருக்காக இந்த பாடல்.

பாடலை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 4:19 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. உங்கள் விருப்ப பாடல்கள் அனுப்பின நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பினோமே நம்ம பாடல் வருது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க, நிச்சயமாக வரும். சரி, அண்ணம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. கேஜேஜஸ் சித்ரா பாடியிருக்காங்க இளையராஜாவின் இசையில். இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க பாரசாலை ராதாகிருஷ்ணன்.

நேர்களே, இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி வலம் வரும். உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குழித்துறை வினிஷா அவர்கள். அமுத சுரபி மாடி தோட்டத்தின் நன்மைகள் உரையாடல் இடம்பெறும். நொடிகளில் சில நுட்பங்கள், அசோலாவின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள். கேட்க தவறாதீர்கள், இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி.

நேரம் 4:25 போகுதுங்க. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.1 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. உங்க விருப்பப்பாடல அப்படியே உங்க, அதாவது இந்த நிகழ்ச்சியில கேட்டுட்டே இருக்கீங்க, உங்க விருப்பப்பாடல் தான் வந்துல வந்துட்டே இருக்கு. SMS அனுப்பியிருக்குமே, நம்ம விருப்பப்பாடல் வருமோ அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கீங்க. நிச்சயமா வருங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வலம் வர இருக்கு. இது நிறைய பேரோட ஃபேவரட் பாடலாக கூட இருக்கும். ஏஆர் ரஹ்மான் இசையில் வாலியின் வரிகளில் உன்னிமிரன் பாடியிருக்காங்க. நிச்சயமா கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பாடல்னு. இந்த பாடல இந்த நிகழ்ச்சியில SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில வந்து தன்னோட விருப்ப பாடலாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் வடசேரியிலிருந்து ராமலட்சுமணன், ஜி கிருஷ்ணவேணி,

நேரம் 4:31. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திலிருந்து ஒரு எஸ் ஜானகி பாடியிருக்க ஒரு பாடலை கேட்க போறோம். SN சுப்பைய நாயுடு இசையில் இந்த பாடல் வருது. இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடல், இந்த பாடல் வேணும் அப்படின்னு SMS பண்ணியிருக்காங்க நேயர்கள். மேலக்கரிலிருந்து வேலப்பன் அப்படின்ற நேயர் SMS பண்ணியிருக்காங்க. இந்த நேயருக்காக இந்த பாடல் இப்போது.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காலவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா, பாடு.

நேர்கள் உச்சமாக கேட்டுட்ருக்கிறது குமரி பண்பலை 101, இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:39. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருது ராவணன் திரைப்பட பாடல். இந்த பாடல் தன்னோட விருப்ப பாடலாக தெரிவிச்சிருக்காங்க லட்சுமிபுரத்திலிருந்து நிஷா. இந்த நேருக்காக இந்த பாடல் இப்போது

நேர்களை இன்று 8 மணிக்கு மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும்.

நேரம் 4:45. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நம்ம நிகழ்ச்சியில் எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக லவ் டுடே திரைப்பட பாடல் வலம் வர இருக்கு. முகமது இஸ்லாம், பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளில் சிவாவின் இசையில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வடசீரிலிருந்து லட்சுமி.

நேரம் 4:51. இது ஆகாஷ்வாணியில் குமரி பண்பலை 101 நாகர்கோவில் வானொலி நிலையம். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேட்டுக்குடி திரைப்பட பாடல் கேட்கலாம். மனு சித்ரா பாடியிருக்காங்க, சிற்பியின் இசையில், பழனி பாரதியின் வரிகளில். இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடல கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோவில் விஷால்.

0: நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இனி கேட்போம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பாண்பலை 101.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் முன்னேறியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 339 நகரங்களில் 1111 மையங்களில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. சமூக நீதி வரலாற்றை தவேக அரசு இருட்டடிப்பு செய்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு அலட்சியமாக இருந்து காவிரி உரிமையை இழந்துவிடக்கூடும்

0: கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பொன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: தெற்கு கடலோரம் இசைப்பாடும் பண்பலை. இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:40 நொடி. ஆரம்பமாவது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரு இசைச்சரம். யாரோ என்று எண்ணிய நினைவுகள் ஓடி மறைய நாம் வேறோ என்று சொல்லும் நிலை வந்ததென்ன? விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய வாழ்க்கை படகு திரைப்பட பாடல் நம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாகும்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: வண்ணங்கள் பல இருந்தாலும் உந்தன் எண்ணத்தில் மிளிரும் வண்ணமே நிலையானதும் விருப்பமானதும். வாலியின் வரிகளில் இளையராஜா இசையில் இளையராஜா எஸ் ஜானகி பாடிய அவதாரம் திரைப்பட பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேர்களை இன்று இரவு 7 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். நேரம் 5:14 ஆயிட்டிருக்கு. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலையின் 101 முல்லைச்சிறு நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. தவிப்புகள் தொடரும் வரை குழப்பத்திற்கு முடிவு என்பது இல்லவே இல்லைங்க. மங்கையின் மனமறிய தவிப்பதோ இவன் மனம், வைரமுத்து வரிகளில் என்ன ரகுநாதன் இசையில் விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் பாடிய தென்மேற்கு பருவக்காற்று திரைப்பட பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: இன்று மாலை மணி 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குழித்துறை வினிஷா அவர்கள். அமுது சுரபி மாடித்தோட்டத்தின் நன்மைகள் உரையாடல் இடம்பெறும். நொடிகளில் சில நுட்பங்கள். அசோலாவின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள். நேரம் 5:20:30. இது ஆகாஷ்வாணியின் குமரி பண்பலை 101 நாகர்கோவில் வானொலி நிலையம். முழுச்சிற நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. எங்கெங்கோ ஓடி ஓடி சென்று பார்த்தாலும் நிலவு என் கண்முன்னே தான் தெரிகிறது. வெண்ணிலவே, நீ பின்தொடர்வது நீயா இல்லை நானா? சென்றுடன் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல், செல்வராகவன் வரிகளில் பவர் பாண்டி திரைப்பட பாடல்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டே இருக்கீங்க முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான் வலை 101 நேரம் 5:25:40 ஆயிட்டிருக்கு. நம்மை நாமே உணரும் வரை எதை எதையோ தேடி அலைகிறோம். நமக்குள் இறைவனை உணரும் நொடியில் மனமோ அமைதியின் பிடியில். யுவன் சங்கர் ராஜா லியோன் ஜேம்ஸ் பாடிய பாடல் டிராகன் திரைப்பட பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இருக்கும்.

இதுவரை கேட்டு ரசித்தது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். இது உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8 மணிக்கு மனதின் குரல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும்.

விடுமுறை நாளே மகிழ்ச்சியா கொண்டாடிட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 நேரம் 5:30. இப்போதை கேட்கலாம்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி வெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குளித்துறை எல் வினிஷா அவர்கள். அமுத சுரபி, மாடித்தோட்டம் தரும் நன்மைகள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள்,

0: கசோலாவின் முக்கியத்துவம். பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்த நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நாம் செய்யும் தொழிலில் 1000 தடைக்கற்கள் வந்துவிடும். நம்மை சாதிக்க விடாமல் இருக்க தடைக்கற்களை வாழ்க்கையின் படிக்கற்களாக மாற்ற முயல்வோம். உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
0: இனி செவ்வாழை சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் குளித்துறை எல் வினிஷா அவர்கள்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேர் வினிஷா, கன்னியாகுமரி மாவட்டம் களியக்கவளை பகுதியில இருந்து வந்திருக்கேன்.
2: உங்க குடும்பம் வந்து பாரம்பரியமா விவசாய குடும்பம் தானா?
3: எங்க குடும்பம் பாரம்பரியமா விவசாய குடும்பம் தான்.
2: உங்க வீட்டுல வந்து யார் யாரெல்லாம் விவசாயம் பண்றாங்க?
3: எங்க அப்பா அண்ணன் விவசாயம் பண்றாங்க, மெயினா செவ்வாழை பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க.
2: செவ்வாழை சாகுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, எத்தனை வருடமா செவ்வாழை சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நாங்க செவ்வாழை சாகுபடி ஒரு 10 வருடமாக பண்ணிட்டு இருக்கோம். எங்க அப்பாவும் அண்ணாவும் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்.
2: மத்த சாகுபடியை விட செவ்வாழை சாகுபடி பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஏத்தன் அப்புறம் வந்து ரசகதளி இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு பத்தலே ஒதுங்கிரும். ஆனா இது 12 மாசம்னு சொல்றாங்க, எப்படி இது?
3: கண்டிப்பா மேம், இது வந்து ரொம்பவே அதிக விளைச்சல் தரக்கூடியது. நம்ம சந்தையில விற்கும் போது இது வந்து அதிகமா ரேட் அதிகமா இருக்கும். அதனால இது வந்து பாதுகாத்து வர்றதுக்கே ஒரு 12 மாத காலம், 15 காலம் ஆகுது.
2: 15 மாசம் ஆகலாம்.
3: 15 மாதம் ஆகும். நம்ம அத சாகுபடி பண்றதுக்கு ரொம்ப விளைச்சல், மண்ணு, அதோட நீர்ப்பாசனம் இதெல்லாம் நம்ம ஏத்த காலம் வர்றதுக்கு மழைக்காலங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். மழைக்காலம் வர்றதுனாலே ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா தண்டு ரொம்ப வலுவு கம்மியா இருக்கும், அதனால தண்டு வந்து சாய்ந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: பொதுவாகவே வந்து இந்த வாழை வந்து எல்லா மண்ணிலையும் வராது, அதுக்கான சில வகையான மண்கள்ல மட்டும்தான் வரும், செம்மண் சார்ந்த மண்ணில தான் அதிகம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஊரை பொறுத்த அளவுல செவ்வாழை சாகுபடிக்கு ஏத்த மண்ணு தானே அது?
3: எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அது செவ்வாழைக்கு ஏத்த மண்ணு தான். மெயினா செம்மண்ல தான் அது வந்து அதிகப்படியான விளைச்சலை தரும்.
2: கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நாங்க வந்து 10 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கோம் செவ்வாழை சாகுபடி.
2: 10 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுல்லாவே சொந்த நிலமா இல்லனா பாட்டு நிலமா?
3: இது எங்க சொந்த நிலம் கிடையாது, நாங்க வந்து குத்தகைக்கு 10 வருட காலமாக எடுத்துட்டு இருக்கோம்.
2: எடுத்து
3: பண்ணிட்டு இருக்கோம்.
2: இப்ப செவ்வாழையில உங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்குதா?
3: போதுமான வருமானம் எங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கிறது.
2: இப்ப செவ்வாழை சாகுபடியை பொறுத்த அளவுல அந்த கன்று தேர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி கன்று தேர்வு பண்றீங்க? உங்க இடங்கள்ல இருந்துதான் வாங்குறீங்களா, இல்லைன்னா வெளியில வேற இடங்கள்ல இருந்து கன்று வாங்கி அதை நடுறீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தடவை நட்டு முடிச்சதுன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கண்ணை மாற்றி வேற இடத்த நட்டு அந்த மாதிரி பண்றீங்களா, எப்படி பண்றீங்க?
3: முதல்ல வந்து கன்றுகள் வந்து ஆரோக்கியமான கன்றுன்னு முதல்ல பாக்கணும். பார்த்துட்டு இல்லைன்னா நம்ம ஏற்கனவே வளர்த்துருப்போம், அதுல இருந்து பக்க கன்றுகள் வரும், அந்த கன்றுல இருந்தே நம்ம வந்து எடுக்கலாம். இல்லைன்னா தேவைப்பட்டா சந்தைகள்ல இருந்து வாங்கலாம். ஆனா உள்ளூர்ல இருந்து தான் நாங்க வந்து பக்க கன்றுகளை வாங்குறோம்.
2: உள்ளூர்லன்னா இப்ப உங்களுக்கு வரக்கூடிய அந்த கன்றுகளை நீங்க எடுத்து மாற்றி நடுறது இல்லையா?
3: அதை மாற்றி நடுறோம். சில கன்றுகள் வந்து ஆரோக்கியமற்றதா இருக்கும், அதை நட்ட நமக்கு எந்த விளைச்சலும் தராது, ஆனா கம்மியா தான் நமக்கு அந்த இது கிடைக்கும். அதனால சந்தைகள்ல இருந்து விலைக்கு நாங்க நல்ல பக்க கன்றுகளை வாங்குவோம், ஆரோக்கியமான கன்றுகளா பார்த்து.
2: ஒரு கன்றுக்கு நம்மளுக்கு எவ்வளவு ரூபாய் சொல்றாங்க?
3: ஒரு கிலோக்கு 70-80 கிட்ட வரும்.
2: ஒரு கிலோவுக்கு?
3: ஒரு கிலோ.
2: ஒரு கிலோல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கண்ணு நிக்கும்.
3: ஆமா,
2: அந்த மாதிரி. ஆனா 70 ரூபாய் ரேட் இருக்கு.
3: ரேட் இருக்கு.
2: இப்போ நீங்க அதை வாங்கி அதை எப்படி தரம் பிரிக்கிறீங்க? இதுதான் தரமான கன்று அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது
3: ஆரோக்கியமான தண்டுன்னா பார்த்தாலே தெரியும், ஒரு வளர்ச்சி, அந்த ஒரு சின்ன இலை துளிர்வு மாதிரி இருக்கும். இப்ப ஆரோக்கியம் அற்ற கன்றுன்னா அழுகி அந்த மாதிரி இருக்கும், நாங்க அதை எடுக்க மாட்டோம், நமக்கு விளைச்சல் தராத பார்த்து எடுத்து.
2: இப்ப கன்று பராமரிப்பு அப்படிங்கறது வந்து ரொம்பவே முக்கியம். நட்டதுக்கு பிறகு ஆன பராமரிப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி பராமரிக்கிறீங்க?
3: பராமரிப்புனா இயற்கை உரங்கள் மெயினா நாங்க பண்றோம். தொழு உரம், சாண உரம், பக்கத்து வீட்டுல ஏதாவது இருக்கும் அந்த ஊரை சுத்தி உங்களுடைய காய்கறி வேஸ்ட் எல்லாம் எங்களுக்கு தந்துருங்க, அதை வந்து நாங்க தொழு உரம் பயன்படுத்துறோம். இது போக எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அருகில் உள்ள வேளாண்மை அலுவலகத்தை மேற்கொண்டு அங்க இருந்து நாங்க உரங்களை எல்லாம் வாங்கி வாழைகளுக்கு நாங்க அதை வந்து

0: போட்டு ஆரோக்கியமாக பராமரிக்கிறோம்.
1: சரி, இப்போ நீங்கள் தொழு உரம் நான் போடுறோம் அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கு பசுமாடுகள் இருக்கா, அதிலிருந்து தான் தொழு உரம் வாங்குறீங்களா இல்லைன்னா வெளியிலேருந்து வாங்குறீங்களா?
0: இல்ல, வெளியில இருந்து தான் நாங்க வாங்குறோம். வாங்கி நாங்க அதை வந்து சேமிச்சு வச்சிருப்போம். நல்லா வெயில்ல பார்த்து நல்லா காய வச்சு அதை வந்து நாங்க வந்து எடுத்துப்போம். எடுத்து அதுக்கு ஏத்த காலம் வரும்போது நாங்க தொழு உரங்களை போட்டு ஆரோக்கியமா இன்னும் நல்ல செழிப்போட வளர நாங்க வாழைகளுக்கு உரங்களை போடுவோம்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட 12 மாதத்திற்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, உரங்கள் வந்து எத்தனை தடவை கொடுக்குறீங்க?
0: உரம் வந்து ஒரு மாசத்துக்கு நாங்க ஒரு 3 வாட்டி போடுவோம். அது கன்று வளர்றது பொறுத்து. இப்போ வந்து ஒரு கன்று வளருதுன்னா சின்ன இதில் போட மாட்டோம், கொஞ்சம் அது பாதி அளவு வந்த உடனே போட தொடங்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம். அடுத்து ஒரு 12 மாதம் இன்னும் ஒரு 10 வாட்டியாவது அதுக்கு போட்டுருவோம்.
1: உரம் கொடுக்கணும்,
0: உரம் கொடுக்கணும்.
1: கொடுத்தா தான் நல்ல
0: நல்ல விளைச்சல்
1: விளைச்சல்
0: தரும்,
1: கிடைக்கும்,
0: சீக்கிரமாக வளரும், சீக்கிரமாக நமக்கு கனி தரும். ஆனால் மேக்சிமம் வந்து ஒரு 16 to 18 காலம் தான் வாழைகளுக்கு விளைச்சல் தாரது. இப்போ நம்ம நல்ல உரம் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து அதிகமான விளைச்சல் தரும். சீக்கிரமாவே ஒரு 12 மாதத்துக்குள்ளே நமக்கு அதிக விளைச்சல் தரும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து செவ்வாழை சாகுபடி நாங்க பண்றோம், கிட்டத்தட்ட 10 தடவை வந்து நாங்க உரம் போடணும், 12 மாதத்துக்கு மேலேயே ஆகும்னு சொன்னீங்க, தண்ணீர்லாம் எப்படி கொடுக்குறீங்க?
0: தண்ணீர்னா போர், கிணற்றடி தோண்டி அதில் போர் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஆனால் மழைக்காலங்கள்னா நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். 2 வாட்டி நாங்கள் வந்து தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். ஆனால் அதிகமாக தண்ணீர் ஊற்றினாலுமே வாழைகளோட வேர்கள் வந்து அழுகிறோம். இதனால் மழை அது சரிந்து விழுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இல்லைன்னா அது வந்து நமக்கு விளைச்சல் தராது, வாழை அதிகமாக அழுகிட்டுன்னு. அதனால் கம்மியாக தான் அதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவோம்.
1: இப்போ செவ்வாழையை பொறுத்த அளவில் இயற்கை இடர்பாடுகளை தாங்கி வளருமா, அல்லது அதுக்கு வந்து இந்த முட்டு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணுமா எப்படி?
0: கண்டிப்பா அது வந்து இயற்கை பேரிடர் வரும்போது அது வந்து சாய்ந்து விழுங்க, ஏன்னா அது மென்மையான மரம் இல்ல. அதனால நாங்க வந்து கம்பு ஊனுவோம், அதுக்கு கம்பு ஊனி நல்லா கயர் போட்டு கெட்டி வச்சிருப்போம். அப்போ அது வந்து மழைக்காலங்கள் புயல் காலங்கள்ல வந்தா அது ஸ்ட்ராங்கா அப்படி இருக்கு.
1: இப்போ 1 வருடம் வரைக்கும் நீங்க வந்து நல்ல பராமரிப்பு கொடுத்து ஒரு நல்ல விளைச்சல் வரணும் அப்படின்னா ஒரு கொலையில வந்து நம்மளுக்கு எவ்வளவு கிலோ நம்மளுக்கு எடை வரும்?
0: 70 கிலோ எடை நமக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா ஒரு கொலையிலேயே ஒரு 30-40 கிட்ட வாழைப்பழங்கள் இருக்கும். நமக்கு அவ்வளோ இருந்தாதான் நம்ம விவசாயத்துக்கு அவ்வளோ வருமானம் கிடைக்கும்.
1: இப்போ 70 கிலோ வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கிடைச்சா நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ 1 ஏக்கரை பொறுத்த அளவுல நம்மளுக்கு வந்து எவ்வளவு வாழை நடலாம் செவ்வாழையை பொறுத்த அளவுல?
0: 1 ஏக்கருக்குன்னா 800 to 860 கன்றுகள் நம்ம அதில் நடுவோம். அது ஒரு இடைவெளி விட்டு 7 x 7 கேப் விட்டு தான் நடுவோம். இல்லைனா மரம் வந்து ஒன்று ஒன்று வளராம உரசிட்டு நமக்கு நல்ல விளைச்சல் தராது.
1: 7 x 7 இடைவெளி விட்டாதான் உங்களுக்கு ஓரளவுக்கு மரம் நின்று வளர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்றீங்க. ஒரு 850 மரம் வரைக்கும் வைக்கலான்னு. சரி, இப்போ நீங்க வந்து 1 ஏக்கர் நிலத்துல நாம வந்து வாழை வைக்கும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும்? இப்ப நம்ம செலவழிச்ச ரூபாய் போக நம்மளுக்கு வந்து லாபம்னு எவ்வளவு கிடைக்கும்?
0: லாபம்னா அதிகமாக தான் கிடைக்கும். நம்ம சந்தைகளில் விற்கிறோம், நம்மக்கிட்ட நேரடியாக வந்து கேட்பாங்க. இல்லைனா ஒரு கல்யாண வீட்டில் உள்ளவங்களுக்கும் நமக்கு தேவைப்படும், சின்ன சின்ன கடைகளில் தேவைப்படும். இதனால் நமக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். ஒரு 3 to 4 lakhs நமக்கு லாபம் கிடைக்கும்.
1: இப்போ நம்ம செலவழிச்ச ரூபாய் எவ்வளவா இருக்கும்? ஒரு மரத்துக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம்?
0: ஒரு 800 to 860 அதுக்குமே நம்ம ஒரு 2 lakhs அந்தபடி செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நல்ல கன்று நமக்கு தேவைன்னா தானே நம்ம ஒரு சந்தைக்கு விற்கும் போது ஒரு ஆரோக்கியமான பழம் கிடைக்கும். அதனால ஒரு 2 lakhs கிட்ட வரும். ஒரு மொத்தமா வாங்கணும்
1: வாங்கணும்னா 2 lakhs கிட்ட நம்மளுக்கு செலவு பண்ணாதான் கூட ஒரு 2 lakhs நம்ம வந்து லாபம்
0: எதிர்பார்க்கலாம்.
1: அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி பராமரிப்பு வந்து நல்லா கொடுக்கணும், நல்ல கன்று தேர்வு பண்ணணும், அப்புறம் வந்து உரங்கள் தண்ணீர் இது எல்லாமே கரெக்டா பண்ணினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த லாபம் கிடைக்கும். சரி, இப்போ நீங்க வாழையை பொறுத்த அளவுல நம்மளுக்கு வந்து செவ்வாழையை பொறுத்த அளவுல பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: கண்டிப்பா பூச்சி தாக்கிதான் ஆகும். அதனால அதை பராமரிக்கிறதுக்கே வேளாண் அலுவலகத்தை தான் நாங்கள் மேற்கொள்வோம். அவங்க என்ன ஆலோசனை சொல்றாங்களோ அதைப்படி உரம் போட்டு அதற்கான மருந்தெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம். செவ்வாழைக்கு பயன்படுத்தி அது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம்.
1: அதுக்கு வந்து என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் வரும், வந்தா நீங்க எப்படி அதை கவனிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
0: பூச்சி தாக்கம்னா சின்ன சின்ன வெட்டுக்கிளிகள் இலைகளை வந்து கடிச்சு வச்சிரும். இதனாலேயே அது வராமல் இருக்கிறதுக்கு பாஸ்பரஸ், நைட்ரஜன்

0: இது மாதிரி எல்லாம் உரங்கள் வந்து இலைகளில் தழிச்சிரும். வேளாண் அலுவலகத்திலே கேட்டு நாங்கள் வந்து தழிச்சிருவோம். அதுக்கப்புறம் கன்றுகள் வந்து ஆரோக்கியமாக வளர்றதை பார்ப்போம். பார்த்துட்டு ஓகேனா நாங்கள் வந்து இதே நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம்.
1: செவ்வாழையை பொறுத்த அளவில் நம்மளுக்கு வந்து நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்லாம் அதிகமாக வந்தால் நம்மளுக்கு வந்து பொருளாதார இழப்பீடு வரும். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய நம்ம அமௌண்ட் போட்டு தான் நம்ம அந்த லாபத்தை எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு மரத்துக்கு வந்தாலே அந்த தொடர்ந்து அப்படியே எல்லா மரத்துலையுமே சாதாரணமாக பரவிடும் சொல்கிறாங்க. உங்கள் இடத்த பொறுத்த அளவில் எப்படி அந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, இல்லைன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கவனிப்பு முறைகளில் எல்லா மரத்தையுமே காப்பாற்றி எடுத்துருவீங்களா எப்படி?
0: நாங்கள் கொடுக்கக்கூடிய கவனிப்புலேயே நாங்கள் எல்லா மரத்தையும் காப்பாற்றி எடுத்துருவோம். ஏன்னா ஒரு வாழை வந்தாலே எல்லாமே எங்களுக்கு நஷ்டம் ஆயிரும். அதனால் ஒவ்வொரு வாழையும் வளரும்போது அதை நாங்கள் பார்த்து கவனித்து அதை வளர்க்கறதுக்கும் அதுக்கு மருந்து எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் வாழையை வளர்க்குறோம்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க வந்து கிட்டத்தட்ட 10 ஏக்கர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பாட்ட நிலம் நம்ம எடுத்து நம்மளுக்கு பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு அதுல வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எப்படி?
0: வாய்ப்புகள் இருக்கு, ஆனாலும் அவங்களுக்கும் குத்தகைக்கு உள்ளவங்களுக்கும் நம்ம வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவும் 1 லாக் கொடுக்க வேண்டியிருக்கும். அது போயிட்டு நமக்கே 1 லாக் தான் நம்ம கிடைக்கும். 1.5 லாக் அப்படி கிடைக்கும், லாபம்தான்.
1: இப்போ நீங்க உங்க இடத்த பொறுத்த அளவுல முன்ன மாதிரி இப்போ வந்து ஆட்கள் எல்லாம் வேலைக்கு கிடைக்கிறாங்களா, எப்படி நீங்க வந்து நீங்களாவே தான் பராமரிப்பு கொடுக்குறீங்களா, இல்லைன்னா ஆள் வச்சு பராமரிக்கிறீங்களா, எப்படி பராமரிக்கிறீங்க?
0: நாங்கள் ஆட்கள் வச்சுருக்கோம். ஒரு 10 ஆட்களாவது இருப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதிக்கு, களைகள் எடுக்கிறதுக்கு, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு. இதெல்லாம் நாங்கள் மெயினாக ஆட்கள் வச்சுருப்போம். அவங்களும் எங்கள் கூட இருந்து இந்த வாழையை வந்து பராமரிச்சுட்டு தான் இருப்பாங்க.
1: 10 பேர்னு சொல்லும்போது முன்னாடியை விட நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் அது இதுன்னு எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளுக்கு அதிகம் தான் சொல்றாங்க. உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல அந்த மாதிரி ஏதாவது ஆள் பற்றாக்குறை அதிக அளவுல நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கா எப்படி?
0: எங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு பிரச்சனை கிடையாது. நாங்கள் 10 பேர் வச்சிருக்கோம். அதுக்கு ஏற்றபடி நாங்கள் சமநிலையா அவங்களுக்கு
1: சம்பளம்
0: சம்பளம்
1: கொடுத்துருவீங்க.
0: கொடுத்துருவோம்.
1: இப்போ நீங்க செவ்வாழை மட்டும்தான் இது வரைக்கும் போட்டிருக்கீங்களா, இல்லைன்னா வேற வாழைகளும் போட்ட அனுபவம் இருக்கா?
0: நாங்கள் இதுவரைக்கும் செவ்வாழையை தான் வருட காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த பயிரும் நாங்கள் போட்டதில்லை.
1: இப்போ ஒரு தடவை செவ்வாழை போட்டு அடுத்த தடவை வேற மாற்று பயிர் போட்டு தான் அந்த வாழை வந்து போடணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல நீங்க எப்படி பண்றீங்க?
0: நாங்கள் அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். மாற்று பெயரை நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை.
1: அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு
0: நல்ல
1: வருமானத்தை கொடுக்குது.
0: விளைச்சலை தான் தருது.
1: ஆனா வந்து நீங்க ஒரே கண்ணு அதுல இருக்க கண்ணை போட மாட்டீங்க,
0: வேற கண்ணை தான் யூஸ் பண்ணுவோம்.
1: யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த கன்றுகளை நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: பக்க கன்றுகளை நல்ல கன்றுகளா இருந்தா அதை பார்த்து ஒதுக்கி வச்சிருப்போம். இல்லைன்னா அதை நாங்கள் சந்தையிலே கொடுத்துருப்போம். அவங்க வந்து அதை தனியா பிரித்து விளைச்சல் தராததை ஒதுக்கி வச்சிருவாங்க. அது எப்படி நமக்கு தேவை கிடையாது, அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க.
1: நீங்க மொத்தமா உங்களுக்குள்ளதை எடுத்துட்டு நீங்க அவங்க கிட்டே கொண்டு கொடுத்துருவீங்க?
0: கொடுத்துருவோம்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க வந்து வெளியில இருந்து தான் கன்றுகள் வாங்கி இது பண்றோம். ஏன் செவ்வாழை மட்டும் போடுறீங்க, மத்த வாழைகள் இதை விட நம்மளுக்கு வந்து டைம் கம்மி, இன்னொன்னு வந்து இவ்வளவு பராமரிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா நீங்க ஏன் இந்த இதே நீங்க வந்து தனி கவனம் இதிலே செலுத்திட்டு இருக்கீங்க?
0: ஏன்னா செவ்வாழை தான் அதிகமாக நமக்கு விளைச்சல் நல்ல லாபத்தை தருது. அதை நம்ம எவ்வளோ எவ்வளோ பாதுகாக்கிறோமோ அது அளவுக்கு நமக்கு அதை நம்ம திரும்ப விளைச்சல் லாபத்தை தான் நமக்கு தருது.
1: இப்போ அறுவடை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அதாவது அறுவடை பண்ணுறதுல இருந்து உங்களுக்கு வந்து அதனுடைய சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கு, யாருக்கு விற்பனைக்கு அனுப்புறீங்க அதை பற்றி சொல்லுங்க, எங்கே விற்பனைக்கு அனுப்புறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
0: சந்தைகளுக்கு தான் மெயினாக அனுப்புவோம். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக வியாபாரிகள் எங்கிடத்த வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுப்போம். இல்லைன்னா சிறு சிறு கடைகள் உள்ளவங்களும் கேட்பாங்க, அவங்களுக்கும் கொடுப்போம். மெயினா சந்தைகள்ல சில்லறையாகவும் மொத்தமாகவும் கொடுப்போம். கொடுத்துருவோம்.
1: இப்போ உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல பரவலா எல்லாரும் செவ்வாழை போட்டிருக்காங்களா, இல்லைன்னா நீங்க தான் போட்டிருக்கீங்களா எப்படி?
0: எங்க ஏரியாலாம் நாங்க செவ்வாழை மட்டும்தான் பயன்படுத்துறோம். மத்தவங்க யாரும் பயன்படுத்தினது கிடையாது. மெயினா நாங்க தான் போட்டிருக்கோம். இப்போ பக்கத்துல யாருமே வாழை நடல. அப்படின்னா தூர எங்கேயாவது தான் போட்டிருப்பாங்க. தள்ளி போட்டுருவாங்க. எங்க இருந்து
1: நீங்க தான் நட்டுருக்கீங்க?
0: நாங்க தான் நட்டுருக்கோம்.
1: அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்களா, இல்லைன்னா நீங்க தான் அதை வந்து வெளி மார்க்கெட்டுக்கு சந்தைகளுக்கு அனுப்புறீங்களா எப்படி?
0: வியாபாரிகள் வந்து கேட்டா அவங்களே எடுத்துருவாங்க, இல்லைன்னா நாங்களே பார்த்து சந்தைகளுக்கு வெளியூர்களுக்கு எல்லாம் அனுப்பி வச்சிருவோம்.
1: பொதுவாகவே கேரளாவில் இந்த செவ்வாழை பழம் அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த ஏத்தம்பழம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சந்தை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுக்குள்ள இது வந்து கேரளாவுக்கு போகுதா, இல்லைன்னா நீங்கள் வந்து உள்ளூர்லேயே விற்பனை பண்ணுறீங்களா எப்படி?
0: நாங்கள் உள்ளூர்லேயே தான் விற்பனை பண்ணுறோம். கேரளாவுக்கெல்லாம் விற்கலாம், உள்ளூர்லேயே ஒரு சந்தையிலே விற்றுறோம்.
1: உங்க அப்பா வந்து முழுக்க முழுக்க விவசாயம் தானே, இல்லைன்னா வேற வேலை பார்த்துட்டு விவசாயமும் பண்றாங்களா
0: இல்லை,
1: இப்போ?
0: அவர் ஃபுல்லாகவே

0: விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அண்ணாவும் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க.
1: உங்க அப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, உங்க அண்ணனும் முழுக்க முழுக்க வேற வேலைக்கு போகாம விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு எப்படி?
0: அண்ணா வந்து வேலைக்கு போவாங்க, போயிட்டு வருவாங்க. இப்போ காலமா போவாங்க வாழைய பாக்குறதுக்கு, அது மாதிரி அவங்க வேற வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங்கும் அது மாதிரி போயிட்டு வருவாங்க.
1: டைம் கிடைக்கும் போது அவங்க வந்து காலையிலயும் சாயங்காலமும் அதுக்கு ஏற்ற
0: அதுபடி
1: மாதிரி
0: பாத்துப்பாங்க.
1: பாத்துக்கிடுவாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க வந்து செவ்வாழை தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கு விவசாயத்துக்கு மேல ஆர்வம் வந்த காரணம் என்ன?
0: எங்க அப்பா அண்ணா அது மேல அவ்வளோ பராமரிச்சு பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளும் இது மாதிரி பண்ணணும், இந்த வாழையை இப்படி பார்க்கணும். வீட்டில் ஒரு செடி நடும்போதே நமக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கும்போது விவசாயம் ஒரு ஆர்வம், நம்ம வாழையை நடணும், நம்ம நல்ல விளைச்சல் தரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம்.
1: அதனால நீங்களும் உங்க அப்பா கூட சேர்ந்து ஹெல்ப் எல்லாம் பண்றீங்க.
0: ஹெல்ப் பண்றோம்.
1: உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல உங்களே மாதிரி வேற பெண்கள் யாராவது விவசாயத்துல ஆர்வமா இருக்காங்களா? இப்படி
0: யாருமே இல்ல.
1: யாருமே இல்ல. அதாவது இளைஞர்களோ ஒரு பெண்களோ விவசாயத்துல வரணும்னா அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் எல்லாம் என்ன சொல்லுவீங்க?
0: மோட்டிவேஷன்னா அவங்க படிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, ஃபியூச்சரில் நமக்கு என்ன எப்படியும் ஒரு சாப்பாடு முக்கியம் தானே, நம்ம வீட்லேயும் கொஞ்சம் வளர்க்கணும், அது நமக்கு லாபம்தான், அடுத்தவங்களுக்கும் லாபம்தான். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விவசாயம் வந்து ஒரு முக்கியமாக இருக்கும். படிச்சுட்டு இருந்தாலுமே வெளியில் உள்ளவங்களும் ஒரு இளைஞர்கள் என்னன்னா விவசாயத்துலேயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டணும், நம்மளும் உழைக்கணும், நம்ம அது மேலே கொஞ்சம் ஆர்வம் காட்டினாதான் ஃபியூச்சரில் நமக்கு வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படாது. இப்போ உள்ள காலங்களில் வந்து உணவு பற்றாக்குறை அதிக நாடுகளில் இருக்கு, அதனால நம்மளும் விவசாயத்தை மதிச்சு அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப எல்லாமே கொஞ்சம் கம்மி ஆயிட்டு வருது, நீர் பற்றாக்குறை இருக்கு, உணவு பற்றாக்குறை எல்லாமே வந்துட்டு இருக்கு, பஞ்சம் வருது. இதனால நம்ம வந்து விவசாயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு லாபம் தான் கிடைக்கும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க வந்து விவசாயம் பண்றோம், எங்க அப்பா எங்க அண்ணா நாங்க எல்லாருமா சேர்ந்து நாங்க ஹெல்ப் பண்ணி விவசாயம் பண்றோம், அதுவும் செவ்வாழை சாகுபடி பண்றோம். செவ்வாழை சாகுபடியில இன்னைக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு வந்து, அதாவது அதுக்கு ஏத்த மாதிரி மண் சூழ்நிலை எல்லாமே எங்க இடங்கள்ல இருக்கு, அதனால நாங்க வந்து செவ்வாழை சாகுபடி நாங்க பண்றோம், அதன் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்பு கிடைக்குன்னு உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்பலை மூலமா சொல்லியிருக்கீங்க. இது நிறைய நேயர்கள் விவசாயிகள் கேட்டுட்டு இருப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை செவ்வாழை சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் குளித்துறை எல் வினிஷா அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: அமுத சுரபி.
2: இனி மாடித்தோட்டம் தரும் நன்மைகள் உரையாடல் கேட்கலாம்.
4: எக்கா எக்கா.
1: ஏ தம்பி, நீயாப்பா மேல பாரு, நான் மாடியில நிக்கிறேன்ப்பா.
4: எக்கா மாடியில நின்னாலும் நீங்க அந்த கதவுல ஒன்னும் திறந்துடாதீங்க, ரோட்டு சைடாக்கும் பார்த்து நீங்க கதவு பூட்டிட்டு நீங்க வந்து மாடியில போய் நில்லுங்க. கதவு பூட்டிட்டு நீங்க மாடியில போய் நில்லுங்க.
1: தம்பி இப்பதான்ப்பா மாடிக்கு வந்தேன், மாடியில வேலை செய்துட்டு இருந்தாலும் கவனம் பூரா கீழதான் இருக்கு, அப்பதே ஒரு சவுண்டு கேட்டு யாரு கூப்பிட்டான்னு தெரியலேன்னு சுத்தும் முத்தும் பாத்துட்டு இருக்கேன், திரும்பவும் தம்பி அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்க, அதுதான் யாரு அப்படின்னு சொல்லி எட்டி பாத்துட்டு நின்னேன்.
4: அப்ப வந்து நீங்க மாடியில வந்து துணிக்காய போட்டுட்டு நின்னீங்க.
1: தம்பி மாடியில துணிக்காய மட்டும்தான் போடுறதுக்கு போவாங்களா? பாரு வீடு கட்டி மொட்டை மாடி இவ்வளவு பெருசா விசாலமா இருக்கு, ஆனா பாரு ரெண்டு ஃப்ரெண்ட்லயும் பேக்லயும் இடம் விடாம கட்டி இருக்காங்க. நம்மளுக்கு சென்று குறவுதான், இருந்தாலும் ஒரு வீடு கட்டணுமே அப்படிங்கிற ஆசையில அப்படியே எழுப்பி கட்டினது. ஆனா பாரு இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்ம காய்கறி கீரை இந்த மாதிரி எல்லாம் கடையில இருந்து வாங்கி சாப்பிட்டா அதுல அவ்வளவுமே வேதிப்பொருட்களை கலந்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியத்தையும் கெடுற மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்தும் வச்சிருக்கேன், கொஞ்சத்தான் போட்டும் இருக்கேன்ப்பா.
4: அதனாலதான் நான் அக்காவை கொஞ்ச நாள் கொண்டு நான் பாத்துட்டு இருக்கேன், சந்தையில வரம்ப நீங்க வந்து எந்த காய்கறியும் வாங்காம இருக்கீங்க, அப்ப நீங்க வந்து வீட்டுல வந்து காய்கறி தோட்டம் போட்டிருக்கீங்க.
1: ஆமா தம்பி காய்கறி தோட்டம் போட்டிருக்கேன்ப்பா, அதனாலதான் நான் வந்து இப்ப கடையில கடைகள்ல காய்கறி வாங்கக்கூடிய அந்த செலவை நான் குறைச்சுக்கிட்டேன். குறைச்சுக்கிட்ட மட்டும் இல்லப்பா, ஆரோக்கியமான காய்கறிகளையும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன்ப்பா.
4: ஐயா, நீங்க சொல்றது ஒரு நல்ல விஷயம் அக்கா. ஏன் தெரியுமா, இப்ப கடைகள்ல இருந்து வந்து நம்ம காய்கறி வாங்கணும்னு பார்க்கும்போது எந்த மாதிரி வேதி பொருட்களை அவங்க போட்டு பண்ணிருக்காங்கன்னு உள்ள விஷயம் நமக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப மாடி தோட்டத்துல வந்து நீங்க குரோபேக் மூலம் வந்து நம்ம வாங்கி அதுல வந்து காய்கறி செடிகளை நம்ம வளர்க்கும் வந்து வீட்டுக்கு தேவையான அந்த தரமான

0: காய்கறிகள் வந்து கிடைக்குன்னு கூட சொல்றீங்க.
1: ஆமா தம்பி, அது மட்டும் இல்லாம நாம வந்து நல்ல தரமான காய்கறியை சாப்பிடலாம். இன்னொன்னு வந்து அந்த காய்கறிகள்ல நம்ம கடையில இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய காய்கறிகளும் இப்ப நான் விளைவிச்சு சொந்தமா சாப்பிடக்கூடிய அந்த காய்கறியினுடைய சுவையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாருப்பா, காய்கறிகளோட சுவை அப்படி இருக்கு. முன்னாடி சின்ன வயசுல நான் சாப்பிட்ட மாதிரியான அதே ஃபீலிங் இப்பவும் எனக்கு இருக்குப்பா.
0: ஏக்கா, நீங்க செய்திருக்க பார்த்த ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் தெரியுமாக்கா, இப்ப நீங்க அந்த காய்கறி செடி நட்டுருக்கன்னு பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா இருக்காம போய் மொட்டை மாடியில போய் அந்த காய்கறிகளை வந்து பராமரிக்கலாம். இதே இது நீங்க காய்கறி தோட்டம் ஏதாவது இல்லாம இருந்துன்னு பார்க்கும்போது நீங்க பக்கத்து வீட்டுல போய் பேசிட்டு அந்த டைம் வந்து வீணடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு.
1: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம காய்கறி தோட்டம் போட்டோம்னா அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நான் சொல்லட்டுமாப்பா?
0: சொல்லுங்கக்கா.
1: தம்பி, வீட்டுல நம்ம இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த காய்கறி வேஸ்ட்

0: தம்பி, வீட்டுல நம்ம இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த காய்கறி வேஸ்ட்கள், கழிவுகள், இது எல்லாமே தனியா ஒரு தொட்டியில சேகரிச்சு வச்சு, அப்புறம் நம்மளுடைய தேயிலை தூள் வரும்பத்தி அந்த தேயிலை வேஸ்ட், அப்புறம் அரிசி கழுவக்கூடிய அந்த தண்ணி, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன்னா, அதை அப்படியே ஒரு சின்ன பானையில போட்டு அதை அடைச்சி வச்சு, அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் 20 நாள் கழிஞ்சோன்னு அது நல்லா மட்கி உரமா இருக்கும். அந்த உரத்தை நான் சாப்பிடக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதுல கூட நான் என்ன செய்யறேன்னா, அதுல போட்டு மேல பாரு, மாடிய பாரு, பசுமை குடில் மாதிரி அழகா அதை அமைச்சிருக்கேன்ப்பா. அதனால ஹீட் வந்து கீழே இறங்காது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மாடி தோட்டம் அமைச்சா அந்த வீட்டுக்கு வந்து அது கேடுன்னு சொல்றாங்க. நான் பாரு, கீழே ஒரு அழகான ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு தார்பால் மாதிரி விரிச்சு போட்டு அதுக்கு அடியில செங்கல் வச்சு அதுக்கு மேலதான் நான் க்ரோ பேக் வச்சிருக்கேன். டெய்லி காலையில நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த காய்கறி தோட்டத்தை வந்து பார்க்கும்போது என்னுடைய மன அழுத்தம் குறைஞ்சி எனக்கு வந்து அந்த காய்கறிகள் அந்த சின்ன பிஞ்சு விடும்போதும் அது பூ வரும்போதும் அதை பார்க்கும்போதும் எனக்கு எவ்வளோ மன சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமாப்பா. இது வந்து வேற எங்கேயும் பேசினா கிடைக்குமா? அங்கே பேசி பேசி அடுத்த வீட்டில் உள்ள பிரச்சனைகளை வாங்கி மண்டைக்குள்ளே நம்ம ஏற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் தான்ப்பா ஆகும்.
1: ஆமாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம நடம்பு அந்த காய்கறி மேலே போய் பார்க்கும்போது அது பூக்கிறதாகட்டும், அதே போல் அந்த காய்ச்சி நிற்கமாக பார்க்கட்டும், இது வந்து சில பல மரங்கள் கூட வந்து பழுத்து நிற்கும்போது வந்து நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காய்கறிலேருந்து கிடைக்கிற அந்த வேஸ்ட்டுகளே வந்து நீங்க உரமாக்கமா பார்க்கும் போது நீங்க வெளியிலிருந்து அந்த உரங்கள் வாங்க தேவையில்லை. அதுவும் இயற்கை முறையில வந்து கிடைக்கிற அந்த கம்போஸ்ட் உரமே அந்த காய்கறி செடிக்கு வந்து போதுமான அளவு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
0: ஆமா தம்பி, நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, காய்கறி தோட்டம் போட்டா நம்மளுக்கு கஷ்டம், மண் அள்ளணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நமக்கு மண்ணு கூட ரொம்ப தேவையில்லை. ஒரு சாக்கு மண்ணு வச்சா 10-20 தொட்டிகள் வைக்கலாம். ஏன்னா நம்ம மண்ணு கொஞ்சம் போடுவோம், அடுத்த மண்புழு உரம் கொஞ்சம் போடுவோம், அதுக்கு பிறகு இந்த கதம்பை தூள் இருக்கு பத்தியாப்பா, அதையும் கொஞ்சம் தண்ணியில முக்கி இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 10-20 தொட்டிகள்ல நம்ம வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாமளே என்ன செய்யலாம்னா விவசாயம் பண்ணலாம்ப்பா. அதனால மாடி தோட்டம் எவ்வளவு முக்கியம், செல்ல பார்த்து நம்ம வேஸ்டா செலவழிக்கிறதுக்கு பதிலா நாம காய்கறி தோட்டம் போட்டு நம்மளுடைய குடும்ப ஆரோக்கியத்துக்கு அதை நல்ல முறையில செலவு பண்ணலாம்லப்பா.
1: ஆமாக்கா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து அடுத்த வீட்டுல போய் நம்ம பேசி வீணடிக்கதையும் காட்டிலும் அதே இது நீங்க வந்து மொபைல்ல பார்த்து அந்த கண் பார்வை வந்து கெடுதல வந்து தடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி காய்கறி தோட்டத்தை வந்து வீட்டு மாடியில போட்டு நமக்கு அந்த காய்கறி கிடைக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குன்னு கூட சொல்லாமா?
0: கண்டிப்பா தம்பி.
2: இதுவரை மாடித்தோட்டம் தரும் நன்மைகள் உரையாடல் கேட்டீர்கள்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இனி அசோலாவின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள்.
4: அசோலா அப்படிங்கிறது ஒரு சிறு தாவரம், சிறு குறு தாவரம். இந்த தாவரத்துல நிறைய புரோட்டீன், அதாவது புரதச்சத்து இருக்கு. இந்த புரதச்சத்து எல்லாருக்குமே டெபிசியன்சி தான், எஸ்பெஷலி கால்நடைகள். ஸோ கால்நடைகளுக்கு தேவையான புரதச்சத்தை நம்ம கொடுக்க முடியாம நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம அதுங்களுக்கு வைக்கோலாகவும் வேற பொருட்களாகவும் கொடுக்குறோமே தவிர அது எல்லாமே வந்து கார்பன் சோர்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட்டை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் அது கண்டிப்பாக புரதச்சத்தை கொடுக்காது. அந்த புரதச்சத்தை கொடுக்கறதுக்கு நாமளால செய்ய முடிஞ்ச ஒரு எளிய வழி தான் இந்த அசோலாங்கிறது. ஸோ அசோலாவை ஈஸியாக வளர்க்க முடியும். அந்த வளர்க்குற அசோலாவை நம்ம தீவனத்து கூட நம்ம கலந்து கொடுக்கும்போது அந்த கால்நடைகளுக்கும் கோழி இனங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும். அதுக்கு தேவையான புரதச்சத்தை நம்ம ஈஸியா கொடுத்துடுறோம்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
5: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
1: நேயர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, விவசாயத்தில் பெண்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கம்பிளா டி புஷ்பலதா அவர்கள், அமுதசுரபி வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டலின் நன்மைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மரவள்ளி பயிரில் மாவு பூச்சி கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம். நீத்தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம். நீத்தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலை

நேற்றிரவு 8 மணிக்கு மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுடன் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும்.

மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: இனிய மாலை பொழுதில் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரம்.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: நிகழ்ச்சி நிரலில் முதலாவதாக இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று 8 மணிக்கு மனதின் குரல், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம். இனி இதர நிகழ்ச்சிகள். 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகள் வாராந்திர விமர்சனம், 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள், 7:00 கே தண்டபாணி அவர்கள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் நேரங்கள் இன்று இரவு 7:30 முதல் 7:58 வரை, 8:30 முதல் 8:59 வரை, 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். இன்றிரவு 8 மணிக்கு மனதின்

0: குரல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுடன் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை காலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனிவர் மா சர்க்குணம் அவர்கள் புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, திரையிசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும், செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 1 மணி, 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசிறை உழவச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். நாளை காலை 8:30 சரும ரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:35 திரையின் நூல், தொடர்ந்து KKS பிளஸ், 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி, 10:02 படிப்பு மணியும், 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள், 11:02 ஏக்ஸூர் தொடர்ந்து குமரி பண்பலியுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி, பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவைக்கு சாரல் இசை, 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி குறித்து விளக்குகிறார் வட்டவெளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். நாளை பகல் 12:57 திரையிசை கேட்கலாம், பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நம் பாரம்பரிய பண்டிகைகளும் நவீன மாற்றங்களும் நேரலை நிகழ்ச்சி, 1:55 2:15 திரையிசை இடம்பெறும், 2:30 இசைத்தன்றல் நிகழ்ச்சியில் மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு இடம்பெறும், 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம் இதில் குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு இடம்பெறும், 4:40 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. India and Uzbekistan have decided to elevate their bilateral relationship to comprehensive strategic partnership, marking a significant step towards in ties between the two countries. Both sides also signed several memoranda of understanding, MOUs, aimed at expanding bilateral cooperation across key sectors. These include mining, Ayurveda, tourism, economic and financial dialogue, higher education and environment. India and Uzbekistan also agreed to set an ambitious target of $5 billion in bilateral trade by 2030. The agreements were signed following delegation-level talks between Prime Minister Narendra Modi and President Shavkat Mirziyoyev in Tashkent. In his opening remarks, Prime Minister Modi said the elevation of ties is expected to provide a renewed framework for expanding cooperation between New Delhi and Tashkent across various sectors.
2: इस वर्ष हमारी स्ट्रेटेजिक पार्टनरशिप के 15 साल हो रहे हैं। इस विशेष अवसर पर हमने संबंधों को कॉम्प्रिहेंसिव स्ट्रेटेजिक पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है। आज हमने हमारी साझेदारी के इस नए स्वरूप में तेज गति और ठोस परिणामों के साथ आगे बढ़ने का एम्बिशियस एजेंडा तैयार किया है। हमारा द्विपक्षीय व्यापार $1 बिलियन पार कर चुका है। अब हमने 2030 तक $5 बिलियन व्यापार का लक्ष्य रखा है। इसके लिए हम मार्केट एक्सेस, कनेक्टिविटी, बैंकिंग और पेमेंट जैसे जुड़े विषयों पर व्यवस्थागत रूप से आगे बढ़ेंगे।
1: Prime Minister Modi said the two countries are also working on a framework for the long

குமரி முனையிலிருந்து உங்க மனசு வரைக்கும் குமரி பண்பலை 101 இந்த ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:10. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயர் பதிவு செய்ய செப்டம்பர் 26 வரை கால அவகாசம் நீட்டிப்பு. ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரென்று பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 12 குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமுமின்றி பெயர் பதிவு செய்திடலாம். 12 பின் 15 ₹200 கால தாமத கட்டணம் செலுத்தி 15 குழந்தையின் பெயரனை பதிவு செய்திடலாம். 15 மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது. இந்திய தலைமை பிறப்பு இறப்பு பதிவாளரின் அறிவுரைப்படி 2000 ஜனவரி 1 முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் 2000 ஜனவரி 1 பிறகு 15 கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தை பெயர் வைத்து பிறப்பு சான்று பெற செப்டம்பர் 26 வரை மட்டுமே கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தேதிக்கு பிறகு கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெற்றிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு

பாதுகாப்பு விதிகளின்படி பொது விநியோக திட்டம் சீரான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்திடவும், பொது விநியோக திட்டத்தின் பயன்களை உரியவர்கள் சென்றடைவதை உறுதி செய்திடவும் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அமைத்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட அளவில் செயல்பட்டு வந்த கண்காணிப்பு குழுவின் பதவிக்காலம் கடந்த 2025 அக்டோபர் மாதம் 30 தேதியுடன் முடிவடைந்து விட்டதால் புதிய குழுவினை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இக்குழுவில் அலுவல் சார்ந்த உறுப்பினர்களை தவிர 5 உறுப்பினர்கள் இடம்பெறுவர். இதில் பெண்கள், நுகர்வோர் அமைப்புகள், பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கூட்டுறவு இயக்கங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் வகையில் தலா ஒரு நபர் வீதம் 5 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நியமனம் செய்யப்படும் நாளிலிருந்து 2 ஆண்டுகள். கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக விருப்பம் உள்ளவர்கள் தங்களின் சுய விவரங்களில் வருகின்ற செப்டம்பர் மாதம் 5 தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசால் இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர், மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டிற்கு தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள சிறந்த செயல்பாடு கல்வி நிறுவனத்தில் பள்ளிகளில் நடப்பாண்டில் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தை சார்ந்த தகுதியான மாணவ மாணவியர்கள் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் https://scholarships.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தில் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணமாக ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9 முதல் 10 வகுப்பு பயில்பவருக்கு 75,000 ரூபாய் மற்றும் 11-12 வகுப்பு பயில்பவருக்கு 1,25,000 வரை உதவித்தொகையாக மத்திய அரசால் வழங்கப்படும். 30% மாணவியர்களுக்கு இத்திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவ மாணவியர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் அல்லது சீர்மரபினர் பிரிவை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். வருமான வரம்பு குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். 2025-26 கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயன்பெறுவதாக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தில் கடந்த நிதியாண்டில் கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைந்த மாணவ மாணவியர்கள் நடப்பாண்டில் 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு விண்ணப்பத்தினை தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் உறுதி செய்து https://scholarship.gov.in என்ற இணையதளத்தில் புதுப்பித்த கல்வி உதவித்தொகை படிவத்தில் இணைப்பில் பூர்த்தி செய்து 31 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பங்கள் சரிபார்ப்பதற்கான கடைசி நாள் செப்டம்பர் 15 தேதியாகும். செய்திச் செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 6:15:30.

0: பொழுதில் மனம் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. இனி மெல்லிசை கேட்கலாம். அதற்கு முன்பாக,
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
9: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
8: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
10: பூலோகம் என்பது என தொடங்கும் தாயன்பன் இசையில் நான் முத்துக்குமார் இயற்றிய பாடலை பாடுவோர் உஷாராஜ், ஆர் கிருஷ்ணராஜ் ஆகியோர்.

0: சூர்யாட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: வெஸ்பா ஏப்ரல் இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
0: உடனடி டெலிவரி,
1: அப்டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
0: தொடர்புக்கு
1: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி,
8: தட்ஸ் ரைட்.
7: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
2: உழைப்பே என தொடங்கும் பாடலை பாடுவோர் சுனந்தா ராமதாஸ் மற்றும் டி எல் தியாகராஜன். இசை கே பத்மநாபன். பாடலை இயற்றியவர் ஏ கே காளீஸ்வரன்.

0: இதுவரை மெல்லிசை கேட்டீர்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவேக அரசு முழு பதவி காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் பயனாளிகளில் 46% பேர் பெண்கள் என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தூய்மை பணிகள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரம்

0: மாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும் போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது.
1: கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகாடோ சாகுபடி செய்து கூடுதல் வருவாய் ஈட்டி வருவது குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
0: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் அரை ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது, அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
1: சிறிய முயற்சிகளினால் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோர் குறித்த விவரங்களை பொதுமக்கள் தம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே தம்மை பற்றி பிரதமர் குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும், அவகாடோ பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதாகவும் கொடைக்கானலைச் சேர்ந்த திரு சந்திரசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பண்ணைக்காடு கிராமத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம். இந்த அவகடா வந்து பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, காலையில டிஃபனா கூட சாப்பிடலாம். இது சாப்பிடும் போது விட்டமின் மினரல்ஸ் நிறைய இருக்கு, எனர்ஜி, ஒரு மெடிக்கல் ரீதியா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி அதிகமாகும், அது ஒரு பூஸ்ட். இந்த அவகடா பழம் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுனால எந்த நோயும் ஸ்கின் டிசீஸ் அட்டாக் ஆகாது.
1: இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலை பாளையம் கிராமத்தில் பிரதமர் ஆற்றிய உரையின் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார்.
3: ஏலரிசி திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலப்பாள கிராமத்துல நாங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சி எங்க கிராமத்துல வந்து சிறப்பாக ஒளிபரப்பு செஞ்சாங்க. மோடிஜியுடைய நலத்திட்டங்கள்லாம் எங்க கிராமப்புற மக்கள் வந்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அது எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. எங்க கிராமப்புற மக்கள் வந்து விறகடுப்புல சமைச்சிட்டு இருந்தோம், வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்ததால நாங்க விரைவாகவும் சமைச்சு வெளியில வேலைக்கு போறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 125 நாளா உயர்த்தி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சது. ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம் எல்லாம் வந்து ரொம்ப எங்க கிராமப்புற மக்கள் வந்து அரிசி இல்லாம ரொம்ப திண்டாட்டமா இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இலவச அரிசியை கொடுத்து எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்தையே வந்து நிலைநாட்டினாரு. அவர் வந்து எங்க கிராமப்புற மக்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கல்வித்துறை உயரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2014 760 இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை தற்போது 1289 அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 38,000 48,000 அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தவேக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேக அரசு மீது மக்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறினார். இதன் காரணமாக பதவிக்காலத்தை பூர்த்தி செய்வதில் சந்தேகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணி நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போதையில் இருந்த இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் போதைப் பொருட்கள் சரளமாக புழங்குவதை சமூக வலைதளங்களில் வெளியாகும் காணொலி மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கும் போதை கலாச்சாரத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் எதிர்ப்பையும் மீறி மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பதவியேற்ற நாளிலிருந்து மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில்

0: தமிழக அரசு அமைதியாக இருப்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து குழந்தைகள் மீது மோதியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொல்லம்பட்டி சமத்துவரம் அருகே ஆடு மேய்க்க சென்ற மூதாட்டி அஞ்சம்மாள் என்பவருடன் சாலையோரம் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்த 4 குழந்தைகள் மீது அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இதில் 4 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற பால் வேனை பறிமுதல் செய்த வடமதுரை காவல்துறையினர் தப்பிய ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரத்தில் சிறார்கள் பங்கேற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் நங்கவல்லி அருகே டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கச் சென்ற தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புறா பிடிக்கச் சென்று 70 அடி கிணற்றில் விழுந்த 2 சிறார்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீ சுந்தரேச ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஆதம்பாக்கம் ஏரியில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-5, 21-6 என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் கிம் மின் சுன்னை வென்றார். ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் ஜூனியர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் சீனியர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-7, 6-11, 3-11, 11-5, 12-10 என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் ஹென்றி லூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவிக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: அண்ணாச்சி கடை தேர் மிட்டாய் சாப்பிட்டா தித்திப்பு நம்ம குமரி பண்பில நூற்று கேட்டுட்டா மனசெல்லாம் மத்தாப்பு.
3: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 மனம் லயிக்க வருவது திரை இசை. நேரம் 6:40. நம் நிகழ்ச்சியில திரையில் முதலாவதாக பென்னி தயல் ஹரிச்சரண் சென்மையை பாடிய அயன் திரைப்பட பாடலை கேட்கலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், பா விஜயன் வரிகளில்.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903222.

0: 1800505.
1: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
2: திரையிசையில் அடுத்ததாக விஜய் பிரகாஷ் கார்த்திக் ஸ்ருதிஹாசன் பாப்ஷாலினி பாடிய 7வது மறைவு திரைப்பட பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நாம் முத்துக்குமார் வரிகளில்

0: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
1: இஎன்டி, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம் எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
1: கால் 8870198870.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று?
4: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
5: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
4: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
5: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
4: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
5: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
4: வாசிப்பை சுவாசிப்போம்.
3: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
6: திரையிசையில் அடுத்ததாக சங்கர் மகாதேவன், சுனிதி சௌஹான் சென்மையை பாடிய பாடல், அநேகன் திரைப்பட பாடலை அடுத்ததாக கேட்க இருக்கிறோம். வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரையிசை. தொடர்வது சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம்.
1: ஏழு மணி, ஆகாஷ்வாணி. தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: திங்களன்று பேரவையில் விதி 110 கீழ் சில முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டார். குறிப்பாக பெண்கள் இலவச பேருந்து பயண திட்ட விரிவாக்கம் காந்தியடிகள் பிறந்த அக்டோபர் 2 முதல் செயல்படுத்தப்படும் என்றும், ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வெற்றி பயணம் என்ற பெயரில் மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணங்களை பெண்கள் மேற்கொள்ளலாம். மாவட்டங்களுக்கிடையே சாதாரண கட்டண பேருந்துகளிலும் இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும், இதற்கு கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும், படிப்படியாக இத்திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் திருநர் மற்றும் திருநங்கைகள் பயன்பெறுவார்கள் என்றும், ஆண்டுக்கு 6,000 கோடி ரூபாய் அரசுக்கு இதனால் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டுக்கு 3 விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், இந்த சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும், 1,30,00,000 குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும், ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் அறிவிப்பு அவையில் வரவேற்பை பெற்றாலும், பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து என்ற மற்றொரு அறிவிப்பை எதிர்த்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ரத்து செய்யப்பட்ட பரந்தூர் விமான நிலையத்திற்கு மாற்றாக புதிய விமான நிலையம் அமைக்க சில இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்ப ரீதியிலான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் கூறிய முதலமைச்சர், இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டு ஆண்டுக்கு 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தேனியில் மறைந்த இயக்குநர் பாரதிராஜாவுக்கு 2,50,000,000 ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கும்போது அறிவித்தார். திரைப்பட கல்லூரிக்கு நவீன தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்குவதோடு உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும், வீரமங்கை வேலுநாச்சியார், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலையம்மாள் ஆகியோருக்கு ஒருங்கிணைந்த கோட்டம் சென்னையில் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.

பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறிய ஆலோசனையை பள்ளிக் கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் வரவேற்றார். ஒரு உறுப்பினர் முதல் முறை பேசுவதை கன்னிப் பேச்சு என்று கூறுவது தற்போது நடைமுறையில் உள்ளது. இதனை மாற்றி அறிமுக உரை அல்லது முதல் உரை என்று கூறினால் நன்றாக இருக்கும் என்று திருமதி சௌமியா அன்புமணி கூறிய யோசனையை அமைச்சர் வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமதி சவுகார் ஜானகி மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவரை இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இந்திய திரையுலகினருக்கு பேரவை சார்பிலும் தம் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் பேரவைத் தலைவர் தெரிவித்துக் கொண்டார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளிக் கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய 6 மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் திங்களன்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் 13 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். செவ்வாயன்று பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதையொட்டி தாவேக திமுக ஆகிய கட்சிகளிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. தமிழக அரசின் இந்த அதிரடி முடிவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றபோது மீண்டும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பான பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது. திமுக உறுப்பினர் திரு ஆஸ்டின் பேசியபோது அவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே வார்த்தை மோதல் உருவாகியது. பரந்தூர் விமான நிலையமா, விவசாயிகளின் கண்ணீரா என்றால் எங்கள் முதலமைச்சர் விவசாயிகளின் கண்ணீர் பக்கம்தான் நிற்பார் என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா ஆவேசமாக கூறினார். தொடர்ந்து பேசிய திரு ஆஸ்டின், மக்கள் பிரச்சினைகளை பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்விகளாக கேட்டால் அதற்கு சரியான பதிலை தந்து சபையை அமைதியாக நடத்த வேண்டும். ஆனால் நிலைமை வேறாக இருக்கிறது. கேள்விக்குரிய பதிலை ஆளுங்கட்சி தருவதில்லை. தேவையில்லாத பிரச்சினைகளை கூறி எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளை தூண்டுகிறார்கள். இது முறையல்ல என்றார். அப்போது அவையில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது. அடுத்து பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசியபோது அமைச்சர் செல்வி கீர்த்தனா பதிலளிக்க எழுந்தார். உடனே, அக்கா அக்கா, 2 நிமிடத்தில் உரையை முடித்து விடுகிறேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள் என்று சிரித்தபடி திரு கணேஷ்குமார் கூறினார். மேலும் அப்போது அவைக்கு தலைமை தாங்கிய துணை சபாநாயகர் திரு ரவிசங்கரை பார்த்து அண்ணா என்றும் திரு கணேஷ்குமார் அழைத்தார். பொதுவாக அவையில் உறவு முறையை கூறி யாரும் பேச மாட்டார்கள். அது மரபும் அல்ல. 2010 ஆண்டுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்க வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திரு செல்லசாமி, திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருமதி தாரகை கத்பட், சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா திரு ஏவ வேலு ஆகியோர் பேசினார்கள். கல்வியை பொது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். வியாழனன்று பேரவையில் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு முதல் முதலாக கேள்வி நேரம் ஒதுக்கப்பட்டது. 5 கேள்விகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அமைச்சர்கள் பதிலளித்தனர். கூடுமானவரை முடியாது என்று அமைச்சர்கள் பதிலளிக்காமல் பரிசீலிக்கப்படும், ஆய்வு செய்யப்படும், கவனிக்கப்படும், விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று கூறி சமாளித்தனர். இது ஒரு வகையில் உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதாக அமைந்திருந்தது எனலாம். திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது தொடர்பாக திரு மாரிமுத்து எழுப்பிய கேள்விக்கு பரிசீலனை செய்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். பன்றிக் காய்ச்சல் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு அருண்ராஜ், காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளது, தேவைப்படும் பட்சத்தில் தடுப்பூசி போடப்படும் என்று பதிலளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் வட்டத்தில் 60 கிராமங்கள் உள்ளதால் 2 பிரிக்க வேண்டும் என்று தொகுதி உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு செங்கோட்டையன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்றார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை மீட்பது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவந்து பேசினார். இந்த தீர்மானத்தின் மீது திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜவாஹிருல்லா, திரு செல்லசாமி, திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திருமதி தாரகை கத்பட், திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் பேசினார்கள். இதற்கு பதிலளித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், தமிழ்நாட்டிலிருந்து கைலாஷ் யாத்திரைக்கு சென்ற 103 தமிழர்களை மீட்பது தொடர்பாக காத்மண்டில் உள்ள இந்திய தூதரகத்திடம் பேசி வருகிறோம். இத்தொடர்பாக அரசு அறிவித்த உதவி எண்ணுக்கு 157 அழைப்புகள் வந்துள்ளன. தில்லியில் இதற்காக கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடன் ஒருங்கிணைந்து தமிழர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். பருவநிலை காரணமாக அவ்வப்போது

0: கிடைக்கும் தகவல்கள் மாறி வருகின்றன. பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் துன்பத்தில் துயரத்தில் அரசு துணை நிற்கும் என்றார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் பதிலுரையை தொடங்குவதற்கு முன்பே முக்கிய அறிவிப்புகளை வெளியிடலாம் என்ற நடைமுறையை பேரவைத் தலைவர் அறிமுகப்படுத்தினார். இதனால் வியாழனன்று நடைபெற்ற சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு வன்னியரசு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதிதாக 150 சமூக நீதி விடுதிகள், 160 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலிலேயே வெளியிட்டார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான், ஆண்டுக்கு 2500 நபர் வீதம், 10,000 நபர்களுக்கு தற்கால தேவைக்கேற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வெள்ளியன்றுதான் இரண்டு அமைச்சர்களும் பதிலுரை வழங்கினார்கள். அரிசி, சர்க்கரை, புளி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் கடும் விலை உயர்வு குறித்து திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார்கள். இதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன், ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர் சூழல் காரணமாக ஏற்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் தட்டுப்பாட்டினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டதாகவும், விலை உயர்வை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டுக் குழுவின் ஆலோசனையை ஏற்று அடுத்த 2-3 நாட்களில் நியாய விலை கடைகள், பசுமை கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்குவதற்கு தாவேக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீது பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் 9 உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினார்கள். பேரவையின் அடுத்த கூட்டம் நாளை திங்கட்கிழமை கூடும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார். இந்த வாரத்தில் 4 நாட்கள் பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சலசலப்பு, அமளி, கடுமையான வார்த்தைகள் பரிமாற்றம் இவைகளுக்கிடையே உறுப்பினர்களை அன்பால் கட்டுப்படுத்தி அவையை அமைதிப்படுத்திய பெருமை பேரவைத் தலைவரையே சாரும்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே. தண்டபாணி.
1: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திராக்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெறும் வகையில் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மை பாரத் கேந்திரா செய்திருந்தது. நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையை நேரலையில் கண்டுகளித்தனர். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்கள் அவர்களின் அனுபவங்களையும் இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை தங்களுக்கு புத்துணர்வையும் விளையாட்டுத் துறையில் ஈடுபட ஆர்வத்தையும் அளித்துள்ளதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. நான் வந்து டான் பாஸ்கோ காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து விஜய் வித்யா காலேஜ்ல வந்து என்ன வந்து கெஸ்டா இன்வைட் பண்ணிருந்தாங்க. இங்க வந்து சார் நரேந்திர மோடி சார் வந்து லைவ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி 2036 ஒலிம்பிக்ஸ் பத்தி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
3: நிறைய கட்டுப்பாடு
1: மற்றும் மாணவர்கள் மத்தியில் அண்மையில் காணொலி மூலமாக உரையாற்றியது விளையாட்டுத் துறையின் மீது மாணவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார் தருமபுரி மை பாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் நல அலுவலர்.
4: நான் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆபீசர் சிவசண்முகம், தருமபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். கேலோ இந்தியா டயலாக் சொல்றோம் இந்த தலைப்பை. இந்தியாவில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய நாடு வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு அதிகமா இருக்கிற நாடு. அதனால வந்துட்டு இளைஞர்கள் இருந்தாலும் நம்மளுடைய பதக்கப்பட்டியல நம்ம ரொம்ப பின்

0: இருக்கும். அதை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியமான நோக்கத்துல பிரதமர் வந்துட்டு இளைஞர்கள் கூட டைரக்டா பேசுறாரு. நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கரியரா சூஸ் பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குது. பிளஸ் ஃபண்டிங்கும் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு அதிகம் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பத்தி எல்லாமே சொல்லிட்டு 2036 இந்தியா வந்துட்டு ஒலிம்பிக் முதல் முறையா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கோட வந்துட்டு பிரதமர் மோடியாலே இருக்காங்க. அந்த நோக்கத்தோட போயிட்டு இருக்கோம். அந்த நோக்கத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி நம்ம இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கரியரா சூஸ் பண்ணி இனி வரும் காலத்துல வந்துட்டு ஏசியன் கேம்ஸா இருக்கட்டும், காமன்வெல்தா இருக்கட்டும், இல்லாட்டி ஒலிம்பிக்ஸா கூட இருக்கட்டும், இந்தியா வந்து பதக்கப்பட்டியல்ல வந்துட்டு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல இந்தியா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம முழுமையான விக்சித் பாரத்தை அடைய முடியும்னு பிரதமர் மோடி அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க.
1: பாரத பிரதமர் முன்னெடுக்கும் இந்த முயற்சிகள் நமது நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
2: நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் 2014 ஆகஸ்ட் மாதம் 28 தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 28 12 நிறைவடைந்துள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து தருமபுரி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் பேசும்போது,
3: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY திட்டம் 28 ஆகஸ்ட் 2014 தொடங்கப்பட்டது. இன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டு 12 நிறைவடைந்துள்ளன. PMJDY திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நபர்கள் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்க வேண்டிய அவசியமின்றி வங்கி கணக்கு தொடங்கலாம். ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர் டிராப்ட் வசதியும் பெறலாம். தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 லட்சம் PMJDY வங்கி கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. மேலும் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை DBT மூலம் நேரடியாக வங்கி கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது. அனைவருக்கும் வங்கி சேவை, அனைவருக்கும் நிதி பாதுகாப்பு, அதுவே ஜன்தன் யோஜனாவின் இலக்கு.
4: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே தண்டபாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
5: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமருக்கு இவ்விருதினை அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவ் வழங்கினார். இந்த விருதினை பெறுவது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுக்கு இவ்விருதினை சமர்ப்பிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபருடன் அவர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். யுரேனியம் விநியோகம் தொடர்பான நீண்டகால ஒத்துழைப்புக்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளின் வெளியுறவுச் செயலர்கள் நிலையிலான ஒருங்கிணைப்பு குழுமம் அமைச்சர்கள் நிலைக்கு உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உச்சி மாநாடுகளை இணைந்து நடத்துவது என்றும் முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். உஸ்பெகிஸ்தானின் சுதந்திர தினம் வரும் 1 தேதி கொண்டாடப்படுவதையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் பேசுகையில் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்று அவர் கூறினார். உயர் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் திகழ்வதாக அவர் கூறினார். இந்தியாவின் சாதனைகளைக் கண்டு உஸ்பெகிஸ்தான் பெருமிதம் கொள்வதாகவும் திரு ஷவுகத் மிர்சியோயேவ் தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்குப் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சுரங்கம், ஆயுர்வேதம், சுற்றுலா, பாதுகாப்பு, உயர்கல்வி, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

இருநாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 5 மடங்காக அதிகரிப்பது என்றும் இருநாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமரின் தலைமை பண்புக்கு உலக அளவில் தொடர்ந்து கிடைத்து வரும் அங்கீகாரத்தின் வெளிப்பாடாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு பிரகலாத் ஜோஷி, திருமதி நிர்மலா சீதாராமன், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இந்த விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டதற்காக வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசோடு மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். லக்னோவின் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சியில் லக்னோ முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் உரை இளையோருக்கு உத்வேகம் அளிப்பதாக ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இன்று புவனேஸ்வரில் பிரதமர் உரையை கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பல்வேறு தரப்பினரின் சாதனைகளை பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைப்பதாக அவர் கூறினார். இது அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று திரு மோகன் சரண் மாஜி தெரிவித்தார். இளையோர் நலனுக்கான பொது விவாதங்கள் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாது என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று கர்னாலில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விளம்பரத்திற்காக இளையோர் நலன் குறித்து தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 339 நகரங்களின் 1111 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. 265,000 மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜெய்ப்பூரில் உள்ள 2 மையங்களில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக இந்த மையங்களைச் சேர்ந்த 2,445 பேருக்கு மறுதேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்புப் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 5 ஆண்டுகளில் 3,253 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக 26,000 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இன்று பார்வையிட்டார். சித்ரகூட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் அப்பகுதி மக்களுடன் உரையாடினார். இப்பகுதியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் தனியார் பங்களிப்புடன் ஊரகப் பகுதிகளுக்கான சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்பத் முகர்ஜி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் மருத்துவக் கல்லூரிகளோடு இணைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வயலட் மெக்கி ஷில்லா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2018 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சிலி உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்

0: குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக சிலி சென்றுள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் அந்நாட்டு துணை அமைச்சர் திருமதி பவுலா எஸ்டெவெஸ் வெயின்ஸ்டேனை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுக்களை நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்வதென பரஸ்பரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் கிர்கிஸ்தான் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை ஆர்வமுடன் எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஸீ ஜின்பிங் தெரிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தேவ் ரூபரேலியாவும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இஷிதா நேகியும் தங்கப்பதக்கத்தை வென்றனர். இப்பிரிவுகளில் நிச்சல் சந்தும் கதா கணேஷ் சூரியவன்ஷியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் பவன் சுரேஷ் இணை தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா கீர்த்தி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் தீபக்ராஜ் அதித்தி இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோகான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் எல் சையத் இப்ராஹிம் இணையை வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. சீனாவின் டாலியனில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. 3 போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1 போட்டியில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலி உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். புனேயில் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:25. இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதற்கு முன்னதாக
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம் அனுபவமிக்க மருத்துவர்கள் அக்கறையுடன் கூடிய சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில்
3: அப்பல்லோ கிளினிக் வெட்டூர் நிமிடம் நாகர்கோவில் 2330-66.
4: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை குடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். நெல் பயிரை தாக்கும் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்தும் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள், தண்டு துளைப்பான் பூச்சிகள் நெற்பயிரின் நாற்று பருவம் முதல் முதிர்ச்சி பருவம் வரை எந்த நிலையிலும் பயிரை அழிக்கக்கூடும். தண்டு துளைப்பான் புழுக்கள் தாவரங்களின் வளர்ச்சி பருவத்தில் அவற்றின் அடிப்பகுதியில் துளையிடுகின்றன. முதிர்ந்த தாவரங்களில் அவை மேல் கணுக்கள் வழியாக துளையிட்டு அடிப்பகுதியை நோக்கி சென்று உண்கின்றன. அதிக தழைச்சத்து தண்டு துளைப்பான் பூச்சிகளின் பெருக்கத்திற்கு சாதகமாக அமைகின்றன. முன்னதாக பயிரிடப்பட்ட வயல்களில் பெருகியிருக்கும் பூச்சிகளால் தாமதமாக பயிரிடப்பட்ட வயல்களில் அதிக சேதம் ஏற்படுகிறது. வயலில் எஞ்சியிருக்கும் பயிர்கழிவுகளில் தண்டு துளைப்பான் புழுக்களோ அல்லது கூட்டு புழுக்களோ தங்கியிருக்கக்கூடும். தண்டு துளைப்பான் பூச்சியினால் ஏற்படும் பாதிப்பு முன்கூட்டியே நடப்பட்ட நெற்பயிர்களில் சுமார் 20%, தாமதமாக நடப்பட்ட பயிர்களில் 80% மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடும். தாக்குதலின் அறிகுறிகளாக இலையின் நுனியில் பழுப்பு நிற முட்டை கூட்டம் காணப்படும். தழைப்பருவத்தில் புழுக்கள் தண்டுகளில் நுழைந்து வளரும் தண்டுகளை உட்கொள்வதால் அதன் நடுப்பகுதி காய்ந்து விடுகிறது. இதுவே குருத்து காய்தல் எனப்படுகிறது. நன்கு வளர்ச்சியடைந்த பயிரில் முழு தானிய கதிர்களும் காய்ந்துவிடும். மிஞ்சியிருக்கும் தட்டையான தானியங்களே வெண்கதிர் எனப்படும். குருத்தை பிடித்து இழுக்கும் போது அவை எளிதாக கையோடு வந்துவிடும். பழுப்பு நிற அந்துப்பூச்சிகள் வயலில்

இருக்கும். முட்டைகள் பாலேடு போன்ற வெள்ளை நிறமாகவும் தட்டையாகவும் முட்டை வடிவத்திலும் இருக்கும். இவை கூட்டமான திரளான இடப்பட்டு வெளிர் மஞ்சள் நிற இழைகளால் மூடப்பட்டிருக்கும். இவை பெரும்பாலும் இலைகளின் நுனிப்பகுதிக்கருகே வைக்கப்பட்டிருக்கும். புழு வெளிரிய மஞ்சள் நிறத்தில் கரும்பழுப்பு நிற தலை கொண்டு அதன் முன் மார்பு கவசத்துடன் காணப்படும். கூட்டுப்புழு வெள்ளை நிற கூண்டு புழுவாதலால் நெற்பயிர் தண்டுகளுக்குள்ளே ஏற்படும் அல்லது வைக்கோல் மற்றும் பயிர் தூர்களின் உள்ளேயும் ஏற்படும். பெண் அந்துப்பூச்சி முன் இறக்கைகளின் நடுப்பகுதி நன்கு பிரகாசமான மஞ்சளான பழுப்பு நிறத்தில் கருப்பு நிற புள்ளிகளுடன் காணப்படும். ஆண் அந்துப்பூச்சி சிறிய மற்றும் வெளிரிய மஞ்சள் நிற முன் இறக்கைகளை கொண்டிருக்கும். இதில் கருப்பு புள்ளிகள் இருக்காது. இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறைகள்: நாற்றுகளை நெருக்கமாக நடுதலை தவிர்க்க வேண்டும். முட்டை ஒட்டுண்ணிகளாக ட்ரைகோடர்மா ஜப்பானிக்கம் 8 ஹெக்டேருக்கு 5 cc என்ற அளவில் வார இடைவெளியில் 3 முறை வெளியிட வேண்டும். 1 ஹெக்டேருக்கு 1% என்ற விகிதத்தில் விளக்கு பொறியையும் 1 ஹெக்டேருக்கு 5 என்ற விகிதத்தில் இன கவர்ச்சி பொறியையும் வைக்க வேண்டும். வேப்பக்கொட்டை சாறு 5% அல்லது அசடிராக்டின் 0.03% 1 ஏக்கருக்கு 400 மில்லி என்ற அளவில் தெளிப்பதன் மூலம் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்தலாம். இத்தகைய ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை அனைத்து விவசாய பிரபுகள் பின்பற்றினால் நெல் பயிரை தண்டு துளைப்பான் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம் என்று வேளாண்மை அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்களே, இனி 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நெர்லினி திரை இசை பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பார்வை ஒன்றே போதுமே திரைப்பட பாடல் ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பாடியது.

நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களிடம் ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சி உரையின் தமிழாக்கம் இடம்பெறும்.

இதுவரை 2026 மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்டீர்கள். தற்போதைய நிலவரப்படி தாய்லாந்து பவுலிங் செய்ய

0: நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். நீங்க தொழில்நுட்பத் துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளரா இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
0: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பத்தின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்க பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பத்தின பார்வை, அதோட

0: கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழல்ல சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
0: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியுகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்க சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். ரெண்டு வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். இரண்டாவது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி ரெண்டு வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டா, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலையும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின

0: தரவுகள் புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குபோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்கவிடப்பட்டது.

விட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ், ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே,
இந்த முறை ஸ்ரீ அமர்நாத்

ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000 அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000 மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்குளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டுமக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000 அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60 மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும்
என்ன

காட்டியிருக்கிறார்கள் என்றால் இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2 கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3 நாம் மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம்குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம்குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம்குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம்குமார் அவர்கள்

0: தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவிருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சிக் கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இதுவரை மனதின் குரல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுடன் ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தினை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்டீர்கள்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: இது ஒரு போட்டோகிராபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கின அந்த லோன்லயே இல்ல லோன்

0: உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு. நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
4: இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டூடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330066.
9: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேர்களே, இனி 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தற்போதைய நிலவரப்படி இந்திய அணியானது 9 ஓவரில் வந்து 91 ரன் எடுத்திருக்காங்க, 2 அவுட் ஆயிருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா 19 ரன்களில் ரன் அவுட் ஆயிருக்காங்க. அப்புறம் பிரதிகா வந்து 22 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிருக்காங்க. இப்போது ஸ்கோர் வந்து 91 ரன்கள் இந்திய அணி எடுத்திருக்கு. தொடர்ந்து கேட்போம்.

இதுவரை 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்டீர்கள். தற்போதைய நிலவரப்படி 14 ஓவர் முடிஞ்சிருக்கு, 5 விக்கெட் இழந்திருக்காங்க இந்திய மகளிர் அணி, 117 ரன்கள் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம் மீண்டும் நேர்முக வர்ணனையை. இன்று இரவு 9:15 மீண்டும் ஒலிபரப்பாகும் நேர்களே. இப்போது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: pact and set $5 billion trade target by 2030. Prime Minister Narendra Modi conferred Uzbekistan's highest state honor, reaches Kyrgyz Republic to take part in 26th SCO summit at Bishkek. Prime Minister Modi warns of perils of drug abuse in Mann Ki Baat program, celebrates women's economic empowerment, girls entering space industry and agricultural innovation. Nepal issues fresh flood alert along Bhote Koshi River. 149 Indians rescued so far as death toll crosses 780. And in men's hockey, Germany and Spain locking horns for the coveted World Cup title in Belgium. And that's all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 9:15.
2: மாஷா ஃபர்னிச்சர்லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நிரலி இப்போது 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தற்போதைய நிலவரப்படி கடகடன்னு இந்திய அணி வந்து விக்கெட்டை இழந்துட்டு இருக்காங்க. 17.2 ஓவர் ஆயிருக்கு, 9 விக்கெட் இழந்தாச்சு, 137 ரன் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து கேட்போம்.

நேரம் 9:37. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க.

எஸ் 11:27 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. தை மாசம் ஊரை கூட்டு தஞ்சாவூர் மேலம் கொட்டுன்னு ரொம்ப அழகான பாட்டு. மஜா பாடல இருந்து தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். கைலாஷ் கிர், ஜேசி கிஃப்ட், திப்பு மற்றும் பிரசன்ன ராவ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகானவர்கள், ஜி வி பிரகாஷ்குமார் அவங்களுடைய இசையில தான் அந்த பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ் இந்த மழையில யாராவது நினைஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உடம்பு கொஞ்சம் சூடு ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாட்டு தான். வெயில் படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையோட.

எஸ் 11:33 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படின்னு. எஸ் ரைட், அந்த பாட்டை தொடர்ந்து உங்களுக்காக அடுத்த பாடல் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்து வச்சிருக்கிறது கார்த்திக் பாடின பாடல் தான். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகானவர்களில் அயன் படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. விழி மூடி யோசித்தாள் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:40 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே அப்படின்னு அயன் படத்துலேருந்து கேட்டு முடித்தோம் இல்லையா பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அங்காடி தெருவு படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கேன். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவள் அழகுக்கு யாரும் நிகர் இல்லை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. விஜய் ஆண்டனி அவங்களுடைய அழகான வரிகளில், ஐ மீன் இசையில், நான் முத்துக்குமார் அவங்களுடைய வரிகளில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:45. ரொம்ப அழகான பாட்டு. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சிங்க. அங்கே அடித்தரு படத்துலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். வேல்முருகன் உங்களுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கேன். ஜி பிரகாஷ் அவங்களுடைய இசையில் தான். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடுகளம் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஒத்த சொல்லால் அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்கலாம், முடிஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ், ரொம்ப அழகான பாட்டு. ஒத்த சொல்லலை அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. ஆடுகளம் படத்துலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக காத்துட்ருக்க பாட்டு சோலார் சாய் கல்பனா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். யுகபாரதி அவங்களுடைய வரிகளில் டேமா நான் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. மைனா படத்துலேருந்து சிங் ஜிகா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையில. எவ்வளோ

11:53 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி முகநூலில் நம்மளோட நினைச்சிருக்கக்கூடிய நேர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமுதூர்லேருந்து முக்துலக்ஷ்மி, ஜிங் ஜிகாந்த் பாடல் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்திராம், அன்பு அறிவிப்பாளருக்கு நிகழ்ச்சி அனுமதி உள்ளது, மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பர்வதவர்தினி, இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அருமை. அண்ணாமலை படத்திலிருந்து வந்து அண்ணாமலை சைக்கிள் பாட்டு ரொம்ப சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தொடரான இசை பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோவனூர்லேருந்து கார்த்திக், தொடர்ந்து ஹேமலதா, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், எங்கள் ஊரில் நிலா காய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை படத்திலிருந்து வந்து ரெக்க கட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள் அப்படிங்கிற பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு இருக்காங்க. நிலவு பட்டாசாக்க நன்றி வணக்கம் அப்படின்னு நிலாவோட இமேஜையும் சேர்த்து எடுத்து போட்டு அனுப்பியிருக்காங்க. நான் கொஞ்சம் மழையில் நினைச்சிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை கேட்டேன். ரொம்ப நன்றி உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொன்னதுக்கு. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ்வரி, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. 9:54 முத்துலக்ஷ்மி, சக பார்த்திபன் அவர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீரராகவன், மனதில் மயங்க வைக்கும் நிகழ்வு, மறக்க இயலாத பாடல்கள் வளர்வு, மகிழ்ச்சி தரும் பண்பலை தரவு, மனம் விரும்பும் ராகங்கள் உணர்வு, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு உயர்வு, நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் வாதவரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகாக சார். ராசாமணி, ராஜா மகன் ஹரிச்சந்திரன், நண்பறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிநகரம்லேருந்து மகாதேவன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரோம்பேட்டையிலிருந்து பாலசுப்ரமணியன், ஐயா 103.7 ஏற்காடு பண்பலையிலும் விபத் பாரதி ஒலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனி இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, ஆரம்பம் பாடல் ரெக்க கட்டி பறக்குது, அசத்தலான இரவு நேர பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சண்முகநாதன், குருசாமி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழமையான இளையராஜ பாடல்கள், இசையமைந்த பாடல்கள், ஒளிபரப்பு செய்யுங்கள், அவளுடன் கேட்டு வருகிறோம் அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக அடுத்த வாட்டி பார்க்கலாம். புரசேவாக்கம் சௌந்தரராஜன், இனி இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு, இனி இரவு வணக்கம் அப்படின்னு இருக்காங்க. ரமா, இனி இரவு வணக்கம் சார், நன்றி. தியாகராயர் நகர்லேருந்து ரமா ரவி பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நாமக்கல் செல்வராஜ், அப்பு ஐனாவரம் டெய்லர்லேருந்து சாந்தி ரமேஷ், தொடர்ந்து 54 முத்துலக்ஷ்மி, எஸ் அவங்க தான் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மெசேஜ் பண்ணியிருந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீமா படத்திலிருந்து அவங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. ரங்கு ரங்கம்மா அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 101.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உள்ளம் உன்னை பூவா நினைப்பே, நினைச்சு கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோட நினைப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன். நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூட

வரும். இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எழுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசம் வந்து தந்தலுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜெய்,
1: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய், பாட வைக்கும் காதலுக்கு ஜெய்,
0: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பித்தா பிறைசூடி பெம்மானே எனும் பாடல் திருவழச்சர்வடி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் குரலில்.

நேரம் 4:05. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக சிதம்பரநாதா எனும் பாடல் எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் இனி கேட்கவிருப்பது பொங்கு மங்களம். மாம்பலம் MKS நடராஜன் நாகஸ்வரம், அடையாறு PV தட்சிணாமூர்த்தி தவள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நீ முத்துமோமு எனும் பாடல், சூரியகாந்தம் ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் சாகத்யம்.

4:17 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக துர்மார்கசரா என்னும் பாடல், ரஞ்சினி ராகம், ரூபகதாளம், தியாகராஜர் சாகித்யம்.

4:30 பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தரணி தெளிசி தெண்டி எனும் பாடல். சுத்த சாவேரி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர், சாகித்யம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேரம் 5 மணி. ஒவ்வொரு பாரதிய தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக விக்னேஸ்வரா சுப்ரபாரதம், டாக்டர் கே ஜே எஸ்தாஸ் அவர்கள் குரலில்.